நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இன்று சக வருடம் 1948 அஸ்வின மாதம் 8 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 நாள் புதன்கிழமை. நேரம் இப்பொழுது 5:56. 100.3 மெகஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் குரல் ஓசை. மரவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. செய்நின்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பாழ்விற்கான பொருள் டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. குற்றமற்றவரின் உறவை எப்பொழுதும் மறத்தலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. மரவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு.

0: குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்புடி, காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ். இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர் இதய நோய் சிறப்பு சிகிச்சை வல்லுநர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். இன்று காலை 8:45 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கோவில். நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் தளிர் என் சுந்தரேஸ்வரன், 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ, 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகை வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள். 9:05 கோபால் பல்புடி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 சிந்தனை அரங்கம் நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை சுன்ன வெந்நீரணி என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள், 1:00 தேன்மழை, 1:30 சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் தச்சு வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எடுத்துக்காட்டி சாத்தனூர் பி மரிய செல்வம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை, 3:00 கோபால் பல்புடியின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் ஊரும் உணவும், காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம், 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உணவும், மாலை 5:15 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்த வச்சல பெருமாள் கோவில், 5:30 விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நல்லமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியில் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி குறிப்பு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனையடுத்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Neena Arkel. Defense Minister Rajnath Singh has emphasized that India must make geostrategic thinking and contingency planning as integral parts of its preparedness.

0: தனியான தலையான அறிவு ஒன்று உண்டு. அதுவே ஆறாவது அறிவு. நல்லதன் நலனும் அல்லதன் தீமையும் எண்ணி பார்த்து அல்லதை விளக்கி நல்லதை செய்யுமாறு அந்த அறிவு வழிகாட்டுகிறது. அதற்கு துணையாக நிற்பது கல்வி. கற்றதையே பிதற்றிக் கொண்டு இருப்பது அறிவாகாது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார் மாணிக்கவாசகர். நல்லறிவு விளங்கி அஞ்ஞானம் தொலைய வேண்டும். அதுதான் அறிவு பெற்ற நிலை. அப்படிப்பட்ட அறிவு பெற்றவர் உலகை வழிநடத்திச் செல்வாரானால் உலகமானது செழிப்படையும். புத்தகங்களை தொகுப்பது மட்டுமே புலமையாகாது. அவற்றை கற்று தெளிந்து பிறரையும் தெளிவுறுத்தும் அறிவு செழுமையே புலமை என்று சொல்லப்படும். நூல்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, தேர்வில் வெற்றி பெறுவது அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அதைத்தான் போற்றுகின்றது. நூலறிவு என்பது உண்மையறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பைப் போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகின்றன. அப்படி அறிவானது படிநிலையில் வளர வளர நாம் அறிந்ததைக் காட்டிலும் அறியாதவையே பல இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். புத்தகத்தை படிப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. கற்றதை உணர்தல் வேண்டும். அந்த உணர்வு திருவருள் வழியாக கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் உய்தி உண்டு. மணல் கேணியை தோண்டுவது போல சிறுமுயற்சியோடு நூல்களை கற்க வேண்டும். கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல. எந்த வயதிலும் கற்கலாம். நூலறிவு நுண்ணறிவாக மாறியது என்றால் கற்றதன் பயன் விளைந்தது என்று பொருள். நுண்ணறிவு சிறக்க வேண்டுமானால் கற்கின்ற நூல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும். நூல்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உலக நூல், மற்றொன்று அறிவு நூல். உலக நூல் வயிற்றுப்பாட்டுக்கு உதவும். அறிவு நூல் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும். வாழ்வில் உண்டாகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கும். கலையறிவு என்பது நூல்களை படிப்பதால் உண்டாகும் அறிவு. அருளறிவு என்பது திருவருளை முன்னிட்டு படிப்பதால் உண்டாகிற மெய்யறிவு. கண்ணால் காணும் சிறு தூரத்தை எண்ணும்போது அது அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய தொலைநோக்கியின் அந்த அளவை காணுகிறபோது காணாத தூரம் இன்னும் விரிந்து கொண்டே செல்லுகிறது. பின்னர் அந்த தூரத்தையும் பிறிதொரு பெரிய தொலைநோக்கியை கொண்டு நோக்குகிறபோது காணாது பறந்து நிற்பது இன்னும் விரிவடைகிறது. அறிவும் அத்தகையதே ஆகும். அறிய அறிய இன்னும் அறிய வேண்டுவது அதிகமாகிறது. எனவே அறிவுக்கு எல்லையில்லை. எல்லையற்ற பரம்பொருளை ஓர் எல்லைக்குள் கொண்டு வந்து சிறிது சிறிதாக அறிய முனைவது சமயம் சார்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை. சட்டம் தவறு செய்த மனிதனை தண்டித்து திருத்த முயல்கிறது. சமயம் சார்ந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையானது மனிதனை அறநெறியில் செலுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்கிறது. அறிவு என்பது வெறும் ஏட்டுப்படிப்பால் மட்டும் வருவது அல்ல. அது உண்மையானால் படித்த பலர் வாழும் இன்றைய உலகில் கொடுமைகள் பெருகிக் கொண்டே போவது ஏன் என நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வார்க்கும் நன்மை செய்வதே மனிதன் பெற்ற அறிவின் பயன். நல்லவர்க்கும் கூட தீமை இழைத்து மகிழும் மனித சமுதாயத்தில் வாழும் நமக்கு இந்த உண்மை விளங்காமல் போனதுதான் வருத்தத்திற்குரியது. அறிவென்பது பிறர் கெட்டாலும் தான் மட்டும் சாமர்த்தியமாக பிழைப்பது அல்ல. எவ்வுயிர்க்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வதுதான் உண்மையான அறிவு. கற்கின்ற நூல்களை கருத்தூன்றி உணர்பவர்க்கு மெய்யறிவு விளங்குகிறது. மெய்யறிவு பெற்றோர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் மனித குலம் தலைக்கும். எனவே அறிவினை விரிவு செய்து அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:15. இசை பாமாலை கொண்டு இறைவனை ஆராதிக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை.

0: காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: பக்தி மாலையில் இனி சிஸ்டர் சாரா நவ்ரோஜி பாடிய பாடல்.

0: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 13 நாள் புதன்கிழமை.
7: உழவர்களுக்கு
8: ஏ சுபா, அட சுபா, ஒன்னதான்.
9: என்னக்கா?
8: கேக்குறத பாரு, அப்படியே அழுத்துக்கிட்டு கொஞ்சம் அன்பா தான் கேட்டா என்ன?
9: அட அக்கா, என்னக்கா, இது போதுமா?
8: போதும் போதும். ஒன்னும் இல்ல சுபா, கமலா வீட்டு வயல்ல ஏதோ பூச்சி தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு பேதியா பேதியான்னு ஒரு கவரை கொடுத்துட்டு போனாராம் ஒரு விவசாய அலுவலர். அதுக்கு ஒரு விவரமும் தெரியல, இங்க குடுன்னு சொல்லி நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். அதான் உங்ககிட்ட கேக்குறேன், இது என்னம்மா இது?
9: பேதியா பேதியாவா? எங்க காட்டுங்க. ஐயோ அக்கா, இது பெவேரியா பேசியானாக்கா?
8: என்னமோ ஒண்ணு, அது என்னத்துக்கு அத சொல்லு.
9: இது ஒரு உயிர் பூச்சிக்கொல்லி.
8: அப்படியா? சரி, அத பத்தின விவரம் என்ன, அது என்ன மாதிரி இதுக்கு பயன்படுத்தணும், அது கொஞ்சம் சொல்லுமா?
9: இத மக்காச்சோளத்துல படைப்புழு வரும்ல, அதான்க்கா போன தடவை ரவி எண்ணெய் வயல் ஃபுல்லா இருந்துச்சே.
8: ஆமா ஆமா,
9: அத கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த நெல்லுல இலை சுருட்டு புழு புகையெல்லாம் வருமே, அதுக்கும் பயன்படுத்தலாம்.
8: அப்படி சொல்லு, அதுதானே நமக்கு முக்கியம்.
9: அப்புறம் நிலக்கடலையில சுருள் புழு வரும்ல, அதுக்கு, மாமரத்துல வர கூன் வண்டுக்கு, முந்திரியில வர தண்டு துளைப்பானுக்கு, ஏன் மாவு பூச்சி, அஸ்வினி, இலைப்பேனு, வெள்ளை, இந்த மாதிரி சின்ன பூச்சிங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இதை பயன்படுத்தலாம்க்கா.
8: நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரில தெரியுது சுபா.
9: ஆ, அப்படிதானே வச்சுக்கோங்களேன்.
8: சரி, எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டேன், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லணும்ல.
9: சொல்லுவோம்ல, அவசரப்பட்டா எப்படி?
8: சரி சரி, சொல்லு சொல்லு.
9: இப்ப நான் சொன்னேன்ல, இது என்னென்னலாம் கட்டுப்படுத்தும்னு.
8: ஆமா.
9: இத வச்சு இன்னொன்னு செய்யலாம்.
8: என்ன செய்யலாம்?
9: விதை நேர்த்தியும் செய்யலாம்க்கா. இந்த பிவேரிய கலவைய 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவுல விதை கூட கலந்து விதைய விதைக்கணும். இப்படி செஞ்சா
8: நீ முன்னாடி சொன்னீங்க, இந்த பூச்செல்லாம் வராம கட்டுப்படுத்திடும், சரியா?
9: அட அட அட, கற்பூர மாதிரி புடிச்சுக்கிட்டீங்க.
8: நீ பெருமை பேசினது போதும், தொடர்ந்து சொல்லு.
9: இத வயல்ல கூட எரு கூட கலந்து பயன்படுத்தலாம். எப்படின்னா, விதைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஏக்கருக்கு 2 கிலோ பெவேரியா பேசியானாவை

0: 50 கிலோ மக்கிய எருவோட கலந்து இதை தூவணும்.
1: தூவுன
0: என்னக்கா? இப்பதானே கற்பூரம்னு சொன்னேன்.
1: ஓஹோஹோ, அது அதெல்லாம் கட்டுப்படுத்திடும். ஆ சரி சரி சரி.
0: ஆ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. தெளிப்பா கூட பயன்படுத்தலாம்க்கா இதை.
1: தெளிப்பாவுமா?
0: ஆ 400 கிராம் பெவேரியா பேசியானவ 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஏக்கருக்கே தெளிக்கலான்னா பார்த்துக்கோங்களேன்.
1: நல்ல மதிப்பு உள்ளதுதான் போல இருக்கு இது.
0: ஆனால் ரேவதியக்கா, இதில் முக்கியமான ஒன்று கவனிக்கணும்.
1: அது என்ன சுபா? அதை முதல்ல சொல்லு.
0: இந்த பெவேரியா பேசியானாவை ரசாயன உரத்தோடையோ இல்லை ரசாயன பூச்சிக்கொல்லியோட மட்டும் கலந்துடவே கூடாது.
1: ஏன்? இது கூட தெரியாதா சுபா? அதான் நீ முன்னாடியே சொல்லிட்டியே, இது உயிர் பூச்சிக்கொல்லின்னு.
0: ஆ நீங்க கற்பூரமே தான்க்கா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒயின்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் ஒயின்ஜிசி காவேரி அசட்.
4: ஒயின்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயின்ஜிசி.
3: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
3: நேர்களே, இன்று 7:30 காரைக்கால் ஒயின்ஜிசி காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். இதில் வாழை சாகுபடி காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை MR ராஜகோபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
10: பூமெக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ் பூமெக்ஸ்.
11: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
12: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கர்மா, கர்மா என்னும் சொல்லை இப்போது பெரும்பான்மையானவர்கள் உச்சரித்துக் கொண்டிருப்பதை கேட்கிறோம். கால ஓட்டத்தில் இன்று பெரும்பான்மையினர் கர்மாவை பற்றிய புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள். பொதுவாக கர்மா என்பது நாம் செய்த நல்வினை மற்றும் தீவினை பலன்களே. இவற்றின் பலன்கள் உரிய நேரத்தில் மனிதர்களை தாமாகவே வந்து சேரும். அதை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொட்டுவதும் கர்மாதான். அது நல்வினையால் கிடைத்த பலன். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் என்பதும் ஒருவர் செய்த தீவினை. இதனோடு தொடர்புடைய சொல்தான் ஊழ்வினை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிறது சிலப்பதிகாரம். கர்மா எப்படி வேலை செய்கிறது என்பதை ஒரு சம்பவத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு காரில் ஒரு குடும்பத்தினர் ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தனர். அந்த குடும்பத் தலைவர் நல்ல புண்ணியவான், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார், முடிந்த வரையில் நல்லது மட்டும்தான் செய்வார், வாழும் வரைக்கும் மற்றவர்களுக்கு பயன்படுகிற மாதிரி வாழணும் என்ற கொள்கையோடு வாழ்பவர். இவர் தன் குடும்பத்தினரோடு தன் ஆன்மீக பயணத்தை முடித்து கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். நெடுந்தொலைவு பயணத்தால் சோர்வடைந்த அனைவரும் சோர்வை நீக்கிக் கொள்ள அதிகாலை வேளையில் காரை நிறுத்திவிட்டு தேநீர் அருந்த இறங்கினர். ஆனால் ஓட்டுநர் மட்டும் எனக்கு தேநீர் வேண்டாம் யா, நீங்கள் தேநீர் குடித்து விட்டு வாங்க என்றார். ஆனால் அந்த பெரியவர் அவரை விடுவதாக இல்லை. அட வாப்பா என்றபடி ஓட்டுநரை வற்புறுத்தி தேநீர் அருந்த

0: அழைத்துச் சென்றார். அனைவரும் தேநீர் அருந்திக் கொண்டிருக்க அப்போது கார் நிற்பதை கவனிக்காமல் விரைந்து வந்த டேங்கர் லாரி நின்று கொண்டிருந்த காரின் மீது மோத கார் அப்பளமாய் நொறுங்கி போனது. இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தேநீர் கடைக்காரரும் இதை பார்த்த மற்றவர்களும், நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, உங்க புண்ணியம்தான் தலைக்கு வந்தது, தலைப்பாகையோடு போயிடுச்சு, நல்ல நேரத்துல ஊர் போய் சேருங்க என்றார் ஒரு பெரியவர். இதைத்தான் நம் வள்ளுவர், அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்கிறார். ஒருவருக்கு அவர் செய்த புண்ணியம் தருவதை விட மேலான நன்மைகள் தருவது வேறு எதுவும் இல்லை. அந்த அறச்செயல் செய்யாமல் விடுவதை விட மேலான கேடும் எதுவும் இல்லை என்கிறார். எனவே இதிலிருந்து நாம் உணர வேண்டியது, புண்ணியம் தரும் செயல்களையே எப்போதும் செய்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு வரவிருக்கும் துன்பங்களிலிருந்தும் நாம் விடுபடுவோம் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் என வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: பூமெக்ஸ்.
2: நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு கோபால் பல்பொடி வழங்கும் காற்றில் வரும் கானம், 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், இன்று காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர்

0: ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு AG பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக DIG தேவராணியும் சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளன. இது 74.5% வளர்ச்சியாகும். இன்றைய விநியோக சங்கிலிக்கு தேவையான உட்கட்டமைப்பு, சரக்கு கையாளும் திறன் மற்றும் சாலை இணைப்பு வசதிகளையும் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் துறைமுகத்தின் திறன்களையும் படிப்படியாக வெளிப்படுத்தி வருவதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏ. லட்சுமணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும்

0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம்.
1: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நேர்களே, இன்றைக்கு நம்ம தொலைபேசி இணைப்பில் சிறு கோளாறு உள்ளதால் நம்மளால் நேரலையில் வந்து பேச முடியாது. அதனால் காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் சிந்தனை அரங்கத்துக்கான அந்த போஸ்டர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் இந்த போஸ்டருக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். ஒரு செழிப்பான மரத்துக்கு வேர் எவ்வளவு அவசியமோ அது போல தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒழுக்கம்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. எந்த விஷயம் இல்லைனாலும் நம்மளால் இருந்துக்க முடியும், ஆனால் அந்த எல்லா விஷயத்துக்கும் தொடக்கம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒழுக்கம்ன்ற அந்த நற்பண்பாக தான் இருக்கும். அதாவது நம்ம விதைக்கும் விதை தான் வந்து நாளைக்கு ஒரு விருட்சமாகி அது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம நல்ல விதைகளை விதைக்கும் போது கண்டிப்பாக அது நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அது மாதிரி வந்து நம்ம விதைச்ச விதை சரியில்லை, அது ஒரு முள் செடியாக இருக்கலாம், இல்லை அது ஒரு விஷ விருட்சமாக இருக்கிறப்போ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களும் கூட நமக்கு எதிர்மறையானதாக தான் இருக்கும். அதனால் நல்லவை எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே பயக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல இருக்கோம். அடுத்து நேயர்களும் கூட உங்களோட அந்த கருத்துக்களை வந்து சிந்தனை அரங்கத்துக்காக உள்ள அந்த போஸ்டருக்கு கீழே நீங்கள் பதிவிடலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம், நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்

0: தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நேரம் இப்போ 10:09:29 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை இறங்கும். நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நம்ம தொலைபேசி இணைப்பு ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால வந்து நேர்களோட ஃபேஸ்புக் வழியாக அவங்களோட கருத்துக்களை நம்ம படிக்கலாம். ஆண்டிமடத்துலேருந்து கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதனுக்கு மதிப்பும் மரியாதையும் உருவாக காரணமே நல்லொழுக்கம் மட்டுமே. சமூகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும், பொருளாதாரத்தில் மேம்பட்டிருந்தாலும், ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லொழுக்கம் என்பது மிக மிக அவசியம். ஒருவர் பெயரை சொல்லும்போது, கேட்கும் போதே அவர் எப்படிப்பட்டவர், மற்றவர் சொல்லும் போது அதை நாம் உண்மைத்தன்மை தெரியும். அதனால் நல்லொழுக்கத்தோடும் பெரும் புகழோடும் வாழ்வதே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நல்லொழுக்கம்ன்றது நமக்கு எப்போவுமே நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு பெரியவர்கள் மூலயமாகவும் ஆசிரியர் மூலமாகவும் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயந்தான். நல்லொழுக்கம் அப்படின்னா என்ன? பிறர் மனம் நுகாமல் பேசுகிறதும் கூட ஒரு வகையான நல்லொழுக்கம் தான். நம்ம பேசுகிறோம் அப்படியே ஒரு விஷயத்தில் நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசாமல் மற்றவங்களுக்கு அது அதன் மூலமாக என்ன அவங்களுக்கு வலிக்கும், அவங்களுக்கு நோகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளை நிறுத்திவிட்டு நம்ம வந்து இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தது. அதை மாதிரி தான் பிறர் மனம் புண்படாமல் பேசுறதும் கூட ஒரு வகையான ஒழுக்கம் தான். அது மாதிரி ஒருத்தவங்களோட உழைப்பை வந்து நம்ம சுரண்டக்கூடாது, அதுவும் ஒரு விதமான நல்லொழுக்கம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதாவது உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நம்ம கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு வேலையை எப்போவுமே நம்ம அதிகமாக கொடுத்துட்டு அவங்களுக்கான அந்த கிரெடிட்டை நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்கும்போது அந்த இடத்துல அவங்களோட மனசு பாதிக்கப்படும். அதன் மூலமாக அதுவும் கூட ஒரு தீங்கான ஒரு செயலாக தான் இருக்குது. வேலைக்கு ஏற்ற அந்த நன்மையை நம்ம கொடுக்கும்போது தான் அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப செழிப்பாக இருக்கும். அது மாதிரி வந்து என்ன நல்லொழுக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாரும் பார்க்காதப்போ கூட நம்மளோட அந்த சட்ட திட்டங்கள் என்ன இருக்கோ, நம்ம ரூல்ஸ் என்ன இருக்கோ, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை விட சிறந்த நல்லொழுக்கம் கொண்டவர் யாரும் இல்லை அப்படின்றதான் சொல்லணும். ஒரு சிசிடிவி கேமரா நம்மளை பார்க்குது, இல்லை நம்மளோட அதிகாரி நம்மளை பார்க்குறாங்க, இல்லை நம்மளோட ஆசிரியர் நம்மளை பார்க்குறாங்க. அப்பம்போது நம்ம ஒழுக்கமாக இருப்போம் எல்லாருமே. ஆனால் அவங்கள நம்ம பார்க்காத போதும் நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது தான் மிகச்சிறந்த நல்லொழுக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: பத்து மணி 16 நிமிடத்தில் காரைக்கால் பன்மலையின் 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட தொலைபேசி இணைப்பு ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால ஃபேஸ்புக் மூலமாக நேயர்களோட கருத்தை சொல்லிட்டுருக்கேன். காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் தோப்பு தெருவிலேருந்து வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், அது இன்பமும் துன்பமும் கலந்து வந்து கொண்டே இருக்கும். நாம் எந்த நேரத்திலும் யாருக்கும் துன்பத்தை தரக்கூடாது. நம் நல்ல வழியில் நடக்கும்போது நன்மை நம்மை பின்தொடர்ந்து வரும் குழந்தைகளும் நல்லொழுக்கத்தினுடையே இருப்பார்கள். பலமுறை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் நல்லொழுக்கத்தை. வாழும் சில நாட்களில் மற்றவரை துன்பப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வேற யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சிறைய சொல்லியிருக்காங்க, இனி காலை வழக்கம் நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்பதுதான் திருக்குறள். அறத்துப்பாலில் உள்ள ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் இடம்பெற்ற 138வது குறளாகும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கமானது ஒருவருக்கு அறமாகிய நன்மை உண்டாவதற்கு விதையாக அமைந்து இம்மை மற்றும் மறுமையில் இன்பத்தை தரும் அப்படின்னு திருக்குறளில் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலிருந்து 5G ரஹ்மான் சொல்லியிருக்காங்க. மல்லியம் ரவி சொல்லியிருக்காங்க, நல்லொழுக்கத்துடன் வாழும் மனித வாழ்க்கை தான் நாம் இறந்தும் இந்த மண்ணில் வாழும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லொழுக்கம் என்பது அறமாகி நன்மைக்கு அடிப்படையான விதையாக அமைந்து ஒருவருக்கு இம்மை மறுமையில் இன்பத்தை தரும். ஆனால் தீயொழுக்கமும் எக்காலத்தும் துன்பத்தையே தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜோதி. அடுத்து செல்வகுமார் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிஷான்களையும் சொல்லியிருக்காங்க, ஒழுக்கமான வாழ்க்கை முறையே வாழ்வில் உயர்வுக்கும் நிலையான வெற்றிக்கும் வித்தாக அமைக்கிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ற அந்த திருக்குறளை அவங்க எடுத்துக்கிட்டா சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பன்மலை 100.3 இது சிந்தனை அரங்கம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
6: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீனேட் ஹவுஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் கோபால் பல்பொடி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். இதை பற்றி நேயர்கள் அவங்களோட கருத்தை காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீர்காழியிலிருந்து சிவசண்முகம், நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்ற தலைப்பு மிக அருமை. நான் ஒரு கடைக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அந்த கடை உரிமையாளர் கடையில் வேலை பார்ப்பது முக்கியம்தான், ஆனால் உன்னை பார்ப்பதற்காக உன் நண்பர்கள் அடிக்கடி வருவது எனக்கு பிடிக்காது, ஆகையால் நீ வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் உழைப்பை நம்பு என்று கூறினார். அந்த முதலாளி வந்து ஆர்மியில் வேலை பார்த்தவர். பெரியோர்களின் நல்லொழுக்க பேச்சுக்கள் நன்மை தரும் என்பது அவர் மூலம் உணர்ந்து அறிந்து அவர் கூறிய கருத்துக்களை கேட்டு கடைபிடித்து வாழ்க்கையில் இன்று முன்னேறி உள்ளேன் என்றால் அவரை மறக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த இதில். அடுத்து கலாவதி ராஜ்மோகன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விதையாக இருந்தால்தான் விருட்சம் பெரிதாக இருக்கும், அதுபோல் நல்ல வர்க்கத்தோடு இருந்தால் வாழ்க்கை நமக்கு பெரிதாக, அதாவது நல்லவர்களோட பழகினா வாழ்க்கை நமக்கு பெரிதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து காரைக்கால் நளினி, நன்மை என்பது நமக்கு தெரிய வேண்டும், அவர்கள் சொல்லி கொடுத்து வரக்கூடாது, ஒழுக்கம் என்பது நம்மிடம்தான் உள்ளது, மற்றவர்கள் ஏன் நமக்கு சொல்லி தர வேண்டும், சிறு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம், அதாவது ஒழுக்கத்தை சிறு வயதிலே சொல்லி கொடுக்கணும், திரும்ப திரும்ப நமக்கு யாராவது சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி சிந்தனை அரங்கத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதம்பா ராமன், நல்வாழ்வு முக்தி அடைவதற்கு நல்லொழுக்கமே முதன்மை விதையாகும், தீய ஒழுக்கம் என்னாலும் துன்பத்தையே விளைவிக்கும், தவறு செய்யாமல் நேர்மையாகவும் அறநெறியோடும் வாழ்வதே உண்மையான நல்லொழுக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த திருக்குறளை வந்து அவங்க எடுத்துக்கட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஒழுக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரியவர்களை மதிக்கிறதும் சக உயிர்களிடத்தில் அன்பாக இருக்கிறதும் கூட ஒரு வகையான ஒழுக்கம் தான். இதை நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளோட மனிதநேயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே இருக்கும். பிற உயிர்கள் வந்து துன்பப்படும் போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த கொடூர குணம் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த பிறருக்காக நம்ம இறக்குங்கிற தன்மை வந்து மற்றவங்க மேலே நம்ம மதிப்பு வைக்கும்போது தான் அந்த விஷயம் நமக்கு வெளிப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3, இது சிந்தனை அரங்கம்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
5: 10:32 காரைக்கால் பண்பலையின் 100.3 சிந்தனை அரங்கம். நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நம்மளோட நேயர்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். யார் ஒருவரிடம் நல்லொழுக்கம் இருக்கிறதோ நிச்சயமாக அவரிடம் நன்றி உணர்வும் இருக்கும். விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமா என்று கூறுவார்கள் அப்படின்னு சொல்லி குணசேகர் செம்மனார் கோவிலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை அவங்க சொல்லியிருக்காங்க. குத்தால மாரியம்மன் கோவில் என்எஸ் மோகன் சொல்லியிருக்காங்க. நல்லொழுக்கம் என்பது ஆடை ஆபரணங்கள் ஆடம்பரங்களில் அல்ல, தூய மனதுடன் கூடிய எண்ணங்களினால் வருவது. நாம் பேசும் பேச்சிலும் அடுத்தவரை அணுகும் முறையிலும் நாம் செயல்படும் முறையே நல்லொழுக்கம். 6 லிருந்து 60 வரை மனிதன்

மனிதனாக வாழ்வதை விட நல்ல மனிதனாக வாழ்வதே நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, நல்லொழுக்கம் நாம் நடந்து கொள்ளும் விதம் பிறரை பாராட்டக்கூடியதாக அமைய வேண்டும். முகம் சுளிக்கக்கூடிய செயல்களாக செய்யக்கூடாது. அடுத்தவர்கள் நம்மை போல் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம். நம்ம செயலை நல்ல விளக்கமாக செய்து கொண்டால் பிறர் பாராட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். ஒரு மனிதனின் நன்னடத்தையும் நல்ல பண்புகளும் அவர் வாழ்வில் அடைய போகும் அறத்திற்கும் நல்வாழ்விற்கும் இன்பத்திற்கும் விதை போன்றதாகும். நாம் நல்விதை விதைத்தால் நல்ல மரமும் கனிகளும் கிடைப்பது போல நல்லொழுக்கம் நமக்கு எப்பொழுதும் நன்மைகளையே விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க, ஒருவனுடைய நல்ல நடத்தை அவனது வாழ்க்கையில் நன்மைக்கும் இன்பத்திற்கும் காரணியாக விதையாக அமையும். ஆனால் கெட்ட நடத்தை அவனுக்கு எதிர்காலத்திலும் தீராத துன்பத்தையே தரும். அதாவது ஒரு நல்ல செடி வளர்வதற்கு எப்படி விதை முக்கியமோ அதுபோல வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அற வழியிலும் அமைவதற்கு நல்லொழுக்கமே முதன்மை விதை என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோமசுந்தரம் அவங்களும் வந்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அந்த திருக்குறளை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுபோல் நம் சிந்தனை எப்பொழுதும் உயர்வாக இருக்க வேண்டும். மற்றவருக்கு உதவியாகவும் உறுதியாகவும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நாம் செய்ய வேண்டும். நம் செயலால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. சுயநலம் இல்லாமல் பொதுநலம் கருதி செய்வதன் விளைவு அளப்பரியது அப்படின்ற மாதிரி சிவபுரி சோமசுந்தரம் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நல்லொழுக்கம் என்பது ஒரு குழந்தையை நாம் வளர்க்கும் விதமாகும். இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து நல்லொழுக்கத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். இதுவே நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி. அடுத்து நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நாம் பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கும் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமையே நடக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பது திண்ணம், இதுதான் அதன் கருத்து அப்படின்னு சொல்லி பெயரெல்லாம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், இதை பற்றி தான் இன்றைக்கி நேயர்களோட கமெண்ட்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ் சொல்லியிருக்காங்க, நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நல்ல பழக்கம் உள்ளவர் நல்ல பழக்கம் உள்ளவர் கெட்டவர் போல இருப்பாங்க, அதாவது நல்ல பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். அவங்கள வந்து நம்ம கெட்டவங்கன்னு நினச்சிருப்போம், ஆனால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. சிலர் பார்க்குறதுக்கு நல்லா அவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனால் கெட்டவங்களாக இருப்பாங்க. அடுத்து அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே கெட்டதாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கும்பகர்ணன் கெட்டவன் தான், ஆனால் அவன் கடைசி வரை சீதையை விட்டு விடு என்று ராவணிடம் கேஜினா, அதுதான் அவனுடைய நல்ல குணம் அப்படின்ற மாதிரி அந்த இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலத்திலிருந்து சுப்பிரமணியன், நாம் கடைபிடிக்கும் நல்ல பழக்கங்கள் நேர்மை, அன்பு, பொறுமை, பிறருக்கு உதவும் மனப்பான்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐங்கரன் திருவாளபுத்தூர் கடக்கத்திலிருந்து, என்னை குருகுலம் நல்லொழுக்கத்தை தந்தபடியால் இனிமையாக செம்மைய கடமையை செய்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், ஒருவர் செயலில் ஒழுக்கம் இருக்க வேண்டும், அதுபோல் ஒருவர் பார்வையிலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஒருவர் பேச்சிலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும். நல்லொழுக்கம் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். தீய எண்ணங்கள், தீய செயல்களை நம் எண்ணங்களிலிருந்து அகற்றிவிட்டு நாம் நேர்மையோடு செயல்பட்டால் இந்த வையகம் நம்மளை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இளங்கோவன் வைத்தியலிங்கம், ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என வாழாமல் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்வது அவசியம். தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக்காமலும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாமலும் அனைவரும் போற்றும் வகையில் நாம் வாழ வேண்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்பதை நினைவில் வைத்து கொண்டு வாழ்ந்தால் அனைவரும் போற்றும் வகையில் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குபாகத்திலிருந்து இளங்கோவன் சொல்லியிருக்காங்க, அறம் போற்றி வாழ்வோம், நல்லொழுக்கத்தோடு வாழும் ஒவ்வொரு மனிதரும் சிறப்பான சிந்தனையோடும் மனித நேயத்தோடும் வாழ்வார்கள். நல்லதை விதைத்தால் நன்மையை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனகசுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டியிலிருந்து, அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன், இனிய காலை வணக்கம். நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், ஒரு மனிதனை உயர்வான நிலைக்கு உயர்த்துவது இந்த நல்லொழுக்கமே. குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, ஒருவர் நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்தால் அவரை இந்த உலகம் மதித்து போற்றும் அப்படின்னு முகமது நபி அவர்கள் சொல்லும்போது கூட, ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் நல்லொழுக்கம் என்று சொல்லியுள்ளார். நம்மிடமிருந்துதான் நம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். நாம் அனைவரிடமும் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டால் நமது தலைமுறையும் அதையே பின்பற்றும். மிக்க நன்றி, வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மன்னர்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, ஒரு செடி செழித்து வளர நல்ல விதை எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு தனி மனித வாழ்க்கை நன்றாக அமைய ஒழுக்கம் அவசியம். ஒழுக்கம் மட்டுமே மனிதனை மிருகத்திடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரகாஷ் இவங்களும் வணக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இனிய காலை வணக்கம், எவனொருவர் எப்பேற்பட்ட தலை சிறந்த கல்வியில் சிறந்து விளங்கினாலும் கூட ஒழுக்கம் இல்லாத கல்வி பயனற்றதாகிவிடும். அதனால்தான் வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கூறியுள்ளார்னு இந்த திருக்குறளை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கற்ற கல்வி எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் ஒழுக்கம் என்ற அந்த நற்பண்பு நம்மளிடம் இல்லாத போது அந்த கற்ற கல்வியினால எந்த பயனும் இல்லை அப்படின்றதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ அறிவு திறமை எல்லாமே இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் நம்ம வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம் யாரெல்லாம் கடைபிடிச்சாங்களோ, அதாவது ஒழுங்கு ஒரு கோட்பாடோட ஒரு கொள்கையோட அதுக்குள்ளவே வாழ்ந்தவங்க மட்டும்தான் அந்த வரலாற்றோட பக்கங்களில் இடம் பிடிச்சிருப்பாங்க. அந்த தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக நாளைய வரலாற்றில் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு தான் நம்மளும் சொல்லணும். கல்வி என்பது ஒரு மலர் போன்றது அப்படின்னா அந்த அதில் உள்ள வாசனை போன்றது தான் அந்த ஒழுக்கம்ன்றது. நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, ஆனால் அந்த ஒழுக்கம்

ஒழுங்குமுறைகளை ஃபாலோ பண்ணாத போது அவங்க வந்து மற்றவங்களோட 10 out of 11 மட்டும்தான் தெரிவாங்களே அவளே தனித்துவமாக அவங்க தெரிய மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த கருத்தோட பொருளாகவும் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காரைக்கால் பன்மலை 100.3 சிந்தனை அரங்கம். நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு

0: மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்னைக்கு நம்மளோட தொலைபேசி இணைப்பு ஒர்க் ஆகாததுனால நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் நேயர்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கோம். அடுத்தும் கூட யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிஆர் பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, நல்லொழுக்கம் தான் ஒரு மனிதனின் தரத்தை முடிவு செய்யும். பொது வெளியில் பொது நாகரிகத்தோடு நடந்து கொள்வது நல்ல ஒழுக்கத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்க, வணக்கம் தோழி. நாம் கடைபிடிக்கும் நல்ல பழக்கங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமலும் நம் ஒழுக்கங்களை பார்த்து கொள்வதும் நம் பிள்ளைகளை வளர்க்கின்றக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொள்ளிடம் அழகிரிபுரத்திலிருந்து கொள்ளிடம் காமராஜ் இவங்க சொல்லியிருக்காங்க, ஆஹா, யான் நம்ம காரைக்கால் பண்பலை நிலையத்தில் அதீத ஆவலுடன் எதிர்பார்த்த தலைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமான தலைப்புகளில் இதுவும் ஒன்று. அடுத்த ஒரு கதை மாதிரி ஏதோ அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கள் ஊரில் வந்து போட்டுக்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்த பாமரனுக்கு சரியான அளவில் 2 செட் துணி வகைகளை கொடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐயா கொடுத்தாங்க. ஏன் ஐயா கை சுத்தம் வாய் சுத்தம் இல்லாத வேலை வெட்டி இல்லாத ஒரு ஆதரவற்ற இளைஞனுக்கு நீங்கள் கொடுக்க துணி வகைகளும் பசித்த நேரத்துக்கு போடும் உணவு வகைகளும் வீணான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனால் அவங்க வந்து அதை கொடுத்து அவங்கள நல்ல விதமாக கொண்டு வந்த மாதிரி அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வேறு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. அடுத்து மீமாத்தூர் அமுதா சேகர், நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், கற்றோருக்கு செல்லும் இடம் சிறப்பு என்பது போல நாம் நல்லொழுக்கத்தோடு இருந்தால் எங்கு சென்றாலும் சிறப்பு தான். என் மகன் டிரைவிங் பணியில் உள்ளார், அவரை பாராட்டி சிலர் உங்களை உங்கள் அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு சொல்வாங்களாம், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள். சுமதி திருநெல்லிக்காவல்லேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, நாம் ஒவ்வொருவரும் பேரும் புகழோடும் வாழவும் பல காலம் நம் பெயர் நிலைத்து நிற்கவும் விரும்புகிறோம். அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு நம்மில் பலர் செல்வத்தையும் கல்வியையும் அதிகாரத்தையும் தான் ஏணிப்படியாக நினைக்கிறோம். அது தவறான கருத்து. ஒரு மனிதனின் உண்மையான உயரத்தை தீர்மானிப்பது அது அவனது நல்லொழுக்கம் மட்டுமே. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நெறி தவறாமல் தவறான வழியில் போகாமல் மனசாட்சிக்கு பயந்து நேர்மையாகவும் பொய் சொல்லாமல் உண்மையாகவும் பேச வேண்டும். நம் மனம் தூய்மையாக இருந்தால் பயத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. பணத்தால் எதையும் சாதிக்கலாம், ஆனால் சமூகத்தில் நன்மதிப்பையும் மரியாதையும் அன்பையும் நல்லொழுக்கத்தால் மட்டுமே பெற முடியும். தீய சொற்களை பேசாமல் பெரியோர்களை மதித்து பணிவோடு மனிதநேயத்தோடு வாழ்வதே நம் வாழ்க்கையை அழகாக்கும். செல்வம் வரும் போகும், கல்வி மாறும் வளரும், அதிகாரம் இன்று இருக்கும் நாளை இருக்காது, ஆனால் நல்லொழுக்கம் என்னைக்குமே அழியாது. நமக்கு நிலையான உயர்வை தரும். விதைக்கும் விதை நல்லதாக இருந்தால் மட்டுமே விளையும் பயன் சுவையாக இருக்கும். நாம் நல்லொழுக்கம் என்ற விதையை விதைத்து சமூகத்தில் உயர்வான வாழ்வை அறுவடை செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அரசடிக்குப்பம் சரவணன் சொல்லியிருக்காங்க, நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற புறநானூற்று வரிகளுக்கு ஏற்றாற்போல் நல்லொழுக்கம் உடையவர் ஓரிடத்தில் இருக்கும் பொழுது அந்த இடமே அவரால் புகழ்பெறும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த புறநானூற்று பாடலை விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் டிஆர் பட்டம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, சொன்ன சொல்லும் கொடுத்த வாக்கும் நேர்வழியில் செல்வதும் தான் நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லி ரவி பாப்பா கோயிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், தோழிக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதம்பார் தமிழரசி, நல்ல பண்பு இருந்தால் அதை உலகத்தையே வெல்லலாம். ஒழுக்கம் ஒன்று தான் உண்மையான சொத்து, ஒழுக்கமே ஒருவனுடைய விதி. நமது நடத்தையின் பயன் பண்பாக வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தோம் என்பது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லியிருக்காங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், இதை பற்றி தான் இன்றைய சிந்தனை அரங்கம். நேயர்களோட ஃபேஸ்புக் பதிவு மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் நம்ம கேட்டு ரசித்தோம். இன்றைக்கு வந்து நம்ம நல்லொழுக்கம் என்ற விதையை வந்து நம்மளோட பிள்ளைகளோட மனசுலையும் நம்மளோட குடும்பத்துலேயும் நம்ம செய்கிற தொழிலையும் நம்ம அதை ஆழமாக நடும்போது தான் வந்து அது வந்து வளர்ந்து விருட்சமாக நாளைக்கு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் நல்லதையே நினைப்போம், நற்பண்புகளை வளர்ப்போம், நன்மைகளையே அறுவடை செய்வோம் என்ற சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனையரங்கம். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்

யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களோடு விடைபெறும் நான் லாவண்யா ராஜசேகரன்.

தேசியங்கம் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை.
2: நம்பர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 11:01. சிந்தனை துளி. நீர் என்று அமையாத உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. என்றென்று மக்கரையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. பிறந்துவிட்ட அத்துணை பெண்களாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி.

இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க எல்லாரும் ஆவலாக இருக்கீங்களா? அதே ஆர்வத்துடன் இருங்க, நானும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான கேள்வியை சொல்லிடுறேன். யாரை பார்த்த உடனே உங்கள் முகத்தில் தானா புன்னகை வரும்? இதை தான் நீங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-48 அல்லது 299-58 95642-72-31 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேஸ்புக் தோழிகளுக்காக காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். தோழிகள் அந்த போஸ்டர்லேயும் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ரிப்ளைஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் நீங்கள் கேட்குற பாடல்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பேசுவோம். இது வணக்கம் தோழி, தோழிகள் உங்களுக்கே உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில் தொடக்கமாக குக்கு படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து யார் பார்த்தோன்னே உங்கள் முகத்தில் தானாக புன்னகை வரும் அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருந்தேன். இந்த பற்றி பேசுகிறதுக்கு இணைப்பில் வர முதல் தோழி யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
1: பாக்கம் பருத்தியர் சுமதி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க
1: போறீங்க? ஆனந்தம் படத்திலிருந்து பல்லாங்குழியில் வட்டம் ஒற்றை நாணயம் பாடல் கொடுங்க.
0: பாடல் கொடுத்தலாம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க,
1: வந்து நீங்க யார பார்த்ததும் முகத்துல சிரிப்பு வரும் கேட்டீங்களா?
0: தானா வரும். சில பேரை எங்க பார்த்தாலும் சரி, அப்படியே அது ஒரு புண்ணங்க என்ன உற்சாகம் வந்துரும் அவங்களை பார்த்த உடனே.
1: யாருன்னு கேட்டீங்கன்னா உடன்பிறப்புகள்,
0: உங்களோட உடன்பிறப்புகளை பார்த்த உடனே தானா புண்ணகை வரும்.
1: நம்ம தானா வந்துடும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க எல்லாம் நம்ம கூடதான் இருக்காங்க, மற்ற பேர் எல்லாம். அந்த உடன்பிறப்புகள் வந்து கொஞ்சம் வயதானத்துக்கு பிறகு, நடு நிலைமைக்கு வந்ததுக்கு பிற்பாடு உடன்பிறப்புகளை தான் தேரும் நமக்கு.
0: அவங்களை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடும் இல்லையா? ஆஹா, பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த காசிப்லாம் பேசலாம், எல்லாம் பேசிட்டு இருக்கலாம்.
1: மறந்து பிள்ளைங்களையும் மறந்து நம்ம மனசுல உள்ளதை உடன்பிறப்புகள்ட்டதான் பேசலாம் நம்ம.
0: சரிம்மா, சரி பாடல் கேட்போமா?
1: நன்றி.
0: ஆனந்தம் படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் இணைந்து பாடிய இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வருது. கேட்டு ரசிங்க. நன்றி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்லி நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொலமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இன்சொலமது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செலவாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
9: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
10: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து யாரை பார்த்தோன்னே உங்க முகத்துல தானா புன்னகை வரும் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருந்தேன். நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும், சோகமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், அந்த ஒரு பர்சனை பார்த்தா மட்டும் அப்படியே தானா புன்னகை வரும் இல்லையா, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஒரு தொழில் வந்து இனிப்புல வெயிட் பண்றாங்க நம்ம கூட பேசுறதுக்காக. யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
11: பொண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
11: நல்லா இருக்கும் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, இப்போ பாடல் அடுத்ததான் என்ன கேட்க போறோம்?
11: சின்ன கவுண்டர் பத்துல இருந்து முத்துமணி மாலை.
2: முத்துமணி மாலை பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார பார்த்தோம் நீ அப்படி தானா புன்னகை வரும்?
11: என் பையன் தான் மேடம், சென்னையில இருக்கான் மேடம். அவன் திடீர்னு சொல்லாம சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி வந்து விடிகாலம்ல தான் வருவான் ட்ரெயின்ல, பஸ்ல வந்து காலிங் ரெடி பண்ணலன்னா போன் பண்ணுவான் மேடம். யாரா இந்த நேரத்துல போன் பண்றான்னு பார்த்தா இவன் வந்து நிப்பான். எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்ற, என்னமா அப்படி பாக்குறம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியாது மேடம்.
2: சரிமா, அது வந்து
11: நிறைய வட்டி வந்திருக்கான் மேடம் அவன்.
2: சூப்பர் சூப்பர், நல்ல பெரிய பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் குடுக்கறாங்க.
11: பகிர்ந்துகிட்டதுக்கு சொல்ற மாதிரி எந்த கஷ்டம் இருந்தாலும் அவனை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வரும்.
2: எல்லாருக்குமே இந்த பசங்களை பார்த்தா தானா சந்தோஷம் வரும் இல்ல, அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு எல்லாம். அவங்க பசங்களை பார்த்தா என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே அந்த புன்னகை தானா வந்து வெட்டிக்கும்.
11: சொல்லாம சொல்லாம திடீர்னு நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ற, ரியாக்ஷன் பண்றேன்னு நான் பாக்கணும்.
2: சரி,
11: எனக்கு விடிகாலமா தூக்கத்துல ஒண்ணுமே அப்படி சந்தோஷம் ஒண்ணுமே புரியாது மேடம்.
2: சரிமா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. இப்போ வந்து சின்ன கவுண்டர் படத்துல இருந்து இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியம், பி சுசிலா ஆகியோர் இணைந்து பாடிய முத்துமணி மாலை பாடல் கேட்போமா?
11: கேட்போம் மேடம்.
2: நன்றி.
11: Thank you.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க. காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். வணக்கம். தொழில் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாரை பார்த்தோன்னே உங்கள் முகத்தில் அப்படியே தானாக புன்னகை வரும் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருந்தேன். இணைப்பில் வரப்போகிற அடுத்த தொழில்

0: யாருன்னு பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா
1: இருக்கு.
0: சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: சுருக்கமா முடிச்சிட்டீங்க பாத்தீங்களா சரிமா பாடல் கேப்போமா
0: உங்களுக்காக என்ன சமைச்சான் படத்துல இந்த ஆடியிலே செய்தி சொல்லி பாடல் வருது, எல்லாரும் கேட்டு ரசிங்க. நன்றி.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: நேரம் 11:31 ஆயிருச்சு. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து யாரை பார்த்த உடனே உங்க முகத்துல தானா புன்னகை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வியையும் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக அந்த போஸ்டரில் போட்டிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணுங்க, அதை படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் தமிழ் சுடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் சிரிக்கக்கூடாது, ஏன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமா அப்படின்னு தானா புன்னகை வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க அமிர்தராயன் கோட்டை மாலதி. கரிகால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்க்கும்போது, என் தோழிகளை பார்க்கும்போது அப்படியே தானா புன்னகை வருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை பார்த்தோன்னே என் முகத்தில் 1000 வாட்ஸ் சிரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போஸ்டரில் உள்ள ஃபோட்டோவை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கொள்ளிடம் சித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய கணவரை பார்த்தா தானா புன்னகை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லியம் அமுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உறவுகள் நட்புகள்னு யாரை பார்த்தாலும் அப்படியே புன்னகை அளவே இருக்காதுங்க, இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயம்கண்டம் மெர்சிராணி கலைவாணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு காரைக்கால் வானொலியின் நேயர்களை சந்திக்கிறதுல மிகவும் ஆர்வமாக இருக்கும், அவங்களையெல்லாம் பார்த்தா என் முகத்தில் ஒரு புன்னகை சிரிப்பு மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த தோழிகளை பார்க்கும்போது புன்னகை வரும் அப்படின்னு திருநெல்லிக்காவல் சுமதி சொல்லியிருக்காங்க. நாகூர் காமிலா ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அன்பு மகன்களை பார்த்தா எனக்கு புன்னகை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தனம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் எழுந்துருச்சு அப்படியே அந்த களைஞ்ச முடியோட கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, யாரும் விசித்திரமான மனுஷன் அப்படின்னு நினச்சி நான் என்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி வந்து, எங்கள் வீட்டு செல்லுக்குட்டி ஷாலினி ரியா பார்த்த உடனே சிரிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் இயற்கை காட்சிகள், அணில், மயில், பறவை இதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய நண்பர்களை பார்த்ததும் சிரிப்பு தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாலன், ஆக்சுவலி நம்ம வந்து வணக்கம் தோழி நிகழ்ச்சி தான் பண்ணுறோம் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு நேயர்கள் வந்து பெண் தோழிகள் மட்டும் கமெண்ட் பண்ணுறது தான் படிச்சுட்ருக்கோம், அவங்க மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள். படிக்கும்போது வந்து பேரை பார்த்துட்டு படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை இல்லையா, அதனால் அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்த நெருக்கமானவர்கள் யாரை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான புன்னகை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், முன்னாடிலாம் என் தாய் தந்தை ஊர்லேருந்து என்னை பார்க்க வரும்போது அப்படியே தாமரை மலர்றது போல் என் முகம் மலர்ந்துருக்கும், அவங்க இப்போ வந்து என்னோடய பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை, அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு போல் என் மூஞ்சி பிரகாசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரப்பிள்ளைகளை பார்த்ததும் புன்னகை வந்துடும், அப்புறம் வானொலி நண்பர்கள் உங்களை பார்க்க அப்படியே ஆவல், அவங்கள பார்த்தாலும் புன்னகை வந்துடுமா. நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்கேஜிக்கு போயிட்டு மதியம் வீடு திரும்பும் பேரனை பார்த்தா வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்னா அப்துல் ரஜாக் திட்டச்சேரியில்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் இதே தான் சொல்கிறேன், பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி அவங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் தான் படிப்போம். நீங்கள் இடையில வந்து நீங்களும் கமெண்ட்ஸ் போடுறதுனால எனக்கு பேர்

0: பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை. வரிசையாக படிக்கும்போது அது வந்துடுது தானா? ஏன்னா நீங்கள் பேரை வந்து கமெண்ட்டுக்கு பின்னாடி தான் கொடுக்குறீங்க இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் அதாவது முகநூல் தோழிகள் சகோதரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தா வந்து முகத்தில் புன்னகை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கணவரை பார்த்த உடன் எனக்கு முகம் மலரும் அப்படின்னு சோபா செந்தில் கண்ணன் பேரளம்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு தோழி நம்ம கிட்ட அவங்க யாரை பார்த்தோன்னு அவங்க முகத்தில் தானாக புன்னகை வரும் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் காட்டுமன்னார் கையிலிருந்து கோமதி பேசுறேன்.
0: பேசும்போதே புன்னகையோட தானே பேசுறீங்க நீங்க?
1: ஆமா மேடம்.
0: சரி சொல்லுங்க.
1: சந்தோஷமா தான் மேடம் பேசுறேன்.
0: அதுதான் சரி, நம்ம அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து ராஜபாண்டி படத்துல இருந்து அத்தி பழம் சிகப்பா சிகப்பா அந்த பாடல் கொடுங்க.
0: அருமையா பாடுறீங்க. சொல்லுங்க, யார பார்த்தோன்னே தானா புன்னகை?
1: எங்க என் உடன் பிறப்புகள் தான் மேடம். என் தம்பிங்க ரெண்டு பேரும் பக்கத்துலயேதான் இருக்கிறானுங்க. ஒரு நாளைக்கு அப்படியே கூட்டு தூரத்துலதான் இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் அந்த புன்னகை. அடுத்தது என் பேர, என் பேர
0: வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய அத்திப்பழம் பாடல் உங்களுக்காகவும் எல்லா நேயர்களுக்காகவும் நன்றி.
1: நன்றி மேடம்.

0: ஊர்ல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்புடி.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் தொடர்ந்து இனி வரும் தோழி. வணக்கம்.
8: காலை வணக்கம் மேடம்.
5: வணக்கம். சொல்றது யாருங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறோம்?
8: பாடல் கேக்கிறதுக்கு முன்னாடி யார பார்த்தோன்னே உங்க முகத்துல எப்படி தானா புன்னகை வரும் ஜாலியா சேட்டை பண்ணுவாங்க.
5: பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் கேப்போமா?
8: நன்றி மேடம்.
5: நன்றி
8: மேடம்.
5: இப்ப பேசின இந்த நேயர்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜய் வரிகளில் ஹரிஹரன் சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடிய மான்குட்டி பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனிவரும் தோழி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
4: அக்கூர் மடப்புறம் தனலட்சுமி சங்கர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
4: இந்தியன் படத்துல பச்சை கிளிங்கிற பாட்டு.
0: பாடல் கேக்குறதுக்கு முன்னாடி யார பார்த்தோனே உங்க முகத்துல அப்படியே தானா புன்னகை வரும்?
4: என் பிள்ளைங்களை பார்த்தோன்னா தானா புன்னகை வரும்.
0: ஓகேம்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. பாடல் கேட்போமா?
4: தேங்க்ஸ் மேடம்.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.

0: இன்னைக்கு வணக்கம் தொழில் நிகழ்ச்சியோட நிறைவா இணைப்புற தொழில் யார் பேசலாம்? வணக்கம்.
1: வணக்கம் தலி.
0: வணக்கம். யார் பேசுறதுங்க? பேசுங்க. என்ன பாடல் கேட்க போறோம்? என்றென்றும் புன்னகை பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோன்னே உங்க முகத்துல அப்படியே தானா புன்னகை வரும்?
1: எனக்கு எங்க அண்ணியே எங்க அண்ணனும் பார்த்தா.
0: சூப்பர்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 4-5 கமெண்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துருக்கு, கடகடன்னு படிச்சிடலாம். திருவாரூர் நஸ்ரீன் ஐயான் தாவத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஒரு ஹாப்பி அளவே இல்லாத சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழலை செல்வங்களை பார்த்தா சிரிப்பு வரும்னு தேவனூர் ஜோதி லட்சுமி சொல்லியிருக்காங்க. என் அக்கா பேரை சித்தார்த்தை பார்த்தா எண்ணி எறியாமல் சந்தோஷமாயிடுவேன்னு அக்கறை வட்டம் உஷா சொல்லியிருக்காங்க. வேலங்குடி குணசுந்தரி வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி வந்து, என் பிள்ளைகளை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷ சிரிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெரியார் லதா, என்னோட உயிர் நண்பர்கள் மனதுக்கு பிடித்தவர்களை பார்த்தா சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைவாக தோழி கேட்ட பாடல்.

ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். இன்று மாலை 5:15 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவக்சல பெருமாள் கோவில். பனிரெண்டு 10:00 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் என் சுந்தரேஸ்வரன். 12:55 பன்னிசை சொன்ன வெண்ணீரணி என தொடங்கும் பாடல். 1:00 மணிக்கு

பாடியவர்கள் அசோக் நகர் சகோதரிகள். 1 மணிக்கு தேன்மழை, 1:30 சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை. வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சானி. தச்சு வேலையை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எடுத்துக்கட்டி சாத்தனூர் பி மரிய செல்வன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 4 மணிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸன் ரெடிமேட்ஸின் ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தோடு. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் ஊரும் உறவும். மாலை 5:15 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருமாலின் திருவிழா. 5:30 விளக்கேற்றும் வேளை. ஆறு மணிக்கு பன்னிசை, திருமுறை என தொடங்கும் பாடல். பாடியவர் திருவிடைமருதூர் சிவச நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம் வாழை சாகுபடி காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை எம்ஆர் ராஜகோபாலன் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸன் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். ஒன்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05

0: சவுத் கொரியா 234-233 இன் தி செமிஃபைனல்ஸ். இன் பாக்ஸிங், இந்தியாஸ் பிரியா கன்காஸ் ஹேஸ் கிளின்ச்ட் அ பிரான்ஸ் மெடல் இன் தி 60 kg கேட்டகரி, கான்ட்ரிபியூட்டிங் டு இந்தியாஸ் இம்ப்ரெசிவ் 6-medal ஹால் அட் தி ஆன்கோயிங் ஏஷியன் கேம்ஸ் அட் ஐச்சி நாகோயா. This is India's 55th medal at the Asian Games 2026, having won 9 gold, 21 silver and 27 bronze medals. And that is the end of this news bulletin.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 12:10.

0: நேயர்களினி கேட்கலாம். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
5: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
4: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
5: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
4: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
5: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
4: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: சிந்தனை துளி. பூமியை குளிர் வைப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். மனதில் நின்றவை. ஆரூர், கொடிக்கால்பாளையம், ஜான் ஹாஜா, நஜமுதீன், ஷாகுல் ஹமீத் ராஜா, முகமது ஜகபர் உசைன், அஷ்ரப் அஜ்மல் ஃபாலிகா, மாதகோவில்பட்டி, மலையரசு பாண்டியன், திட்டச்சேரி ஷாகுல் ஹமீத், நிஷான் ஹலீம் இவர்களுக்காக. இளையராஜாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்களில் அற்புதம்.

0: காரைக்கல் பண்பலை 100.3. நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் செங்கல் சூளை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சலு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: அன்பான விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
7: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
9: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். கரைக்கல் பண்பலையில் ஏதோ மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் நின்றவை. நாகப்பட்டினம் சிவா பாரதி, பிரகாஷ், வாழ்முனீஸ்வரன், பாப்பகோவில் ரவி, மணக்குடி ராஜேந்திரன், நாகூர் ரஹீம், தஸ்னீம் இந்த நேயர்களுக்காக

ஹரிஹரன் சித்ராவின் குரல்களில் தேவாவின் இசையில் ஒலிக்க வருவதோ ஹலோ திரைப்படத்திலிருந்து பாடல். நாச்சர்கோயில் குணசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த், பத்மினி, கோவனூர், கார்த்தி, பிரதிபா, சாய் யாதேஷ், சத்யஸ்ரீ, பரணிதரன், சக்திஸ்ரீ, எடுத்து எர்கடாஞ்சேரி, சுப்ராயலு, நாகலட்சுமி, எடக்குடி, தீபா, வினோத்குமார், பரசலூர், வேல்முருகன், மல்லிகா, ஜெயசுதா, சங்கர், கீழையூர், உத்ராபதி, தேன்மொழி, மகேந்திரன், கீழமுக்குட்டு, செமினார் கோவில், அன்பழகன், இவர்களுக்காக

0: உங்களுக்கு அரைக்கல் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தொழில் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முதலிய நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோம்
4: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

12:31 அரைக்கல் பன்மொழியோடு உங்களை இணைத்திருப்பது மனதின் இன்று வயசமனார் கோவில் குணசேகர் திலகவதி பன்னரிகபடம் கணேசன் பானுமதி திருச்சிமல்லி பிச்சுமணி விசாலாட்சி அவர்களுக்காக வித்யாசாகர் இசையில் உயிரோடு உயிராக ஹரிஹரன் சித்ரா குரல்களில்

மனதில் நின்றவை நிகழ்ச்சி குறித்த முகநூலில் பதிவிட்டுள்ள நேயர்கள் கடலூர் துறைமுகம் சுரேஷ், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், திருவாரூர் குடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, கொள்ளிடம் கருணாநிதி, ரமணி ராஜேஷ், அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், ஆக்கூர் மடபுரம் நாச்சியா மன்சூர், நிரவி என் பி நச்சுப்பிள்ளை, புதுப்பட்டி பொன்னமராவதி, காரைக்கால் நளினி, அருள் ஷாலினி, ரியா, அடுத்து மேலவஞ்சூர் ஃபாத்திமா, எஞ்சிக்குடி மின்சார கண்ணன், கொள்ளிடம் காமராஜ் மாரியப்பன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, கொடிக்கல்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி, பவித்ரமாணிக்கம் ரகுபதி, வீரவநல்லூர் கருணாநிதி, அமுதா சேகர், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காட்டூர் சிவக்குமார், திருக்கண்ணபுரம் ஆனந்த், டிஆர் பட்டினம் ரமேஷ்.

0: காரைக்கால் பண்பலையின் உருப்பள்ளி மூன்று நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நேர்களை உங்களுக்கு ஒரு நினைவூட்டல். இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி தச்சு வேலையை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எடுத்துக்கட்டி சாத்து

0: நோர்பி மரிய செல்வம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. காரைப்பன்மலை நிகழ்ச்சி குறித்த தகவல்கள் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இனி தொடர்வது தமிழர் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம், சித்திகா தானி பற்றை மற்றும் பிரித்திகா பிரதீப் அடங்கிய அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஷாகில் ஜாதவ் மற்றும் சித்திகா தானி பார்த்தி அடங்கிய அணி தென்கொரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு டிராப் குழு பிரிவில் நீரு தண்டா சென்னாய் இணை தங்கப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இடம்பெற்றால் ஜனநாயகத்தின் நடைமுறைகளை அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது எந்த விதத்தில் தவறானது என அவர் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியலில் தகுதியான பெயர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தோஹாவில் கத்தார் நாட்டு வணிகர் சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டில் 9450 டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமதுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உற்பத்தியாளர் சங்க கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் திறன் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டால் இருநாட்டு பொருளாதாரமும் மேம்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றிற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் யூடியூப் தள உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இளம் படைப்பாளிகள் துணிச்சலுடனும் பொறுப்புடனும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் யூடியூப் 18,000 கோடி ரூபாய் பங்களித்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 960,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100 கோடி மக்களை கொண்ட நமது நாட்டில் 100 கோடி கதைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடி.

0: 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறார். மக்களுக்கான சேவை, திறமையான நல்லாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை காண்பதுடன் சமூக அதிகாரத்தை வலியுறுத்தும் திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். இன்றைய தொகுப்பில் மும்பையில் அடல் சேது கடல் பாலம் குறித்த கூடுதல் தகவல் இடம்பெறுகிறது.
2: மகாராஷ்டிராவில் மும்பையிலிருந்து நவி மும்பை வரை செல்லும் அடல் பாலம் இரு துறைமுகங்களை இணைப்பதுடன் போக்குவரத்து இடையூறின்றி குறுகிய காலத்தில் விரைவாக செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2016 டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் மீதான மேம்பாலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 17,840 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் திரு மோடி 2024 ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். மொத்தம் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 6 வழி சாலை சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாலத்தில் சென்றால் சுமார் 2 மணி நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை 50 நிமிடங்களுக்குள் சென்றடையலாம். மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக இந்த பாதையில் தினந்தோறும் பயணிக்கும் திரு அனுப் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கும் புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
1: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் காவல்துறை ஐஜி குர்பிரீத் புல்லார், எல்லைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இவர்களிடமிருந்து AK-47, AK-56 ரக துப்பாக்கிகளும், 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துர்கா பூஜை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஷமீம், துர்கா பூஜையை அமைதியாகவும் கோலாகலமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான துர்கா பூஜையை பாதுகாப்பாக நடத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்த நாடு முழுவதும் உள்ள துர்கா பூஜை குழுக்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு அமைச்சக பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அலுவலர்களும் இந்து, பௌத்த மதம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குவஹாத்தியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்.

0: இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 12:50.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் பால்.

0: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
1: வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
1: தம்பி பேர் என்ன? தம்பி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: திருநள்ளா.
1: திருநள்ளாரா? ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. தம்பி வளர்ந்த பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஓகே, தம்பி வளர்ந்து ஒரு காவல் அதிகாரி ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர்.
3: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத்பால் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் பால்.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
3: நேர்களை. இன்று பிற்பகல் 2 மணிக்கு உலக மொழிபெயர்ப்பு நாளையொட்டி இலக்கிய திறனாய்வாளர் மற்றும் ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் முனைவர் க. பஞ்சாங்கம் அவர்களின் சிற்றுரை கேட்கலாம்.

0: பயன்படுத்திய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் ஒரு மணி, சிந்தனை துளி, கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை இடைக்கால இனிய கானங்களின் இசை தூறல். இன்னைக்கு இனிமையான இசைத்துறலான பாடல்கள் கேட்கறது மட்டும் இல்லாமல் இடையிடையே உலக மொழிபெயர்ப்பு தினம் பற்றின தகவல்களும் தெரிஞ்சுக்க போகிறோம். மொழிபெயர்ப்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக கௌரவிக்கிறதுக்காக மொழிபெயர்ப்பாளர்களோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லப்படுற புனித ஜெரோம் அவர்களோட நினைவு நாள் தான் இன்னைக்கு செப்டம்பர் 30. உலக மொழிபெயர்ப்பு தினம் அவர்களோட நினைவாக ஐநா சபையால் அனுசரிக்கப்படுது. இந்த தினம் 2017 இருந்து அதிகாரப்பூர்வமாக அனுசரிக்கப்பட்டு வருது. இன்னும் மொழிபெயர்ப்பு நாளை பற்றின நிறைய தகவல்கள், அந்த மொழிபெயர்ப்புனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு பிறகு என்ன பாடல் அப்படின்னா, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சல மரிகள் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய புத்தம் பொது காலை. இந்த பாடல் தான், கேட்டுட்டு வாங்க நிறைய பேசுவோம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. தேன்மழை நிகழ்ச்சி பற்றின உங்களது கருத்துக்களையும் நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களையும் வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் தேன்மழை நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து உலக மொழிபெயர்ப்பு தினம் குறித்த தகவல்களையும் இனிமையான பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இந்த வருஷத்தோட உலக மொழிபெயர்ப்பு நாளோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, மொழிசார் பன்முகத்தன்மையும் மொழி உரிமைகளும், அதாவது தமிழ் போன்ற மொழிகள் எல்லாம் டிஜிட்டல் உலகத்தில் முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து மனித மொழிபெயர்ப்பாளர்களும் அந்த மொழியோட உரிமைகளும் ரொம்பவே முக்கியம். இதுதான் இந்த வருஷத்தோட கருப்பொருள் வலியுறுத்துது. நினைவுகளின் சுகமான சாரலாய் உலாவரம் தென்மொழி நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, நிழல்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக.

0: நேயர்களே, நமது காரைக்கால் பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு உலக மொழிபெயர்ப்பு நாளையொட்டி இலக்கிய திறனாய்வாளர் மற்றும் ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் முனைவர் க. பஞ்சாங்கம் அவர்களின் சிற்றுரை கேட்கலாம். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நம்மளோட தேன்மழை நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படிச்செல்லாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து, பிற்பகல் வணக்கத்தோட என் காதுகள் தேடும் ஒளி நீ, என் மனம் தேடும் இசை நீ அப்படின்னு காரைக்கால் பண்பலையே சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் ஒரு பேர் குறிப்பிடலை, வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத்ராஜா, தேன்மொழி நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, தேன்மொழியாக வரும் உங்கள் இனிய குரலும் அழகான பாடல்களும் கேட்பவர்களின் இதயத்தில் தேனாய் ஒலிக்கட்டும், தேன்மொழி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க புண்ணியமன்மீடு வன்னை கணேசன், மேலவாஞ்சியூர் ஃபாத்திமா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அப்புறம் காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா, இவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேன்மொழி நிகழ்ச்சியில் பாடல்கள் தேனாய் காற்றில் பறக்க நாங்கள் ரசிக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. தேன்மொழி நிகழ்ச்சியில் நல்ல பாடலை கேட்க ஆவலுடன் காத்திருக்கிறோம் அப்படின்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அப்புறம் சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் இல்லையா, அதுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு தேன்மொழி நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அமிர்த

கோட்டை பாரிவள்ளல் மலியம் ரவி வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரனும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், திருக்கண்ணபுரம் ஆனந்த், காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, அப்புறம் தேன்மொழியில் அனைத்து பாடல்களும் தேனை இணைக்கிறது அப்படின்னு காரைக்கால் தலை திரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. பொறையார் சுகுணா தேவி, அன்னப்பன்பேட்டை ஜோதி, மேமாத்துர் அமுதா, இவங்க எல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

தேன்மழை நிகழ்ச்சியில் இன்றைக்கி உலக மொழிபெயர்ப்பு நாள் இல்லையா, அதை பற்றின தகவல்கள், அந்த மொழிபெயர்ப்பு நாளில் என்னென்ன பயன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்ருக்கோம். நம்ம தமிழ் மொழியில் எழுதின திருக்குறள் வந்து உலக புகழ்பெற்ற திருக்குறளாக, அதாவது உலக புகழ்பெற்ற திருக்குறளாக மாறினது மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒன்று பண்ணதுக்கப்புறம் தான் இல்லையா. மற்ற மொழிகளில் உள்ள நல்ல கருத்துக்கள், படிப்புகள் இதெல்லாம் எல்லா மொழிகளையும் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொழிபெயர்ப்பு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அந்த வகையில் திருக்குறள் வந்து 40 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஜி போப் வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க திருக்குறளை. இது எல்லாமே ரொம்பவே புகழ்பெற்றது. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கேட்க கேட்க இனிமே இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, நிறமாறாத புகழ் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஜென்சி எஸ் பி பாலசுப்ரமணியம் எம் வாசு அவர்கள் இணைந்து பாடிய 1000 மலர்களை, இந்த பாடல் தான் பாடலை கேட்டுட்டு வாங்க. இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: மனதை மகிழ்விக்கும் பாடல்களுடன் தேன்மழை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
5: கிறிஸ்டலின் சிகோசா
6: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை வாம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: PSR தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

கூரை நிகழ்ச்சிக்கு ஃபேஸ்புக்கில் இன்னும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கூரைநாடு மயிலாடுதுறையிலேருந்து காஜா கார்த்தி, திருவாரூர் கூடூர் இளவரசி பிரபாகரன், அப்புறம் ஜெயங்கண்டம் கலைவாணன் மெய்சிராணி, அப்புறம் சுகுணாதேவி, இவங்க வந்து இவங்களோட ஊர் பேர் மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம், இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய புதிய தகவல்கள், அதாவது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம வந்து அந்த தகவல்களையெல்லாம், மொழிபெயர்ப்பு தினம் குறித்த அந்த தகவல்களை தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்திய மொழிகளில் அச்சிடப்பட்ட முதல் பைபிள் அப்படின்னு சொல்கிறப்ப புதிய ஏற்பாடு இருக்கு இல்லையா, இதை தமிழில் மொழிபெயர்த்தது சீகன் பால்க் அவங்க தான். இது 1715 மொழிபெயர்க்கப்பட்டு தரங்கம்பாடியில் அச்சிடப்பட்டிருக்கு. புனித ஜெரோம் பற்றி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து மொழிபெயர்ப்பு செஞ்ச லத்தீன் பைபிள் வந்து 1000 மேலே ஐரோப்பாவில் பயன்பாட்டில் இருந்துச்சு. இன்னும் மொழிபெயர்ப்பு பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லிடுறேன், உலக புகழ்பெற்ற இலக்கிய பரிசு அப்படின்னு சொல்ற புக்கர் பரிசு இருக்கு இல்லையா, இது வந்து இங்கிலாந்துல தான் வருஷ வருஷம் வழங்குற ஒரு பரிசு. அதாவது இங்கிலாந்துல வந்து உலகத்துல இருக்கிற எல்லா அந்த மொழிகளில் உள்ள நூல்களையும் வாசிச்சுட்டு அதுல எது வந்து நல்லா இருக்கோ அந்த நூலுக்கு வந்து இந்த பரிசு வழங்குவாங்க. நம்ம இந்திய எழுத்தாளர்களும் நிறைய பேர் வந்து இந்த பரிசு வாங்கியிருக்காங்க. 2022 கீதாஞ்சலி ஸ்ரீ, அவங்க வந்து ஹிந்தியில எழுதின டாப் சாங் அப்படிங்கிற நூலுக்கும், 2025 கன்னடாவில் பானு முஸ்டக் எழுதின ஹாட் லாம்ப் அப்படிங்கிற நூலுக்கும் புக்கர் பரிசு கிடைச்சிருக்கு. இந்திய மொழியில் எழுதுகிற ஒரு நூலுக்கு உலக இலக்கிய பரிசு கிடைக்குது அப்படின்னா அது மொழிபெயர்ப்புனால மட்டும்தான் சாத்தியம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் சாகித்ய அகாதமி அந்த விருது இருக்கு இல்லையா, அது வருட வருடம் தமிழ் உட்பட 24 மொழிகளில் மொழிபெயர்ப்புக்காகவே வழங்கப்பட்டு வருது. தொடர்ந்து

கேட்டுட்ருக்கீங்க, ரசிச்சிட்ருக்கீங்க தேன்மொழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவாக ஒழிக்க போகிற இந்த பாடல் வந்து தூரல் இன்னும் பூஜை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் முத்துலிங்கம் வரிகளில் கேஜே ஏசுதாஸ், உமாரமணன் மற்றும் பலர் பாடிய பூபாலம் இசைக்கும் இந்த பாடல் உங்கள் அனைவருக்காகவும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தென்மழை. இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் கரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம்

0: புதிய டிசைன்கள், 500,000 புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள்.
2: சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே என்பது உலகம் முழுவதும் மொழிபெயர்ப்பாளர்கள், உரைபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழித்துறை சார்ந்த நிபுணர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் முக்கியமான சர்வதேச நாளாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? மொழிகளுக்கு இடையேயான தடைகளை தகர்த்து உலக நாடுகளையும் கலாச்சாரங்களையும் இணைக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களின் சிறப்பான பணியை பாராட்டுவதற்காக இந்நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியில் உள்ள கருத்து, தகவல், அறிவு, இலக்கியம் அல்லது ஆவணத்தை மற்றொரு மொழியில் அதன் பொருள், நோக்கம் மற்றும் உணர்வை இயன்றவரை துல்லியமாக பாதுகாத்து வழங்குவது மொழிபெயர்ப்பு எனப்படுகிறது. இந்த பணியை மேற்கொள்ளும் மொழிபெயர்ப்பாளர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காகவே சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. விவிலியத்தை முதன் முதலில், விவிலியம் என்பது பைபிள், இந்த விவிலியத்தை முதன் முதலில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த புனித ஜெரோம் அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 30 தேதியே இந்நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவர் மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் அமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அதை பற்றி அறிவோமா? பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு 1991 உலகளாவிய ரீதியில் மொழிபெயர்ப்பு துறையின் ஒற்றுமையை காட்ட இந்நாளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. ஐநா சபையின் அங்கீகாரம், உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 2017 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்நாளை பன்னாட்டு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? முதலில் நாடுகளை இணைத்தல், உலக நாடுகளுக்கு இடையே தூதரக பேச்சுவார்த்தைகள், சர்வதேச வணிகம் மற்றும் ஒப்பந்தங்கள் சுமூகமாக நடக்க மொழிபெயர்ப்பு மிகவும் அவசியமாகும். அமைதி மற்றும் ஒத்துழைப்பு, சர்வதேச அளவில் தவறான புரிதல்களை தவிர்த்து உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த இது உதவுகிறது. அறிவு பகிர்வு, இதை பற்றி கூறும்பொழுது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் இலக்கியங்கள் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு சென்று உலக மக்கள் அனைவரையும் சென்றடைய மொழிபெயர்ப்பாளர்களே பாலமாக இருக்கிறார்கள். இந்நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? கருத்தரங்குகள் மற்றும் கூட்டங்கள், மொழிபெயர்ப்பு துறையில் உள்ள சவால்கள், புதிய AI போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் மொழி உரிமைகள் குறித்து உலகளாவிய அளவில் விவாதங்கள் மற்றும் வெபினார்கள் நடத்தப்படுகின்றன. விருதுகள், சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. விழிப்புணர்வு, உலகளாவிய பன்முகத்தன்மை மற்றும் மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மொழிபெயர்ப்பின் பங்கை மக்களுக்கு புரிய வைக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுருக்கமாக கூறினால், உலகத்தை ஒரே குடும்பமாக இணைப்பதில் மறைமுகமாக உழைக்கும் மொழிபெயர்ப்பு துறையினரின் உன்னத பணியை கொண்டாடும் ஒரு முக்கிய நாளாகும். 1953 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் நிறுவப்பட்ட இந்த சிறப்பு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தின் பங்கு என்ன? தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்புக்கென்று அரசு சார்பில் சில தனிப்பட்ட துறைகள் இயங்குவது அறியப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்புக்கென்று தனித்துறை உள்ளது. 1980 தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல நூல்களை தமிழ் வழி பாடத்திட்டத்திற்கென்று மொழிபெயர்த்து வெளியிட்டன. அவற்றுள் பல நேரடி மொழிபெயர்ப்பு நூல்களாகும். பல மொழிபெயர்ப்பு

நூல்கள் வழக்கமான பாடத்திட்ட நூல்களாக இருப்பினும் சில நூல்கள் பயன்பாடற்று குப்பைகளாயின. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் இலவசமாக அளிக்கப்பட்டன. 1990களில் சில இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை தமிழக அரசு வெளியிட்டது. அதில் கலீல் சிப்ரான் எழுதிய தீர்க்க தரிசி, ஆலிவர் கோட்ஸ்மித் எழுதிய வேக்ஃபீல்டு பாதிரியார் போன்ற சில ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் குறிப்பிடத்தக்கது. நம் புதுவையில் வாழ்ந்து மறைந்த பன்முக எழுத்தாளர், இருமொழி புலவர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் லெனின் தங்கப்பா பல நூல்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல் பற்பல நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். பேராசிரியர் பாவலர் லெனின் தங்கப்பா மலைநாட்டு மலர்கள் என்ற கவிதை நூல் ருஷ்ய நாட்டின் அவார் மொழியில் ரசூல் சம்சுதாவ் என்ற பாவலர் எழுதிய நூலின் தமிழ் வடிவமாகும். தங்கப்பா அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். தாகூரின் பாரட் ஷைனிங் என்ற ஆங்கில கவிதை நாடகம் பேராசிரியர் தங்கப்பா தமிழில் மொழிபெயர்த்து தொகுத்து வெளியிட்ட நூலாகும். மண்ணின் கனிகள் என்ற கட்டுரை நூல் ஆந்திரே ரிஜிட் என்ற பிரான்ஸ் எழுத்தாளரின் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த எர்த் என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். இவை தவிர எண்ணற்ற நூல்களை மொழிபெயர்த்தும் படைத்தும் உள்ளார். மொழிபெயர்ப்பு என்பது வெறும் வார்த்தைகளை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது மட்டுமல்ல, அது மொழிகளுக்கு இடையே பாலமாக செயல்படுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கிறது. அறிவையும் தகவலையும் பரப்புகிறது. நாடுகளுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துகிறது. இலக்கிய படைப்புகளை உலகளாவிய வாசகர்களிடம் கொண்டு செல்கிறது. அறிவியல், சட்டம், மருத்துவம், கல்வி மற்றும் வணிகத் துறைகளில் முக்கிய பங்காற்றுகிறது எனலாம். கலாச்சார பரிமாற்றம். ஒரு நாட்டின் இலக்கியம், வரலாறு, பழக்க வழக்கம், தத்துவம் மற்றும் கலை மற்றொரு நாட்டினரால் அறியப்படுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. தமிழ் இலக்கிய படைப்புகள் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது உலகின் பல பகுதிகளில் உள்ள வாசகர்களை சென்று அடைகின்றன. சர்வதேச உறவுகள். பல்வேறு மொழிகளை பேசும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு மிகவும் அவசியம். தவறான மொழிபெயர்ப்பு சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே துல்லியமான பொறுப்பான மொழிபெயர்ப்பு சர்வதேச உறவுகளில் மிக முக்கியமானது. மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு வேறுபாடு. இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்றாலும் அவை ஒரே பொருள் உடையன அல்ல. மொழிபெயர்ப்பு பொதுவாக எழுத்து வடிவில் உள்ள தகவலை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுவது. உதாரணம், புத்தகங்கள், கட்டுரைகள், அரசாங்க ஆவணங்கள், இணையதள உள்ளடக்கங்கள், திரைப்பட வசன வரிகள். உரைபெயர்ப்பு என்பது ஒருவர் பேசும் கருத்தை வாய்மொழியாக மற்றொரு மொழியில் உடனடியாக குறிப்பிட்ட இடைவெளியில் வழங்குவது. உதாரணமாக, சர்வதேச மாநாடுகள், நீதிமன்றங்கள், அரசியல் சந்திப்புகள், மருத்துவ ஆலோசனைகள், தூதரக சந்திப்புகள் என்று கூறலாம். மொழிபெயர்ப்பாளர் பெரும்பாலும் எழுத்து மொழியுடனும் உரைபெயர்ப்பாளர் பேச்சு மொழியுடனும் பணிபுரிகிறார். ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கு பொது அறிவு மட்டும் போதாது. வேற என்ன தேவை? மூல மொழியில் சிறந்த அறிவு, இலக்கிய மொழியில் சிறந்த புலமை, இலக்கண அறிவு, சொல் வளம், கலாச்சார புரிதல், ஆராய்ச்சி திறன், துறைசார் அறிவு, கருத்தை புரிந்து கொள்ளும் திறன், நேர மேலாண்மை, தொழில்நுட்ப அறிவு, இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் பொறுப்பு. முக்கியமாக வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பை விட கருத்தை சரியாக வெளிப்படுத்துவது பல இடங்களில் முக்கியமாகும். மொழிபெயர்ப்பு இருவழி அறிவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நவீன காலத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி உள்ளது? இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிபெயர்ப்பின் தேவை முன்பை விட அதிகரித்துள்ளது. இணையதளங்கள், மொபைல் செயலிகள், சமூக ஊடகங்கள், மின்னணு புத்தகங்கள், ஆன்லைன் கல்வி, திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள், மென்பொருள், சர்வதேச வணிகம் போன்ற துறைகளில் மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவும் மொழிபெயர்ப்பும். இன்றைய காலத்தில் செயற்கை நுண்ணறிவு அதாவது AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்

0: மற்றும் இயந்திர மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பங்கள் மொழிபெயர்ப்பு துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இயந்திர மொழிபெயர்ப்பு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை எளிதாக்குகிறது. ஆனால் மனித மொழிபெயர்ப்பாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது. காரணம், மொழியில் நகைச்சுவை, பண்பாட்டு குறிப்புகள், சொல் விளையாட்டு, உணர்ச்சி, சூழல், மறைபொருள், இலக்கிய நயம் போன்றவற்றை எப்போதும் துல்லியமாக புரிந்து கொள்வது இயந்திரங்களுக்கு சவாலாக இருக்கலாம். எனவே எதிர்காலத்தில் மனித நிபுணத்துவம் பிளஸ் AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் இணைந்து செயல்படும் அணுகுமுறை முக்கியத்துவம் பெறும். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுவாக என்ன செய்கின்றன தெரியுமா? கருத்தரங்குகள், மொழிபெயர்ப்பு பயிலரங்குகள், சொற்பொழிவுகள், கட்டுரை போட்டிகள், மொழிபெயர்ப்பு போட்டிகள், புத்தக வெளியீடுகள், இலக்கிய விவாதங்கள், மொழிபெயர்ப்பாளர் சந்திப்புகள், விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகின்றன. மொழிகள் மக்களை பிரிக்கலாம், ஆனால் மொழிபெயர்ப்பு அந்த இடைவெளியை இணைக்கிறது எனலாம். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் என்பது மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்கும் ஒரு நாள் மட்டுமல்ல, உலகின் மொழிப்பன்மை தன்மையையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் சர்வதேச புரிந்துணர்வையும் கொண்டாடும் ஒரு சிறந்த நாளாகும். மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகின் பல பகுதிகளில் உருவாகும் அறிவு, இலக்கியம் மற்றும் சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று சென்று அடைவது மிகவும் கடினமானதாக இருக்கும். எனவே மொழிபெயர்ப்பு மொழிகளை இணைக்கும் பாலம், மனிதர்களை இணைக்கும் சக்தி என்றே கூறலாம்.
1: இதுவரை சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, இன்னைக்கு பிற்பகல் 2 மணிக்கு அச்சாணிய நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? நிகழ்ச்சியில் தச்சு வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எடுத்துக்காட்டி சாத்தனூர் பி மரிய செல்வம் அவர்களுடனான நேரலை கேட்கலாம். 4 மணிக்கு ஒளிபரப்பாகிற ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தான் தூன்றீஸ்வரர் ஆலயம் அருகிலிருந்து மக்கள் கலந்துகிட்ட கலகலப்பான கொண்டாட்டமாக உலாவர் இருக்கு. இன்னைக்கு மாலை 6:40 ஒளிபரப்பாகிற நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள். 7:30 ஒளிபரப்பாகிற உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை MR ராஜகோபாலன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

0: உள்ளனர். வேலை வாய்ப்பின் இன்றியமையா ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகளுக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஒரே நாளில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றுள்ளது. துப்பாக்கி சுடுதல் டிராப் கலப்பு பிரிவில் நீரு தண்டாவும் கைனன் செனாயும் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர். தனிநபர் பிரிவில் ஏற்கனவே நீரு தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்வித்தை குழு பிரிவுகளில் இந்திய ஆடவர் அணியினரும் மகளிர் அணியினரும் சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். அதேபோல் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 28 வெண்கலம் என மொத்தம் 59 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வீரர் வீராங்கனைகளின் ஒருங்கிணைந்த பணி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர்கள் பாராட்டியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்பின் இன்றியமைய ஆதாரமாகவும் சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சுற்றுலா மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலகளாவிய நிச்சயமற்ற தேக்க நிலையிலும் புவி அரசியல் தேக்க நிலையிலும் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார். வலுவான சுற்றுலா மேலாண்மையின் அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர், உலக அளவிலான சுற்றுலா நிலைப்பாட்டில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த தரமான சுற்றுலா அனுபவங்கள் மிக முக்கியம் என்று சுட்டிக்காட்டினார். சுற்றுலா துறை சார்ந்தவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிக அவசியம் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வாகனங்களுக்கான சராசரி எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகள் தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வரும் இந்த புதிய நெறிமுறைகள் 2032 மார்ச் இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உற்பத்தி செய்யப்படும் மற்றும் விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இந்த நடைமுறைகள் பொருந்தும் என்று அரசு கூறியுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளால் மோட்டார் வாகன தொழிற்சாலைக்கு நிலையான கொள்கை வரையறைகள் நிர்ணயிக்க வகை செய்யப்படுவதோடு ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. புதுமையான தொழில்நுட்பங்கள், எரிபொருள் மேலாண்மை, குறைந்த எரிபொருள் பயன்பாடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நேர்மையான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியற்றவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றால் அது தேர்தல் நடைமுறைகளின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதும் தகுதியுடைய குடிமக்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெறுவதும் மிகவும் அவசியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க கத்தார் நாட்டு வர்த்தகர்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். டோஹாவில் கத்தார் நாட்டு தொழில் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது நம் நாட்டின் வருவான பொருளாதார வளர்ச்சியை அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக கத்தார் வெளியுறவு அமைச்சர் அகமது பின்னுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட அமைச்சர், நம் நாட்டின் கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, மருந்தியல் துறை, கல்வி, சுகாதாரம், ஸ்டார்ட் அப் பிரிவுகளில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். கத்தார் மற்றும் குடா நாடுகளுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது, கடல்சார் ஒத்துழைப்பு, ஹார்மோஸ் நீர் இணையில் வர்த்தகம் தொடர்பாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நீர்வள சீர்திருத்தங்கள் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட முறையான நீர் சீர்திருத்தங்களால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீர்வளம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது. தடுப்பணைகள், கால்வாய் இணைப்புகள், நிலத்தடி நீர் மேம்பாட்டு பணிகள், புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகளால் நீர் பற்றாக்குறை என்ற நிலை மாறி பாதுகாப்பான நீர் முறை உருவாகியுள்ளது. இந்நடவடிக்கைகளால் வறட்சியின் பிடியிலிருந்து மீண்ட லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு அவர்கள் ஆளுமை பெற்றுள்ளனர். தேசத்தின் நீடித்த நீர்வள மேலாண்மைக்கும் வேளாண் செழிப்பிற்கும் பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் நீர் சீர்திருத்த பணிகளே காரணம் என்பது மிகையாகாது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மாணவ மாணவிகள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கரின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். மாணாக்கரின் நற்பண்பு என்பது பெற்றோர் ஆசிரியர் நண்பர்களின் வழிகாட்டுதல்களால் உருவாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. தாராபுரத்தில் 1201 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
1: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களிடமிருந்து தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெற்றது. இதில் தபால் வாக்களிக்க தகுதி பெற்ற 1236 பேரில் 1201 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தேர்தல் அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் தகுதியான வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து
0: தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை தமிழக அரசு உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் 2 சிறப்பு தேர்வுகள் உட்பட 5 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்பதால் இதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசன் தொடங்க உள்ளது. நாளை மறுநாள் முதல் மலர் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் நடப்பாண்டிற்கான 2வது சீசன் தற்பொழுது தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இன்காமேரி கோல்டு, காஸ்மஸ், ஃபேன்சி, பெட்டூனியா, ஜினியா, ஸ்வீட் லிலியம், அஜிரேட்டம், காலண்டுலா, சப்னேரியா போன்ற 55 வகைகளை 10,000 மலர் தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகிறது. மலர் தொட்டிகள் அடுக்கும் பணி 2 நாட்களில் நிறைவடையும் நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் 80,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மரபுசாரா எரிசக்தி அடிப்படையிலான மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் தொழில் திறன் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 32,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் என்றார்.
3: நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸ்கில் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். ஐடிஐஸ், பாலிடெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மொத்தம் ஈகோ சிஸ்டமுக்கு நிறைய ஸ்கில்டு ஜாப்ஸ் தேவைப்படும். இங்கே இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கு இது வழியா ஜாப்ஸ் கிடைக்கிறது, நம்ம நிறைய ஸ்கில்லிங் பண்றதுக்கு தேவை இருக்கு.
0: தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான நவராத்திரி கண்காட்சி சென்னையில் நாளை தொடங்குகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 70க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுவினரின் தயாரிப்புகள், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் இடம்பெறுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்கப்பட உள்ளதால் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்த முயன்ற சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. குவஹாட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்புகளின் இன்றியமைய ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன்

0: செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரமே பொழுது 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 2 மணி.
1: உலக மொழிபெயர்ப்பு நாளை ஒட்டி இலக்கிய திறனாய்வாளர் மற்றும் ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் முனைவர் க. பஞ்சாங்கம் அவர்களின் சிற்றுரை கேட்கலாம்.
2: உலக மொழிபெயர்ப்பு நாள் கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் மொழிபெயர்ப்பு பணிகள் தான் மனிதனின் அறிவு வளத்தை எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் எடுத்துச் செல்கிறது.

0: இருக்கின்றது. 2000 மொழிகளுக்கு மேல் பேசினாலும் ஒவ்வொரு மொழியிலும் பேசக்கூடிய, எழுதக்கூடிய, படைக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் நாம் மொழிபெயர்ப்பு மூலமாக படித்து தெரிந்து கொள்கிறோம். இதன் மூலமாக உலகத்தில் மனிதர்கள் வேறுபட்டாலும், மொழிகள் வேறுபட்டாலும், தேசம் வேறுபட்டாலும், மொழிபெயர்ப்பை வாசிப்பதன் மூலமாக மனித உணர்வுகள் ஒன்றுதான் என்கின்ற மாபெரும் தெளிவை நாம் பெற்றுவிடுகிறோம். எனவே மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் செய்யக்கூடிய சமூக பணி என்பது அளவிட முடியாதது. ஏறத்தாழ உலக அளவில் வெளியாகக்கூடிய லட்சக்கணக்கான புத்தகங்களில் 50% மேல் மொழிபெயர்ப்பு நூல்கள் தான் வெளியாகின்றன, மொழிபெயர்ப்பு நூல்கள் தான் வாசிக்கப்படுகின்றன. அதற்கு காரணமே மொழிபெயர்ப்பு இலக்கியத்தின் மேல் வாசகர்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆர்வமும் கவர்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த மொழிபெயர்ப்பு இலக்கியம் வித்தியாசமான களங்களையும் வித்தியாசமான மனிதர்களையும் விதவிதமான இயற்கை வர்ணனைகளையும் நமக்கு கொண்டு வருகின்றன. எனவே படிக்கின்ற வாசகர்களுக்கும் அது பேரானந்தமாக இருக்கிறது. எனவே மனித நாகரிகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இந்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் தான். இன்றைக்கு கணினி யுகத்தில் மொழிபெயர்ப்பும் ரொம்ப எளிமையாக மாறி இருக்கிறது. எனவே மொழிபெயர்ப்பு இலக்கியம் செழித்து வளர வேண்டும், மனிதர்கள் யாவரும் ஒன்றே என்கிற உணர்வு ஏற்பட வேண்டும், அதற்கு இந்த மொழிபெயர்ப்பு நாள் பயன்படும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை உலக மொழிபெயர்ப்பு நாளை ஒட்டி இலக்கிய திறனாய்வாளர் மற்றும் ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் முனைவர் க. பஞ்சாங்கம் அவர்கள் வழங்கிய சிற்றுரை கேட்டீர்கள்.
2: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: காரைக்கால் பொன்மலையின் 1.3 இது லஞ்ச் பிரேக்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலையின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சி இது. லஞ்ச் பிரேக்ல அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்து காத்துட்டு இருக்காங்க தச்சு வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எடுத்துக்கட்டி சாத்தனூர் பி மரிய செல்வம் அவர்கள். அவர்கள் பங்கு பெறக்கூடிய நேரடி நிகழ்ச்சி தான் இன்னைக்கு காரைக்கால் பண்பலை வழியா நீங்க கேட்க போறீங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: காரை
2: பண்பலைக்கு வணக்கம்.
0: வணக்கம். உங்களை வரவேற்பது காரை பண்பலை. அதாவது தச்சு வேலை அப்படின்னா இந்த செய்யும் தொழிலே தெய்வம் ஒன்று இருக்குது. அடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வேலை தெரியணும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இதெல்லாம் இந்த தொழில் அப்படிங்கும்போது நமக்கு நம்மளை

0: தெரியாமல் நமக்குள்ளே வர வேண்டிய வந்திருக்கக்கூடிய அந்த சொற்கள் அது. இப்போ எல்லாருக்குமே ஒரு தொழில் கையில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா அந்த கைத்தொழில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு வரமாக கிடைத்த ஒரு விஷயம். அது உங்களுக்கு ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. அப்போ உங்களுடைய அந்த தொழில் பற்றி முதல்ல நீங்கள் எப்படி அந்த தொழிலை நேசிக்கிறீங்க சார், அதை முதல்ல சொல்லுங்கள்.
1: இது இந்த தொழில் வந்து தெய்வத்துக்கு ஈக்குவலான ஒரு தொழில் தான். இது இந்த வேலைக்கு வந்து ஓய்வே கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ரொம்ப மதிக்க தெரிஞ்ச ஒரு வேலை தான் இது. எல்லாரும் இது கற்றுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான், ஆனால் ரிஸ்க் எடுத்து கற்றுக்கிட்டால் அது லைஃப்பில் நல்லா இருக்கலாம்.
0: அதாவது அதற்கும் எந்த ஒரு தொழில் நம்ம செய்யணும் அப்படின்னாலும் அதில் ஒரு ஆர்வம் வேணும், ஒரு ஈடுபாடு வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும்.
1: கண்டிப்பாக
0: இல்லையா? இதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டுது சார்?
1: எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தொழில் பண்ண அதில் ஈடுபாடு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு அந்த இது வந்து மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் தகுந்த
0: தொழில்.
1: அதனால் இதில் இந்த வேலையில் அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இது நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வேலை. அதனால் அதை நான் கான்ட்ராஸ்ட் பண்ணி
0: இதில் வந்து நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டீங்க. 2 பருவ காலங்களிலுமே நம்ம செய்யலாம், அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அதாவது ஆண்டு முழுவதுமே வேலை நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ இந்த தச்சு வேலை தெரியணும் அப்படின்னாக்கா நிறைய நுணுக்கங்கள் கற்றுக்கணும், அது சம்மந்தமான எல்லாமே நம்ம கற்றுக்கணும் இல்லையா? எடுத்த உடனே இந்த வேலையும் போய் நம்மளால் செஞ்சிட முடியாது. அதுவும் இதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். அப்போ வந்து இந்த வேலையை வந்து நீங்கள் எப்படி எந்த ஒரு சிக்கலும் வராத அளவுக்கு, எந்த குறைகளும் பண்ணாத அளவுக்கு எப்படி கற்றுக்கிட்டீங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க சார் அதற்கான
1: பயிற்சி? வந்து எங்களுடைய சில பேர் இந்த தொழில் வந்து பேரண்ட்ஸ் மூலமா வர்றது. இது அப்படி இல்லை, நம்ம அதை வந்து மாற்றி செய்யணும்னு சென்னை போயிருந்தேன். சென்னையில் போய் நான் அங்கே தான் வந்து முழுமையாக வேலையை கற்றுக்கிட்டு பிறகு தான் நான் இந்த சைடுக்கு வந்தது. 15 வருஷம் அங்கே இருந்து வேலையை கற்றுக்கிட்டு.
0: சென்னையில் நீங்கள் 15 வருடமாக வேலையை கற்றுக்கிட்டீங்க?
1: ஆமாம்.
0: பழைய கற்றுக்கிட்டு அங்கேயே தான் நீங்கள் பணியெல்லாம் செஞ்சீங்களா சார்?
1: பணி கொஞ்ச நாள் செஞ்சேன். மேரேஜுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன்.
0: கல்யாணம் முடிச்சு இங்கே வந்துட்டீங்க. இப்போ வந்து இந்த பணி அப்படிங்கிறது உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி சார் பார்த்தாங்க? நீங்கள் இந்த பணிக்கு போய் அந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய
1: அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. பையன் கார்பெண்டராகிறாரு, கொஞ்சம் பெருமையாக தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்பா தவறிட்டாங்க. அதுக்கு பிறகு அம்மா தான். ஆனால் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த வேலையில் முழுமையாக கற்றுக்கிட்டு
0: இருக்கிறீங்க. எத்தனை வருடங்களாக நீங்கள் தச்சு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க சார்?
1: இது வந்து ஒரு 20 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன்.
0: 20 வருடமாக நீங்கள் செய்கிறீங்க. அப்போ அனுபவம் உங்களுக்கு இதில் நிறையவே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் முதல்ல எதை செய்ய ஆரம்பிச்சிங்க சார் இந்த வேலையில்? முதல்ல நீங்கள் செய்ய
1: நான் செய்ததுன்னா நிலை ஜன்னல் செய்ய கற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறப்பிட்டு கல்யாணம் சீர் ஜாமங்கள் செய்து உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. கட்டில், பீரோ, அப்புறம் டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதெல்லாம் நம்ம செய்து கொடுப்போம்.
0: இது
1: எல்லாமே
0: இப்போ ஏன்னா இந்த தொழில் நம்ம பார்க்கலாம், ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மேடு தட்டியோ இல்லை இது தட்டியோ போயிடக்கூடாது. ரொம்ப அழகாக அந்த இழைச்சி அது வந்து எந்த ஒரு இடத்துலையும் குறைபாடு இல்லாமல் நேர்த்தியாக செய்யணும். இப்போ அது வந்து
1: அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும்.
0: அந்த கவனம், அந்த நேர்த்தியாக செய்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சிரமமாக தெரியலையா? ஐயோ இப்படி செய்யணுமே,
1: கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம்லாம் வந்து அந்த வேலையை முடித்து பிறகு பார்க்குறப்போ அது கிடைக்கிற சந்தோஷம் எதுவுமே அளவுக்கு இல்லாத சந்தோஷம்.
0: அது எதுலேயுமே உள்ளது தானே சார்? எந்த ஒரு தொழிலுமே ஈஸியாக நம்மளால் செஞ்சிட முடியாது, கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதற்கு பிறகு ஒருவருடைய மகிழ்ச்சி அதில் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் அந்த நேரத்தில் வந்து
1: போயிடும்,
0: பறந்து போயிடும். உங்ககிட்ட கேட்ட நான் இடையில பாடல்கள் கொடுப்பது வழக்கமாச்சா நீ நிகழ்ச்சியில்? உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்டால் நீங்கள் கொடுங்க அப்படின்னீங்க. உங்களுக்கு ஏசுதாஸ் அவருடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அதனால் அவருடைய பாடல் ஒன்று நம்ம கொடுத்துட்டு தொடர்ந்து பேசலாம்.
1: சரி.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 இது லஞ்ச் பிரேக். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ONGC, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் வெடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்ல முதல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற

0: பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குடி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
2: மலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குடி குடிக்காடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். காரைக்கால் பண்பலையின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தச்சு வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எடுத்துக்கட்டி சாத்தனூர் பி மரியசெல்வம் அவர்கள் பங்கு பெறக்கூடிய அச்சாணி நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு. அவங்க தச்சு வேலையில் என்னென்ன நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க, எப்படி கற்றுக்கிட்டாங்க, எப்படி அதை செயல்படுத்தினாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்வியோடு இணைகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்வீங்க, நான் கேட்டேன், கஷ்டமாக இருக்குமே சார்ன்னு கேட்டேன். இல்லை, கஷ்டம் இருந்தாலும் அந்த அவர்களுடைய அந்த முகத்தை பார்க்கும்போது என்னோடய கஷ்டம்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அதில் எவ்வளவோ நுணுக்கங்கள் இருக்குது. இப்போ ஒரு இழைக்கிறதுலையே நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். இதில் அதை விட அடுத்து என்னென்னா பூ வேலைப்பாடு இருக்கும், அந்த சொத வேலை மாதிரி சில இதெல்லாம் செய்வாங்க. அதுக்கு வந்து ஆமாம், அந்த மாதிரி டிசைன்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு இல்லையா? அப்போ அதெல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? அது எந்த வயதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? எப்போலேருந்து அதை செய்ய ஆரம்பிச்சிங்க?
5: அது வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கையால் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே மிஷினில் தான் வந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாருமே டைம் கொடுப்பாங்க, நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். இப்போ டைம் இல்லாதனால நம்ம வந்து கொடுத்த அடுத்த 2-3 நாள்லேயே கேட்குறாங்கிறதுனால நம்ம மிஷினில் தான் செஞ்சு கொடுக்க முடியாது.
1: மிஷினில் தான் இப்போ செய்கிறீங்க. ஆனால் நீங்கள்
5: கை வேலைக்கும் கையால் செய்கிறதுக்கும் மிஷினில் செய்கிறதுக்கும் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தெரியாது.
1: எனக்கு நீங்கள் கையால் எப்படி செய்ய கற்றுக்கிட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் அதை கையால் செய்ய கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அது எப்படி, அது எந்தளவு சிரமத்தோடு நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க? அது எப்படி ஈஸியாக அடுத்தடுத்து செஞ்சுருப்பீங்க கையால்? அது
5: கையால் செய்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
1: ஆனால் அதிக நேரம் எடுக்கும்.
5: அதிகம் நேரம் எடுக்கும். இப்போ உள்ள இதெல்லாம் இப்போ அதிக நேரம் எடுக்காது. இப்போ வந்து குறைச்சலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் செய்யலாம். கையால் செய்து 4 மணி நேரத்தில் செய்கிற வேலை வந்து குறைச்சலாக பார்த்தீங்கன்னா 1 நாள் ஆகும்.
1: இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து மெஷின்கள் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம் எல்லா வேலைகளுக்குமே. ஒரு காலத்தில் எப்படி கையால் மாவரைத்தோம், கையால் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ மிஷின் வந்துட்டு அப்போ எப்படி ஈஸியோ அதே மாதிரி இந்த வேலையிலையும் அந்த நீங்கள் கையால் செய்யக்கூடிய வேலையை விட நீங்கள் மிஷின் பயன்படுத்தி செய்யும் போது அது உங்களுக்கு சுலபமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப மைனூட்டான டிசைனாக கையால் அதை நீங்கள் செதுக்கி எடுக்கிறத விட மிஷினால் எடுக்கிறது ஈஸியாக இருக்குமா?
5: ஈஸியாக தான், உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுமாரி ரூம்ல எல்லாமே மிஷின் கார்விங் எல்லாமே உள்ளே இருக்கும். சிஸ்டத்தில் உட்காந்து இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக தான் அது செஞ்சு வெளியில் வந்து,
1: அதாவது சிஸ்டத்தில் போய் டிசைன்லாம் நீங்கள்
5: டிசைன். ஆமாம், நம்ம என்ன பிடிக்குதோ அது சிஸ்டத்தில் இது பண்ணிக்கலாம்.
1: அதை
5: ரெடி பண்ணி அவங்க மிஷினில் செட் பண்ணிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓடி முடிஞ்சதும் நின்றுடும். அது வெளியில் எடுத்து நம்ம
1: எப்படி சார், இப்போ சிஸ்டத்துலேருந்து டிசைனை செட் பண்ணுவீங்களா?
5: ஆமாம், என்ன சாமி வேணுமோ இல்லை பூ வேணுமோ என்ன வேணுமோ சிஸ்டத்தில் எல்லாமே பதிவு பண்ணிடுவாங்க.
1: சரிங்க.
5: பதிவு பண்ணி உள்ள ரூட்டர் டேபிளில் செட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓடி நின்றுடும். அதை நம்ம வெளியில் எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம்.
1: ஓஹோ,
5: ஒரு 2-4 மணி நேரத்தில் கொடுத்துடலாம்.
1: 4 மணி நேரத்தில் கொடுத்துருவேன்.
5: 4 மணி நேரம், 5 மணி நேரம். ஆனால் நம்ம கையால் செஞ்சோம்னா குறைச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரமாக தான் ஆகும்.
1: ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது. இப்போ நீங்கள் சிஸ்டத்தில் டிசைன் பார்த்து இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு ஒரு டிசைனுமே நீங்கள் வந்து

0: தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க?
1: நம்ம வந்து பொதுவாக இப்போ செல் மூலயமா எல்லாமே பார்த்து அவங்க விருப்பப்படியே அதிலே எல்லாமே கிடைக்குது. அந்த பிரிண்ட்டை நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க, அதை பார்த்து நம்ம சிஸ்டத்தில் ஏற்றி
0: அவங்களையே அவங்களே தேர்ந்தெடுத்து
1: வீட்டுக்காரங்களே என்னவோ அதே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க.
0: அது மாதிரி
1: நம்ம அதை நம்ம பார்த்துக்கிட்டு ஓகே பண்ணி செஞ்சு கொடுத்துருவோம், அதே மாரியே செஞ்சு கொடுத்துருவோம்,
0: அதே மாதிரியே செஞ்சு கொடுத்துருவீங்க. இப்போ வந்து உங்களுடைய அந்த தொழில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது யாராவது நீங்கள் செஞ்சு கொடுத்ததை இப்படி கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கலாம், இல்லை இதில் இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது
1: சொல்லுவாங்க. நாங்கள் ஒன்றுக்கு நாலு நடை கேட்டுப்போம், இதுதான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேற்பட்டு நம்ம அதில் மாற்றவும் முடியாது, அப்படி மாற்றுற மாரினா மரமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் அதில் மாற்ற நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கதட்ட தான் அதில் இறங்குறது.
0: சரி,
1: இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு இது பிடிக்கல எனக்கு மாற்றி கொடுங்கன்னா நம்ம மாற்றி செய்யலாம், ஆனால் வேற உட்டு போட்டு தான் செஞ்சாங்க.
0: இப்போ நீங்கள் இப்போ இந்த மரம் வேற செய்யும்போது இப்போ இந்த மரங்கள் பற்றின கேள்வி வருது. மரங்கள் வந்து

0: அதே மாதிரியே செஞ்சு கொடுத்துருவோம்.
1: அதே மாதிரியே செஞ்சு கொடுத்துருவீங்க. இப்போ வந்து உங்களுடைய அந்த தொழில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது யாராவது நீங்கள் செஞ்சு கொடுத்ததை இப்படி கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கலாம், இல்லை இதில் இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது
0: சொல்லுவாங்க. நாங்கள் ஒன்றுக்கு நாலு நடை கேட்டுப்போம், இதுதான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேற்பட்டு நம்ம அதில் மாற்றவும் முடியாது, அப்படி மாற்றுற மாரினா மரமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் அதில் மாற்ற நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட தான் அதில் இறங்குறது.
1: சரி,
0: இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு இது பிடிக்கல எனக்கு மாற்றி கொடுங்கன்னா நம்ம மாற்றி செய்யலாம், ஆனால் வேற முட்டு போட்டு தான் செஞ்சாங்க.
1: இப்போ நீங்க இப்ப இந்த மரம் வேற செய்யும்போது இப்ப இந்த மரங்கள் பத்தின கேள்வி வருது, மரங்கள் வந்து என்னென்ன வகையான மரங்களை வந்து நீங்க இதற்கு தேர்ந்தெடுத்து செய்றீங்க? நிறைய பேருக்கு அது தெரியும், என்னென்ன வகை மரங்கள் அப்படி வருது அப்படின்றது ரொம்ப அறிஞ்சவங்களுக்கு, கொஞ்சம் இதில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனாலுமே எந்தெந்த வகையான மரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க?
0: இப்போ தேக்கு மரம் நல்லாயிருக்கும்.
1: தேக்கு மரம் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தினா சிறப்பானதாக இருக்கும்?
0: வீட்டு நிலைக்கு, ஜன்னலுக்கு, ஃபர்னிச்சர், கட்டில், சோபா செட்டு, இதுக்கெல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு அழகான பொருளாக இருக்கும். இதில் செஞ்சிங்கன்னா நல்லா லைஃபு,
1: லாங் லைஃப்
0: மீடியமான ஒரு ரேட்டு தான் இது. அதுக்கு மேலே போகிறோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ரோஸ் வுட்டு, அப்புறம் பர்மா தேக்குலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்டானது.
1: அது வந்து இன்னும் நமக்கு, அதாவது இதை விட இன்னும் உழைக்க
0: இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்.
1: இப்போ வந்து எல்லா
0: வேங்கை மரம் ஒன்று இருக்கு, அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும்.
1: அதை தேக்க விட இவையெல்லாம். இப்போ நம்ம தேக்கு எல்லாராலையும் பயன்படுத்த முடியறது இல்லை. இப்போ தேக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னா எல்லாம் அதிகமாக உள்ள சொன்னீங்க, ரோஸ் வுட்டு இதெல்லாம். இப்போ அதை விட நம்ம
0: கொஞ்சம் கம்மியாக உள்ள மரம் வந்து வேம்பு மரம் இருக்கு, அதை விட்டால் பூவரசு, இதெல்லாம் போட்டால் கூட ஓரளவுக்கு நல்லா, அது ஈக்குவலுக்கு நல்லா இருக்கும்.
1: அது ஈக்குவலுக்கு வரும், நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பராமரிப்பு.
0: நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா தேக்கு தான்
1: பார்க்க அழகா இருக்கும்,
0: தேக்கு நல்லா இருக்கும்.
1: இப்போ இதை வந்து ஒரு மரத்துல நம்ம செஞ்சோம் அந்த பொருள் அப்படின்னா மரத்தோட நீங்க கொடுத்துட்டு வந்துருவீங்க, அதற்கான பராமரிப்பு வேலைகள்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும்.
0: அவங்க பார்த்தா ஒரு 10 வருஷங்கிறது, 20 வருஷங்கிறது, ஒரு 30 வருஷம் கூட கிடைக்கும், இருக்கும், நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா எந்த ஒர்க்கும் நல்லா, இல்லைன்னா அது சரியாக்காது, மூடாது, டஸ்ட் படிஞ்சு அதில் போய் கீழே எல்லாம் சவுண்டு வரும், சரியாக மூடாது. அதுக்கந்தான் அது 4 நடை அடித்து உடைச்சிருவாங்க, அது வேஸ்ட் ஆகிடும். ஆனால் மரம் வந்து தேக்கு தான் நல்லா இருக்கும்.
1: இப்போ இந்த நிலையிலலாம் சில இடங்களில் பார்த்தா ரொம்ப மைனூட்டான வேலைப்பாடுலாம் இருக்கும், நல்ல அகலமாகவும் இருக்கும், ரொம்ப மைனூட்டான வேலைப்பாடு இருக்கும். அந்த மேல் பக்கம் பார்த்தீங்கனாலும் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி வேலைகள்லாமும் நீங்கள் வந்து மிஷின்களை பயன்படுத்தி செய்வீங்களா சார்? அந்த டிசைன்கள் செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எவ்வளோ நாட்கள்
0: இப்போலாம் எல்லாம் மிஷின் தாம்மா, அதுக்கு முன்னாடி தான் கையால் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாம் வீட்டுக்காரங்களாம் அந்த அளவுக்கு டைம் கொடுக்காதனால நம்ம வந்து அதில் தான் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கையால் இப்போ வந்து அந்த கை வேலைங்கிறது இப்போ சுத்தமாக
1: நின்றுட்டு
0: ஒரு பெர்சன்ட் கூட யாருமே விரும்ப மாட்டுறாங்க. ஆனால் கை வேலை நல்லா இருக்கும், கையால் செய்கிறது நல்லா அழகாக இருக்கும்.
1: நீங்கள் எதை விருப்பப்படுறீங்க சார், கை வேலை செய்யணுங்கிறது உங்களுக்கு?
0: கையால் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் தான், ஆனால் எல்லாருமே விரும்ப மாட்டாங்களே,
1: இல்லை
0: டைம் கிடையாது.
1: அதுதான் கேட்க வரேன், உங்களுக்கான அந்த நேரம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்றீங்கல்ல, அப்போ அந்த மிஷின் வச்சு செய்யும்போது நேரமானது கிடைக்குது. இப்போ அந்த கையால் செய்கிறதுக்கும் அந்த மிஷினில் செய்கிறதுக்கும் ஏதாவது, அதாவது லாங் லைஃப் வரும் இதெல்லாம் சொல்கிறோமே, அதுலேயே ஏதாவது குறைபாடு வருமா சார்?
0: அப்படிலாம் ஒரே டைம் தான்,
1: அதாவது
0: எல்லாமே ஒரே மாதிரி தான்.
1: அப்படி கேட்கல, கையால் செஞ்சாக்கா இது இன்னும் அதிக நாள் உழைக்கும், மிஷினால் செஞ்சாக்கா அந்த உழைப்பு அந்த அதனுடைய லாங் லைஃப்.
0: இல்லை, மிஷினால் செய்கிறதுக்கும் கையால் செய்கிறதுக்கும், கையால் செஞ்சோம்னா அதோட பார்வை நல்லாயிருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். மிஷினில் செய்கிறது அந்த அளவுக்கு வந்து கவர்ச்சி இருக்காது, அதுதான் அந்த டிஃப்ரெண்ட் தான் பார்க்கணும். லைஃபுங்கிறது எல்லாமே ஒன்று தான்,
1: ஒன்று தான். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க, நீங்கள் வேலை செய்யாத இடத்துல ஒரு பொருளை போய் பார்க்குறீங்க, இது கையால் தான் செஞ்சது, இது மிஷினால் தான் செஞ்சது அப்படிங்கிறது அப்போ ஈஸியாக
0: கண்டுபிடிக்கலாம்
1: அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது மாதிரி இப்போ மரங்கள் ஒன்று செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இது என்ன மரம், இது எப்படி செய்யப்பட்டிருக்கு, இந்த வேலை எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிடுவீங்க?
0: சொல்லிடலாம்,
1: இந்த வேலை எப்படி இருக்குது,
0: என்ன
1: அனுபவத்தின் மூலமாக
0: சொல்லிடலாம்.
1: சரி சார், தொடர்ந்து நம்ம பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.
0: சரி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: கரைக்கல் பொன்மலையின் ஒரு புள்ளி மூன்று லஞ்ச் பிரேக்ல அச்சாணி நிகழ்ச்சி. இது அச்சாணி நிகழ்ச்சியில தச்சு வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எடுத்துக்கட்டி சாத்தனூர் பி மரிய செல்வம் அவர்கள் பங்கு பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி

0: கோல்டு பேலஸ் வழங்கும் மட்ராஸ் அக்கா அட்ராஸ் அக்கா இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து கையால் செய்யக்கூடிய டிசைன், மிஷினால் செய்யக்கூடிய டிசைன் எல்லாம் பற்றி நம்ம பேசணும் சார். இப்போ இந்த இதில் வந்து அடுத்து சுவர் வேலைப்பாடு செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மரத்தின் மூலமாக சுவரில் வேலைப்பாடு. இப்போ அது வந்து எல்லாரும் செய்வாங்களா சார்? ஏன்னா அதற்கு கண்டிப்பாக அதிக செலவாகும். ஏன்னா மர வேலை அப்படிங்கிறதே வந்து அதிக ஒரு செலவு. ஒரு வீடு கட்டும்போது அந்த பட்ஜெட்குள்ளே நம்ம கட்டணும் அப்படிங்கும்போது இந்த மர வேலை நமக்கு கொஞ்சம் பயத்தையே கொடுக்கும். ஆனாலும் நம்ம அந்த வீட்டோட பாதுகாப்பு கருதி இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம இதில் போய் எதையும் மர வேலையில் போய் நம்ம குறைச்சி போட்டு அதனால் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது பலரோட எண்ணம். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வீடு கட்டும்போது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கட்டுவாங்க. இப்போ இது தாண்டி சிலர் சுவரில் வந்து மர வேலைப்பாடு செய்கிறாங்கன்னா அவங்க ஓரளவு நல்ல வசதி படைத்தவர்கள் அந்த மாதிரி செய்யலாம். அப்போ அந்த மர வேலைப்பாடு அப்படிங்கிறது சுவரில் செய்கிறதுனா என்ன மாதிரி வேலைப்பாடு செய்வீங்க? அது வந்து யார் யார் அந்த மாதிரியான வேலைப்பாடுகளை விரும்புகிறாங்க?
3: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரையான் வராமல் இருக்கிறதுக்கு என்னதான் மரம் போட்டாலும் கரையான் வந்து அதை இது பண்ணிடும். ஆனால் இப்போ வந்து பிவிசி, டபிள்யூபிவிசிலாம் வந்திருக்கு. அந்த டபிள்யூபிவிசிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரையான் வந்து எப்போதுமே அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது.
0: அது ஒரு லைஃப் கொஞ்சம் அந்த கேள்வியும் இருக்குது. அதாவது மரம் அல்லாமல் எதை பயன்படுத்தி செய்கிறீங்க அப்படிங்கிறது. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த சுவரில் வந்து நீங்கள் மர வேலைப்பாடு செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கள்ல, அந்த சுவரில் உள்ள மர வேலைப்பாடு எப்படி செய்வீங்க? அதில் டிசைன் மாதிரி போடுவீங்களா இல்லை வேற மாதிரி பண்ணுவீங்களா? அது
3: பிவிசி மாடல்லே வந்திருக்கு இப்போ.
0: ஓஹோ, அதுக்கே நீங்கள் பிவிசி பயன்படுத்துறீங்க
3: பண்ணுவீங்க? வால் பேனலிங் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த டிசைன் கொடுத்துக்கலாம். லேம் மைக்கா ஃபினிஷிங் கொண்டு வரலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். என்னவோ அது நமக்கு தகுந்த மாதிரி டிசைன் பார்த்து செஞ்சுக்கலாம், அது கொஞ்சம் லைஃப் இருக்கும்.
0: அந்த இதுவும் நீங்கள் செய்கிறீங்க. இப்போ வந்து இந்த இதுக்கே நீங்கள் அந்த பிவிசி இதுக்கு போயிட்டீங்க. அப்போ நம்ம அதுக்குள்ளே உள்ள நிறைய கேள்விகள் பிவிசி சம்மந்தமாக இருக்குது. ஏன்னா மரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியறதில்ல. முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறோம், நிலை, ஜன்னல், அப்புறம் பீரோ, கட்டில், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம மரத்தை பயன்படுத்திக்கிறோம். மரம் இல்லாமல் சில பொருட்கள் செய்யலாம், சில வேலைப்பாடுகள் நம்ம செய்யலாம், அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மாடுலர் கிச்சன். நிறைய பேருக்கு வந்து அந்த மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவாக கூட இருக்குது. ஏன்னா மாடுலர் கிச்சனுக்கு அப்படியா நிச்சயமா சார்,
3: டென்ஷனான ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான்.
0: டென்ஷன்றதை விட அதிகமாக பெண்களுக்கான இடம் வந்து அந்த சமையலறையாக இருக்குது சார். அப்போ அதை வந்து சரியாக நம்ம வீடு கட்டுற நேரத்தில் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்காக அமைச்சிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். அப்போ அந்த கிச்சனை இன்னும் நல்லா அழகாக மாடுலர் கிச்சனாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் அது. அப்போ அந்த இதுக்கு ஃபுல்லாக மரத்தை பயன்படுத்தி செய்ய முடியாது. அப்போ அந்த மாடுலர் கிச்சனுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேலைகள் செஞ்சு கொடுக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க?
3: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சனில் வந்து தண்ணி படுற இடம்லாம் இருக்கு, அதனால் வந்து உட்டு போட்டால் உங்களுக்கு வந்து அது தண்ணி பட்டு வீணாக போயிடும். ஆனால் இப்போ வந்து மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிவிசி, டபிள்யூபிவிசிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தரமாக இருக்குது. குறைஞ்சது ஒரு 30 வருஷம் கேரண்டியாக இருக்கும்.
0: அருமை.
3: அதை நம்ம போட்டோம்னா தண்ணியும் எதுவும் ஆகாது, தண்ணிக்கும் எதுவும் ஆகாது, செஞ்சு வைக்கிற பொருளுக்கும் எதுவும் ஆகாது. தண்ணி போட்டாலும் தொடைச்சாலும்
0: தண்ணியினுடைய பாதிப்பு இருக்காது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமெல்லாம் பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம சமையலறை அப்படின்னாலே தண்ணி இல்லாமல் ஒன்றுமே
3: தண்ணி இல்லாமல்
0: அது மாதிரி தண்ணி பட தான் செய்யும்.
3: அதே கம்ப்ளைண்ட்டு நிறைய வந்துகிட்டு இருக்கு. நான் செஞ்சு கொடுத்த இடத்துல தண்ணி போட்டு வீணாக போகுது அப்படின்னு சொல்லி இப்போ அதான் மாற்றியாச்சு. இப்போ புதுசாக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் டென்ட் ஆகிருக்கு.
0: இப்போ வந்து டபிள்யூபிவிசி அப்படிங்கிறது இப்போ தான் நீங்கள் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றீங்க. இப்போ தான் ஒரு 6 மாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் அதில் சரி டபிள்யூபிவிசினா என்னவா இருக்கும், அதில் என்ன பொருள் இருக்கும்னு போய் நெட்டில் போட்டு தேடி பார்ப்போம்னு பார்த்தா அதில் யூபிவிஎஸ்சி யூபிவிசி அப்படின்னு ஒன்று காட்டுது, சிபிவிசின்னு ஒன்று காட்டுது. நீங்கள் டபிள்யூ சொன்னீங்க, அப்போ அந்த யூபிவிசினா என்ன சார்?

0: அந்த சிபிவிசினா என்ன சார்?
1: சிபிஎஸ்சினா வந்து ரெண்டு மெட்டிலும் ஒன்று தான், ஆனால் நம்ம செய்ய வேண்டிய முறை இது இருக்குங்களா. இப்போ வந்து நிலைக்கு வந்து செய்கிறது யூபிசி,
0: இந்த
1: ஜன்னலுக்கு வர்றது இதெல்லாம். ஆனால் இந்த பி டபிள்யூபிசிங்கிறது வந்து நம்ம வீட்டு அலமாரி செய்கிறது இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
0: அந்த மாதிரி
1: அலமாரி செய்கிறது, பெட்ரூம் இது லாப்டுக்கு இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம்.
0: அது வந்து டபிள்யூபிவிசியை வந்து டபிள்யூபிவிசியை இதுக்கெல்லாம் பயன்படுத்திப்பீங்க?
1: டபிள்யூபிவிசி அதாங்க நம்ம நில ஜன்னலுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம்.
0: இப்போ வந்து
1: நில ஜன்னலுக்கு வர வந்த இடத்துக்கு இப்போ அதுதான் இப்போ எல்லாருமே செய்கிறாங்க. ஏன்னா உட்டு வந்து கரையாக பிடிச்சி வீணாக போயிடுது, தண்ணி போட்டாலும் வீணாக போயிடுது, அதனால அது வந்து இப்போ டெண்டாகி அதெல்லாம் செஞ்சிட்டு.
0: டபிள்யூபிவிசி இப்போ மரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வாங்க முடியறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி கரையான் பாதிப்பு இருக்கிற இடங்கள் நிறைய இருக்குது. அப்போது ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம வீடு கட்டுறோம். இப்போ எவ்வளவோ வந்து ஈஸியாக வீடு கட்டுறதுக்கான மெட்டீரியல்லாம் வந்துருக்குது, சிமெண்ட்டு இல்லாமல் அந்த கல் ஈஸியான சில கற்கள் குறைந்த விலையில். அப்படி நம்ம ஒரு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா மரமே பயன்படுத்தாமல் நீங்கள் சொல்கிற இந்த டபிள்யூபிவிசி இந்த மெட்டீரியல்ஸ் யூபிவிசி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து எல்லா வேலைப்பாடுமே வீட்டுக்கு செஞ்சுக்க முடியுமா சார்?
1: செஞ்சுக்கலாம். குறைஞ்சலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு அதுக்கு லைஃப் இருக்கு. இருந்தாலும் அதோட அழகு உட்டோட பார்த்தீங்கன்னா உட்டு உள்ள அழகு வந்து இது கிடையாது. இருந்தாலும் இதுவும் ஒரு 50 வருஷத்துக்கு நமக்கு வேல்யூ உண்டு.
0: உட்டுங்கிறது அழகை கொடுக்க கூடியது.
1: ஆமாம்,
0: இது வந்து நம்ம பட்ஜெட் கொடுத்து செய்யணும் அப்படின்னா இதை செஞ்சுக்கலாம். என்னென்ன பாதுகாப்புன்றது முதல்ல முக்கியம், அதற்கான அந்த லைஃப் கொடுக்குமான்றது தான் என்னுடைய கேள்வி.
1: லைஃப் கொடுக்கும், ஒரு 50 வருஷம் கொடுக்கும்.
0: 50 வருஷம் வரைக்கும்
1: கொடுக்கும்.
0: 50 வருஷம் வரைக்கும் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ ஒரு 5 வருஷம் தான் சில இது பார்த்தீங்கன்னா பிளைவுட் நம்ம பயன்படுத்தி போட்டோம்னா இது 5 வருஷம் வரைக்கும் வரும் அப்படின்ற ஒரு கேரண்டி தான் கொடுக்குறாங்க.
1: இப்போ நீங்கள் 10 வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க, அதுக்காக ஒரு 20 வருஷத்தில் அது
0: நவீன தகவல்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத இந்த பாடலுக்கு பின்னாடி நீங்க சொல்லுங்க. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு இடைவெளி நம்ம கொடுத்துட்டு தொடர்ந்து பேசலாம். காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் இதனை விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விக்கி ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விக்கி ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.

0: காரைக்கால் பண்பலையின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சி இது. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிரின் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முதலிய நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: எப்பொழுதுமே என்னென்ன நேரம் எப்படி ஓடுதுன்னே தெரியாது சார், நிறைய விஷயங்கள் இருக்கும் நமக்கு பேசுறதுக்கு. நேரம் பாருங்க, 2:45 ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கு நமக்கு. அதில் வந்து இப்போ நம்ம மரத்தை தவிர மரங்கள் அப்படின்றது முக்கியமான மரவேலை இதெல்லாம் அது நீங்கள் சொல்லிட்டீங்க. மரவேலை அப்படிங்கிறதே அது தனிதாங்க, அது பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி பட்ஜெட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது அதுக்கு மாற்றம் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அது எப்படி உழைக்கக்கூடியது அப்படின்றதும் சொன்னீங்க. அந்த WPVC இதை பற்றி, அப்புறம் வந்து UPVC CPVC இதெல்லாம் பற்றியும் நம்ம பேசணும். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி செய்யும்போது இந்த வேலை அப்படிங்கும் போது இவர் செஞ்சா இந்த வேலை நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சில கஸ்டமர்கள் நமக்கு அமைவாங்க. நமக்கு வந்து செல்வம் வந்தாதான்ப்பா அப்படின்ற மாதிரியான அனுபவம் தான் உங்களுக்கு இருந்திருக்குதா சார்?
5: ஆமாம், நான் வந்து வேலை செஞ்சேன்னா கொஞ்சம் சுத்தமாக தான் செஞ்சுட்டு வருவேன். அதெல்லாம் ஒரு எனக்குன்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு வேலை நேரம் ஆனாலும் அவரு தான் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூட.
0: அதெல்லாம் ஒரு பெருமை தானே சார், நம்மளுடைய வேலைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்.
5: நேரம் தான் கிடைக்க முடியுது எனக்கு. ஒரு சில பேர் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு போக முடியாம சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருக்கு,
0: அமைஞ்சிருது.
5: அதனால எனக்கு மிக வருத்தமாக தான் அளிக்கிறது. இருந்தாலும் போயிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு தான் நான் அந்த வேலையை திரும்பி செஞ்சு கொடுக்கணும்.

0: கொடுக்கறது, அதெல்லாம் உங்களுக்கான அங்கீகாரம். இப்போ இந்த வேலை இது எல்லாமே செய்கிறோம் சார். இப்போ இந்த மர வேலையை நீங்கள் செய்யும் பொழுது அதிலிருந்து கண்டிப்பாக அந்த மரத்தூள் பறக்கும், அந்த டஸ்ட்டு இருக்கு
1: இல்லையா?
0: இப்போ அதனுடைய அதனால வரக்கூடிய பாதிப்பு என்ன? அதுலேருந்து உங்களை காத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்கிறீங்க?
1: மிக மிக அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக செய்யணும். நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து சேஃப்டியாக இருக்கணுமோ இருந்துக்கணும். மாஸ்க் போட்டுக்கணும். ரெண்டாவது, வேலை செய்கிறப்போ மிக கவனமாக வேலை செய்யணும். கையில் ஏதாவது படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கணும்.
0: அதாவது நம்ம
1: நிதானமா இருக்கணும்.
0: ஆமா, நீங்க சொன்னீங்க ஒரு நண்பர் கூட கையில பாதிப்பு ஏற்பட்டு வேலையே செய்ய முடியாத அளவுக்கு போயிருச்சு. அப்ப நம்ம அந்த வேலையில சில நேரத்துல வேலையில உள்ள ஆர்வத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவு
1: ரொம்ப
0: வேலையில அதீத ஆர்வம், அந்த அடுத்து இது செய்யும் போது நம்ம கை வைக்கிறத கூட மறந்துட்டு நம்ம செய்யும் போது அதனுடைய ஆபத்து ரொம்ப
1: விளைவு
0: சந்திக்க முடியாத அளவுக்கு போயிடுதுன்றப்ப அந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை.
1: கண்டிப்பா.
0: இப்ப நீங்க வந்து ஆரம்பத்துல சென்னையில இருந்திருக்கீங்க. சென்னையில எத்தனை வருடங்கள் இருந்தீங்க சார் நீங்க?
1: 20 வருஷம் இருந்திருக்கேன். 20 வருஷம் அங்கதான் ஒர்க், 15 வருஷம் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு 20 வருஷம் சென்று கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்து வேலையை ஆரம்பித்தேன். ஒரு சில பழக்கம் இல்லாதனால ஒரு சில பேர்ட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் தனியாக வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
0: இப்போ தான் நீங்கள் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த சென்னை அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறீங்க. அங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரி தனித்தனியாக போய் பார்த்தீங்களா, இல்லை இந்த கம்பெனி மாதிரி சில இடங்கள் அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்த்தீங்களா சார்?
1: சென்னையில் கம்பெனி தான், கம்பெனியில் தான் நாம் பண்ணது. ஃபர்னிச்சர் கம்பெனியில் இருந்திருக்கிறேன். அப்புறம் இந்த வோடாஃபோன் கம்பெனி ஆஃபீஸு,
0: அதாவது கம்பெனி கம்பெனி தனியார் நிறுவனங்கள்ல நீங்கள் இருந்திருக்கீங்க?
1: ஆமாம், நிறைய நிறுவனங்களும் வேலை பார்த்துருக்கேன்.
0: வேலை பார்த்துருக்கீங்க.
1: என்ன ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சு கொடுத்தேன்.
0: நீங்கள் அங்கேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? ஏன்னா சில பேர் இங்கேருந்து சென்னைக்கு போகிறது தான் விரும்புவாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து இந்த பக்கம் வந்துட்டீங்க.
1: இப்போ சென்னையோட இப்போ நம்ம இந்த ஏரியாவும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு பொதுவாக எல்லாருக்கும் நல்லா
0: சொந்த ஊர் இதுன்றதுனால வந்துட்டீங்க.
1: ஆமாம்,
0: சொந்த ஊர் பக்கம் நம்ம வந்துடணும்.
1: ஒரு 20 வருஷம் முன்னாடி இப்போ வேலை வாய்ப்புலாம் கம்மி தான், இப்போ இங்கே அதிகமாக ஆகிட்டு இருக்கு. இங்கே ஆள் பற்றாக்குறையாக தான் இருக்குது.
0: யதார்த்தமாக இருக்கீங்க சார். அப்போ வந்து வேலையை கற்றுக்கணும், அந்த வேலையை நமக்கு எப்போதும் நம்ம அதை சம்பாதிக்க தான் விருப்பப்படுவோம். அதனால அந்த நேரத்தில் நீங்கள் சென்னையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. இப்போ இதற்கான இங்கே அதற்கான தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம சென்னையை விட அந்த அங்கே உள்ளதை எங்கேயே சம்பாதிச்சுக்கலாம், அதே நேரத்தில் நம்ம குடும்பத்தோடய நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டீங்க.
1: ஆமாங்க,
0: ரொம்ப
1: அதான். இந்த ஏரியா பொறுத்தவரை இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவலுக்கு தான் இங்கேயும் ஒர்க் இருக்குது. அதான் நம்ம குடும்பத்தோட நம்ம இங்கே இருக்குது கொஞ்சம் நல்லது தானே.
0: இப்போ அங்கேனா எவ்வளவு நேரம் உங்களுக்கு வேலை இருக்கும்? இப்போ நீங்கள் தனியாக எடுத்து செய்கிற வேலை இது எவ்வளோ நேரம் நீங்கள் செய்கிறீங்க?
1: நான் இங்கே வந்து 8 hours செய்வேன் குறைச்சலாக. அதிகமாக வந்து அதிகமாக செய்வேன். இப்போ கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்கலை, அதனால் ஒரு 8 hours முடிச்சுக்கலாம்.
0: 8 மணி நேரம் செய்கிறீங்க. அங்கே இருந்தப்போ
1: அங்கே வந்து 12 மணி நேரம் வேலை செய்வோம்.
0: அந்த நேரம் ரொம்ப நேரம் நீங்கள் வேலை செய்வீங்க. இந்த வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு சில நேரங்களில் நம்ம குழந்தைகளோட செலவிடுற அந்த நேரங்கள், ஏன்னா முழுமையாக இதில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதற்கான
1: குழந்தைங்களாம் வந்து இருந்த வந்த பிறகு தான் நான் இப்போ கொஞ்சம் டைமை குறைச்சிக்கிட்டேன். வேலை அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் வந்து டைம் ஒதுக்கி பசங்களை கூட இருந்து இங்கே போ அழைச்சிட்டு போகுது வருது அதெல்லாம் பண்ணுவேன்.
0: எல்லாமே
1: பசங்களோட கொஞ்சம் நம்ம நேரத்தை ஒதுக்கணும். வேலை வேலைன்னு பார்க்காம குழந்தைங்களை நம்ம வந்து கண்காணிச்சிக்கணும். நம்ம பிள்ளை என்ன செய்யுது, எது படிக்குதா, கரெக்டாக இருக்கிறானா, அதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். குழந்தைங்கள பேரண்ட்ஸ் வந்து நல்லா கவனித்து பார்த்துக்கணும்
0: அப்படின்றது நீங்கள் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சி சார். ஏன்னா நம்மளுடைய வேலை நம் சம்பாதிப்பது அப்படிங்கிறதே குடும்பத்தினருக்காக தான். அப்போ வந்து குடும்பம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் தொழில் அப்படிங்கிறத. இன்றைக்கி வந்து காரைக்கால் பண்பலைக்கு வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அந்த உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் சார்.
1: எனக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்குது காரை பண்பலையில் பங்கேற்றதுக்கு. எனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல. நல்லா எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, நன்றி.
0: நன்றி. நீங்கள் வந்து இணைந்த கைகள்லேருந்து அந்த பாடல் கேட்டீங்க, அந்த நேரத்தை என்றல் காட்டு. நிறைவான பாடலாக உங்களுக்காக அதை முழுமையாக கொடுத்துட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: விடைபெறுவது லஞ்ச் பிரேக். இன்றைய நிகழ்ச்சி அச்சாணி நிகழ்ச்சியில் தச்சு வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எடுத்துக்கட்டி சாத்தனூர் பி மரிய செல்வம் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். தருமபுரி மாவட்டம் ஒக்கினேக்கல், பெரியப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் பிஞ்சூர், பாலியப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போட் கிளப் 6 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர் AWS ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர்.

0: சேலம் மாவட்டம் ஏற்காடு, வேலூர் மாவட்டம் பொன்னையனை, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், ஊத்தங்கரை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சென்னை, நீலகிரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இயல்பருக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் தஞ்சாவூர், தருமபுரி, கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், தருமபுரி, கரூர் பரமத்தியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று, இடி, மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 2ம் தேதி முதல் 6ம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கிய 6ம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 3ம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் காற்று, இடி, மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 6ம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: திசை பிரிந்த இசை மீட்டும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். கோபால் பல்புடி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச அழகான வார்த்தை எது? அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்க கூட பகிர்ந்துக்க போறீங்க. உங்களுக்கு உங்களோட ரிப்ளைஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். முடிஞ்ச வர வார்த்தையை மட்டும் கமெண்ட்டில் போடுங்க, கூட உங்களோட பேரையும் ஊர் பேரையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த கமெண்ட்டை எங்கே போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு தடவை சொல்லிடுறேன், நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் LSC நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவியோட இணைந்து பாடிய தலைவா திரைப்பட பாடலை தான் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச தமிழில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 40க்கு மேலே வந்து கமெண்ட்ஸ் வந்துருச்சு போஸ்டில். யார் யார் என்னென்ன வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சுருக்கமாக படிச்சிடலாம். கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழே எனக்கு பிடிச்ச வார்த்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், அம்மா அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா தாங்க அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்த அழகான வார்த்தை நம்பிக்கை. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அதை கடந்து செல்ல முடியும் இல்லையா. அதனால எனக்கு நம்பிக்கை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசம் அன்பு அப்படின்னு சுருக்கமாக அனப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீமோடபுரம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மான் தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அம்மான்னு சொல்லியிருக்காங்க, அன்புன்னு சொல்லியிருக்காங்க, தன்னம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. சத்யா மணக்குடியிலேருந்து, தமிழில் எனக்கு பிடித்த அழகான வார்த்தை மீண்டும் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, தமிழ் அப்படிங்கிறதே அழகான சொல் தானே அப்படின்னு ஆண்டிமடம் சரவணன் சொல்லியிருக்காங்க. அம்மா அப்படின்னு இன்னும் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நல்லம்பல் ஷேக் அலாவுதீன். கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து இந்த சிகை அலங்காரம் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு தமிழில் பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான வார்த்தையை எங்கள் கூட நம் எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துக்கோங்க. எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்ல கேளுங்க. இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: பொறியாளன் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி இணைந்து பாடிய இந்த பாடலை கேட்ட உடனேயே கொஞ்சமாக யூகிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கு நிகழ்ச்சியில் பூரா ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவர்கள் இணைந்து பாடிய டூயட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிக்க போகிறோம்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். கேட்க மறந்துடாதீங்க நேயர்களே, நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பைகள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். கோபால் பல்புடி வழங்கி கொண்டிருக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து தமிழில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அழகான வார்த்தையை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அன்புன்னு சொல்லியிருந்தாங்க, நம்பிக்கைன்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் படிச்சிடலாம். காரைக்கால் மேலும்

குடுதுறை சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா அப்பா இந்த வார்த்தையை தான் படிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் அம்மா, அப்புறம் அந்த மழலை அப்படிங்கிற வார்த்தை பிடிக்கும், புன்னகை அதுவும் பிடிக்கும், அதெல்லாம் அழகான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம் தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை அப்படின்னு இன்பா இலக்கியா சொல்லியிருக்காங்க. கரைக்கால் நளினி அருள் ஷாலினிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழலை மொழியில் குழந்தைகள் பேசுகிற எல்லா பேச்சுமே அழகாக இருக்கும் இல்லையா, அந்த அழகு, அதாவது அழகு, அந்த வார்த்தை தான் அழகு, சந்தோஷம் அதுவும் மனசுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் வந்து உழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகூர் மடபுரம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாய்மை இந்த வார்த்தை தான் எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு பிடித்த அழகான வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி அம்மான்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப அம்மா அப்பா அன்பு காதல் இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் அது பரவாயில்லைங்க. குவாகம் இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை மனைவி மகள் மகன் பேரன் பேத்தி இப்படி எல்லாமே எனக்கு தமிழில் பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பவித்ர மாணிக்கம் ரகுபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழோட முதல் வார்த்தையும் சரி நம்மளோட முதல் வார்த்தையும் சரி அம்மா தான் இல்லையா, அந்த அம்மானாலே அன்பு உலகிலேயே எல்லாருக்கும் முதல் சொல்ல அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சதும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலி எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா எனக்கு வந்து ஒழுக்கம் அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தமிழில் உங்களுக்கு பிடிச்ச அழகான வார்த்தை எது அப்படின்னு எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. பகிர்ந்துக்க நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

0: ஏனுங்க, ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பாடின பாட்டு தானே கேட்க போகிறோம். அது தானே சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து சகுனி படத்துலேருந்து சோனு நிகமும் சைந்தவியும் பாடின பாட்டு வருதே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எஃப்எம் ஸ்டேஷன் வரைக்கும் கேட்டுருச்சு. இன்றைக்கி காம்போ வந்து ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து பண்ணையில் பாடின பாடல், அல்லது ஜிவியோட மியூசிக்கில் சைந்தவி பாடின பாடல், இது எல்லாமே தான் கேட்டு ரசிக்க போகிறோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: எலசி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தமிழில் உங்களுக்கு பிடிச்ச அழகான வார்த்தை எது, இந்த கேள்வி தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நன்றி இந்த வார்த்தை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடிய மின்சார கண்ணன் திறமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கிழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், எனக்கு தமிழை பிடிச்ச அழகான வார்த்தை அன்பு பாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அம்மா தான் பிடிக்கும் அப்படின்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அது இல்லாமல் ஒரு பாடலும் அந்த பாடல் வரிகளும் சொல்லியிருக்காங்க. அம்மா என்று சொல்லாத உயிர் இல்லையே இருக்கு இல்லையா, அந்த பாடலோட வரியையும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அன்பு நட்பு அப்படின்னு சுருக்கமாக முடிச்சிட்டாங்க புவனகிரியிலேருந்து சுமதி பாபு. அரியலூர் மாவட்டம் இருகையூர் சக்தி என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, எனக்கு பிடிச்ச வார்த்தை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கரன் பந்தல் ஹரிஹரன் கூடல் கார்த்திகேயன் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தமிழ் பைந்தமிழ் முத்தமிழ் இது எல்லாமே பிடிக்குங்க, தமிழ்னாலே பிடிக்கும் அப்படின்னு குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து சொல்லியிருக்காங்க. தமிழில் எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த வார்த்தைகளில் ஒன்று அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கூடூர் இளவரசி பிரபாகரன், இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தமிழில் அழகான வார்த்தை எது அப்படின்னு எங்கள் கூட நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, ரசிங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: கோபால் பல்பொடி வழங்கிய எல்எஸ்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: எங்கெங்கும் இசை, என் இருமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3:30. நேர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சினி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
11: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
10: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
12: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
10: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
13: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழில் உங்களுக்கு பிடிச்ச அழகான வார்த்தை எது? இந்த கேள்வியை தான் கேட்டிருந்தேன். திருமலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

குழந்தைகளோட அழகிய மற்றும் தெளிவற்று அந்த மழலை பேச்சு இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு பண்பு பாசம் அப்படின்னு ஆண்டிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த அழகான வார்த்தை மீண்டும் யார் அம்மான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடவேற்குடி வசந்த். மன்னிப்பு அப்படின்னு வைரநகர் சிவாஜி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படிதான் இல்லையா, அப்படிதான் டைலாக் கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க வந்து மன்னிப்பு தான் பிடிச்ச வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் வந்து அன்பு மழலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமடம் சுதீஷ் சுபிதா, எனக்கு வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சொற்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னை பூமி இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் சொல்லியிருக்காங்க. அன்பு பாசம் நம்பிக்கை நன்றி மகிழ்ச்சி இயற்கை உறவு இப்படி அழகான தமிழ் வார்த்தைகள் நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லி நன்னிலும் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சுபக்கியன் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பாக்யராஜ் வந்து தமிழ் தமிழ் தமிழ் எனக்கு பிடித்த வார்த்தை தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா மேகம் அப்படின்னு காரைக்கால் வினோத்குமார் சொல்லியிருக்காங்க. நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயற்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஊர் பேரே வந்து அழகான நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி அப்படின்னு அழகாக இருக்குது. அடுத்தது வந்து கத்திரிப்பழம் பாக்யராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாய் தந்தை இந்த வார்த்தைகள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சுமு சுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வதனம் அப்படிங்கிற வார்த்தை பிடிக்கும். அந்த வார்த்தைக்காகவே என்னோட பொண்ணுக்கு ஸ்ரீவதனி அப்படின்னு பேர் வச்சுன்னு காரைக்கால் தலைத்தரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அனப்பன்பேட்டை சதீஷ்குமார், எனக்கு பிடித்த அழகான வார்த்தை ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்டை வந்து ஜோதி அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னவோ இது சதீஷ்குமார் சொன்னதா இல்லை ஜோதி அவங்களையும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டதான் தெரியல. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தமிழ் வார்த்தை அழகான வார்த்தை எது அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். எஃபி கமெண்ட்ஸ் டு எஃப்எம்ஐக் இட்ஸ் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: இது என்ன மாயம் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் சைந்தவி இணைந்து பாடிய ஒரு மேஜிக்கல் மெலோடி தான் கேட்டோம். நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொலமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சொலமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபினியா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. தமிழில் உங்களுக்கு பிடிச்ச அழகான வார்த்தை எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தேன். அக்கறை வட்ட முஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா தான் சொல்லியிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து அம்மா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அம்மான்னு சொன்னவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, திட்டச்சேரி பைஜு ரஹ்மான், அப்புறம் வந்து அவங்க தான் இதுக்கப்புறமா அம்மான்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை படிச்சிடலாம். கலாவதி ராஜமோகன் இரவாஞ்சேரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தமிழ் வார்த்தைகள் நிறைய பிடிக்கும், இருந்தாலும் என் மகளுக்கு வந்து தென்றலரசி அப்படின்னு பேர் வச்சு, என் மகனுக்கு வந்து மெய் விரும்பி அப்படின்னு பேர் வச்சு, இந்த ரெண்டு பேருமே எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேருமே அழகான பேர்கள் இல்லையா. ஜெயங்கட்டம் கலைவாணன் மெர்சிராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழன் அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பாத்திபன் வந்து, எனக்கு வந்து இந்த தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அது ரிலேட்டடாக தாய்மையின் உறவு அந்த மாதிரி இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம் வந்து, ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை அப்படின்னு சுருக்கமாக மல்லியம் ரவி சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புத்திரை சித்ராதேவி வந்து, எனக்கு அம்மா அன்பு ஜீவி அம்மா அன்பு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிவி பிரகாஷ் பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை கரநாட்டகருப்பு பிரபாகரன் வந்து, என் உயிர் தமிழ் அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர், தமிழ் வேந்தன் அந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் பையன் அவங்க பேர் போல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பையன் பேர் தமிழ்வேந்தனா, அதனால் அவங்களுக்கு அந்த வார்த்தை பிடிக்குமா. ஆக்கர் மடப்புறம் மன்சூர் அலி வந்து, அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடா, தமிழில் எனக்கு பிடிச்ச வார்த்தையை அன்பே ஆறுயிரியே அப்படின்னு பேரிலும் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச அழகான வார்த்தை எது அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலியோட முகநூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். எஃபி கமெண்ட்லேருந்து எஃப்எம் மைக் வரைக்கும் இது எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

0: ஜேவி பிரகாஷ்குமார் இசையில் ஜேவி பிரகாஷ் சைந்தவி கல்யாணி பிரதீப் எல்லாம் சேர்ந்து பாடின த்ரிஷா இல்லைனா நயன்தாரா இந்த திரைப்பட பாடலை தான் கேட்டு ரசிச்சிங்க.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க. காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் வந்து தமிழில் உங்களுக்கு பிடிச்ச அழகான வார்த்தை எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். கேள்வியோட வந்து ஜிபி பிரகாஷ் சைந்தவியோட காம்பில் வந்து இனிமையான பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நான் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. செங்குந்தபுரம் சாந்தி இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மை உயர்வு தன்னம்பிக்கை இது எல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் எனக்கு பிடிச்ச வார்த்தை அம்மா மனைவி அப்படின்னு திருப்பட்டினம் வடக்கட்டளை தேவா தேவா ஜெயா ரித்திகா ஸ்ரீ சாய் சர்வின் இவங்களாம் சொல்லியிருக்காங்க அம்மா மனைவின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ அவங்க அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு பேரையும் சொல்லிட்டாங்க. வணக்கம்ங்கிற வார்த்தை தாங்க அப்படின்னு நெம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. அன்பு தாய், அழகிய தமிழ், தோழமை இந்த வார்த்தையெல்லாம் பிடிக்குங்க அப்படின்னு திருப்புண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா வந்து அம்மா தான் சொல்லியிருக்காங்க. உண்மை நேர்மை இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு ரவி பாப்பா கோயிலின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி தீபா வந்து மழலை இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா தங்கை அண்ணன் இப்படி எல்லா வார்த்தைகளும் பிடிக்கும்னா ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க. கணேஷ் கோவையிலேருந்து

தப்புல் கடி உறவு அன்னை அது பிடிக்கும், அந்த வார்த்தைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகர் யூசுப் மாலிம். அம்மா அப்பா அனைவரும் நலமா நலமா அப்படிங்கிற வார்த்தை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மறப்பும் மன்னிப்பும் இந்த ரெண்டு வார்த்தைகளும் பிடிக்கும் அப்படின்னா அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ இல்லையா, மெய்யெழுத்துக்களில் எளிமையான உச்சரிப்பான இம்மும் செய்து அதுதான் அம்மா தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. வணக்கம் அப்படின்னு அந்த வார்த்தையை பிடிக்கும் அப்படின்னு செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம்லேருந்து சொல்லியிருக்காங்க. திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன், எனக்கு பிடிச்ச தமிழ் வார்த்தை வந்து அம்மா அப்பா, அப்புறம் என்னோட கணவரோட பெயர் வந்து தமிழாளன், அந்த பெயரே அவ்வளவு இனிமையாக இருக்கும் அதுவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இதுவரைக்கும் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ண எல்லா கமெண்ட்ஸையும் படித்தாச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக தமிழில் உங்களுக்கு பிடிச்ச அழகான வார்த்தை எது அப்படின்னு ஒரு கேள்வியோட போஸ்டர் போட்டிருக்கேன், அதில் கமெண்ட் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியோட நிறைவில் உங்கள் கமெண்ட்ஸையும் சேர்ந்து படிச்சிடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்கள், ரசிங்க. இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: ஜிவி பிரகாஷ் சைந்தவி காம்புல இந்த பாடல் இல்லைன்னா எப்படிங்க? மயக்கம் என்ன திரைப்படத்தில் இருந்து சூப்பரான பாடல் கேட்டீங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே மேல்மாத்தூர் அமுதா சேகர் வந்து அப்பா அம்மா அண்ணி அழகு இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டர் போட்டிருந்ததே தெரியல மேடம், அதான் லேட்டாக கமெண்ட் பண்ணிட்டேன்னு வேற சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 உடன்.

நேரம் 4 மணி. சிந்தனை துளி. இன்று நாம் தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். என்றென்று மக்களையுடனுங்கள், ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். நீங்கள் நேசிக்கும் அறிவிப்பாளர்கள் உறவுகளான உங்களை தேடி வந்து உங்கள் ஊரை பற்றியும் உணவை பற்றியும் உரையாடும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம்

0: புதிய டிசைன்கள், 500,000 புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20,000 புதிய டிசைன்கள், 500,000 புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி பெருமை இருக்கும், ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தனி சுவை இருக்கும். அந்த சுவையான ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் ஒரு அழகான கதை இருக்கும். அப்படி இன்னைக்கு நிகழ்ச்சியில் எந்த ஊரோட சமையல் வாசனை நம்ம தேடி வரப்போகுது அப்படின்னு கேட்க ஆவலாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் பக்கத்துல இருந்து பொதுமக்களும் நேயர்களும் கலந்துகிட்டு அவங்க ஊரை பத்தியும், ஊரோட ஸ்பெஷல் உணவு, அவங்களுக்கு பிடித்த உணவு, அது எப்படி செய்யறது, இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்ட ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சியை தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில நேயர்கள் கூட சேர்ந்து உரையாடி இருக்காங்க நமது நிலைய அறிவிப்பாளர் RJ பிரபாகரன் சார். வாங்க நேயர்களே, ரொம்ப லேட் பண்ணாம நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: மாலை வணக்கம் நேர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். நல்லம்பல் கிராமம் காரைக்காலிலிருந்து அம்பகரத்தூர் வழியாக பேரளம் செல்லக்கூடிய சாலையில், காரைக்காலிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வேளாண் கிராமம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, சிவகாமி அம்பாள் சமேத தாண்டோன்றீஸ்வரர் ஆலயம் அருகில் இருக்கிறோம். இங்கே எல்லா வீடுகள்லையுமே காரைக்கால் வானொலி ஒலித்து கொண்டிருக்கிறது. ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் நம்ம நல்லம்பல் கிராம நேயர்களை இன்று சந்திக்கலாம், வாருங்கள். வணக்கம்மா.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் தையல் நாயகி.
0: தையல் நாயகி, உங்கள் சொந்த ஊரே இதுதானம்மா?
1: சொந்த ஊர் வந்து இதே தான், நல்லம்பல் தான்.
0: நல்லம்பல் தான், சரிம்மா. இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் நல்லா சமைக்க வருங்கம்மா?
1: எனக்கு எல்லாமே சமைக்க வரும், சமைப்பும் எல்லாமும்.
0: சரி,
1: முட்டைக்குழம்பை பற்றி பேசலான்னு.
0: முட்டைக்குழம்பு வைக்க போறீங்களா இப்போ? சரி, முட்டைக்குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்பீங்கள?
1: ஆமாம்.
0: அப்போ சாப்பிட்ட சாப்பாடெலாம் எப்படி இருந்துச்சு? இப்போ காலம் மாற மாற நம்ம உணவு முறை எப்படிமா மாறிட்டு இருக்கு?
1: அப்போ உள்ள சாப்பாடெல்லாம் நெல் விளைச்சல்லாம் வீட்டில் இருந்தது, எல்லாமும் வீட்டில் உணவுலாம் தயார் பண்ணி வீட்லேயே இருக்கும். அதனால கரெக்டாக உடம்பு நல்லா இருந்தது. இப்போ குட்டு ஐட்டம்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. இப்போ வந்து சமையல் இருந்து தான்
0: அப்போ வந்து ஃபுட்டெல்லாம் குட்டாக இருந்தது,
1: நல்லா இருந்துச்சு.
0: இப்போ ஃபுட்டெல்லாம் குட்டாக இல்லைங்க?
1: இல்லை, ஏன்னா விளைச்சல் இருந்தது, எல்லாமும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு.
0: சரிங்கம்மா.
1: இப்போ வந்து எல்லாம் கெமிக்கல் மாமா போட்ட பிறகு சாப்பாடுலாம் ருசி இல்லை, ரேட்டு கம்மியாகுது பிள்ளைகளுக்கெல்லாம். அதுதான் இப்போ அதுக்கு தான் இந்த முட்டை குழம்பு ஐட்டம்
0: நான் சொல்ல. அது முட்டை குழம்பு கூட அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை தான் இல்லையா? இப்ப வந்து நாட்டுக்கோழி முட்டையே நம்ம பார்க்க முடியல.
1: அதனால
0: நீங்க என்ன முட்டை குழம்பு வைப்பீங்க?
1: இப்ப வந்து சாதாரண நாட்டுக்கோழி முட்டை குழம்பு தான் நான் வைக்க போறேன்.
0: சரிங்க.
1: அதுல வந்து ஒரு 5 முட்டை எடுத்துக்கணும், ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கணும், பொட்டுக்கடலை ஒரு 100 பொட்டுக்கடலை எடுத்துக்கணும்.
0: சரி, சின்ன வெங்காயம் எடுக்கணுமா?
1: சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரு வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை குருவை அரிஞ்சு வச்சுக்கணும். பொட்டுக்கல்லைய நுணுக்கி பவுடர் மாதிரி நுணுக்கி வச்சுக்கணும்.
0: சரிங்க.
1: வெங்காயத்தில் முட்டையை ஊற்றிக்கணும். அந்த முட்டை ஊற்றும் போது அந்த பவுடரும் போட்டுக்கணும்.
0: என்ன பவுடருமா?
1: பொட்டுக்கல்ல பவுடரையும் போட்டுக்கணும்.
0: பொட்டுக்கல்லை பவுடரை அரைச்சி வச்சு,
1: அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த வெங்காயம் முட்டை பவுடரு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சோண்டு புளி கரைச்சி, நம்ம எப்போதும் குழம்பு வைக்கிற மாதிரி வெங்காயத்தில்

0: வெந்தயவரையை போட்டு வெங்காயத்தை நல்லா சுருளாக வதக்கிட்டு
1: சரி.
0: இந்த குழம்பை தாளித்து ஊற்றிட்டு இதை சிம்மில் வச்சுக்கணும், லைட்டாக வச்சுக்கணும். கொதி அடங்கின பிறகு இந்த நம்ம முட்டை பரட்டி வச்சிருக்கிறத உருட்டி உருட்டி குழம்புல போட வேண்டியது தான். போட்ட பிறகு உப்பி உப்பி விட்டு நல்லா அழகாக மேலே வந்துடும்.
1: சரி
0: கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி கொஞ்சமாக ஊற்றி இறக்கி வச்சிட வேண்டியது தான்.
1: சரி, அது நம்ம பவுடருன்னு சொல்கிறீங்க. எல்லார் வீட்லேயும் வந்து பொட்டுக்கல்ல வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் துவையல் பதமாக தானே அரைப்பாங்க.
0: ஆஹாஹா, அதுக்கு வந்து இது பிசைகிறதுனால அது தூளாக தான் நுணுக்கி வச்சுக்கணும்,
1: ஓ,
0: பவுட்ரா தான் நுணுக்கி வச்சுக்கணும்.
1: மசாலா
0: மிசில
1: மாதிரி
0: ஊட்டி
1: இருக்கணும்.
0: அப்போ இந்த பவுட்ரு மாதிரி மிசில ஊட்டி இடிச்சனோடனே பவுட்ரு மாதிரி வந்துடும். அள்ளி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்க வேண்டியது தான்.
1: சரி.
0: வெங்காயத்தை குருவை அரிஞ்சு அதையும் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். முட்டையை உடச்சி அதில் ஊற்றி மும்முனியும் போட்டு பெசரி நம்ம உருண்டை பயிறு உருண்டை குழம்பு வைக்கிற மாதிரி இதே மாரி டைட்டாக வந்துடும்.
1: சரி, உங்களுக்கு என்னம்மா ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு ஐட்டத்திலேயே?
0: சாப்பாட்டு ஐட்டில் எங்கள் வீட்டில் விஜிடபிள் சாப்பிடுவோம்.
1: வெஜிடபிள்னா எப்படி சாப்பிடுவீங்க? வெஜிடபிளை பிரியாணி வைப்பீங்களா?
0: பிரியாணி வைப்போம்,
1: வெஜிடபிள் பிரியாணி
0: அதே
1: அடிக்கடி செய்வீங்களா?
0: அடிக்கடி செய்வோம்.
1: சரிங்கம்மா. அதே போல் இந்த முட்டை குழம்பும் அடிக்கடி
0: அடிக்கடி
1: வச்சுருவீங்க?
0: வைப்போம்.
1: ஓகேங்கம்மா. வெங்காயம் எப்படி, சின்ன வெங்காயமா பல்லாரியா
0: அது
1: போடுவீங்க?
0: சின்ன வெங்காயத்தை குருவாக அரிஞ்சிக்கலாம், பல்லாரியும் குருவாக அரிஞ்சிக்கலாம். அதோட நாட்டு வெங்காயம் அரிஞ்சால் ரொம்ப பெட்ரு.
1: நாட்டு வெங்காயம்,
0: அதை
1: சாம்பார்
0: நல்லா
1: வெங்காயம்னு சொல்லுவாங்க.
0: சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம். அதை நல்லா குருவாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பொட்டுக்கல்லையும் நல்லா பவுட்ரு மாதிரி நுணுக்கி அதில் போட்டு புளி
1: சரி.
0: கொஞ்சமாக கரைச்சி குழம்பு நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் அந்த குழம்பை நம்ம தயார் பண்ணிக்கணும்.
1: ஓகே.
0: புளி குழம்பு வைக்கிற மாதிரி அந்த இது மாதிரி குழம்பு வச்சுக்கணும். கொஞ்சமாக புளி கரைச்சி குழம்பு தளிச்சு வச்சுக்கணும். நல்லா வேடுபாட இது வெந்தயவரையை நிறையா போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா சுருள நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு வச்சா டேஸ்டாக இருக்கும்.
1: சூப்பராக சொன்னீங்கம்மா. முட்டைக்குழம்பு கேட்டவங்க எல்லாரும் இப்பயே வச்சு சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
7: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
8: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
9: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
8: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
9: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
8: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
9: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
8: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
13: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
12: நமது பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமது. தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உணவும்.

காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் பக்கத்திலிருந்து பொதுமக்களும் நேயர்களும் கலந்துகிட்ட ஊரும் உணவும் நிகழ்ச்சி கலகலப்பான கொண்டாட்டமாக உலா வந்துட்டு இருக்கு. நேயர்கள் கூட சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் ஆர்ஜே பிரபாகரன் சார் பேசிய நம்ம ஊரும் உணவும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே.

0: காரைக்கால் பண்பலை 100.3 ரசித்து ருசித்து உணவை சமைத்து சாப்பிடும் நம்முடைய நேயர்களுடைய உணவின் ருசியை அறிவதற்காக ஊரும் உணவும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவுக்காக இப்போ நல்லம்பல் கிராமத்திலிருந்து இணையும் நம் அன்பு நேயர். வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் காந்திமதி சார்.
0: காந்திமதி. உங்கள் சொந்த ஊர் எதுங்கம்மா?
1: சொந்த ஊர் வந்து நாச்சார் கோயில் பக்கம் சர்க்குனேஸ்வரபுரம் சொல்லிட்டு சார்.
0: சரிங்க.
1: மேரேஜ் அது கல்யாணம் பண்ணி கொடுத்தது நல்லம்பல் சார்.
0: உங்கள் வீட்டில் எத்தனை பேருங்கம்மா?
1: எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேர் சார்.
0: சரி.
1: அம்மா அப்பா சேர்த்து மொத்தம் 5 பேர். அம்மா அப்பா இல்லை, இப்போ 3 பேர் இருக்கும்.
0: 3 பேர் இருக்கீங்க. சரி. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நல்லா சமைப்பீங்களா?
1: ஓரளவு சார்.
0: ஓரளவு சமைப்பீங்க. என்னென்ன ஐட்டம்லாம் நல்லா சமைப்பீங்க நீங்கள்?
1: பெரும்பாலும் வீட்டில் வந்து மோஸ்ட்லி வீட்டு ஃபுட்டு மட்டும்தான் சகம்ப எடுத்துக்கோம். கடையில் ரொம்ப வாங்கி கொடுக்க மாட்டோம்.
0: ஓ, அதாவது ஹோட்டல் உணவு தவிர்த்துட்டு வீட்லேயே தான் செய்வீங்க?
1: ரொம்ப இல்லாமல் டெய்லிலாம் இல்லாமல்
0: எப்பயாவது ஒரு நாள், எப்பயாவது ஒரு நாள் சாப்பிடுவீங்க. சரி. அப்போ அடிக்கடி என்ன சமைப்பீங்க?
1: பெரும்பாலும் வந்து இங்கே மீன் குழம்பு வைப்போம் சார்.
0: என்ன மீனுங்க வைப்பீங்க?
1: அது கடல் மீன் தான் சார்.
0: சரி.
1: கடல் மீன், நண்டு. வாரத்தில் அது என்ன புரட்டாசி மாதம் மட்டும் சாப்பிட மாட்டோம்.
0: என்ன மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில்?
1: இது இந்த மீன் தான் இல்லை, எல்லா மீனுமே வாங்க.
0: எல்லா மீனுமே வாங்குவீங்க. மீன் வாங்கி என்னென்ன ஐட்டம்லாம் செய்வீங்கம்மா?
1: மீன் வறுவல் சார். மீன் குழம்பு.
0: மீன் வறுவல், மீன் குழம்பு. சரிம்மா. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பசங்களுக்கு லீவு அந்த நாளில் என்ன செய்வீங்க?
1: பெரும்பாலும் மட்டன் தான் சார் எடுப்போம். ஏன்னா சிக்கன் கொடுக்கக்கூடாது, பிராய்லர் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு
0: சொல்லி. ஓ, அப்படியா? சரி சரி.
1: அதனால் பாப்பா வந்து ரொம்ப லேட்டாக பிறந்ததுனால இந்த இது எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோழி எடுக்க மாட்டோம் சார்.
0: மட்டன் மட்டும்தான் செய்வீங்க?
1: வாரத்தில் ஒரு நாள் மட்டன் எடுப்போம்.
0: பிரியாணிலாம்
1: போட மாட்டோம் சார்.
0: குழம்பு வச்சுருவீங்க?
1: மாசத்துல ஒரு நாள் பிரியாணி போடுவோம் சார். மற்ற நாள்ல குழம்பு, அந்த மட்டன் சூப் மாதிரி வச்சு அந்த தண்ணி கொடுத்துருவோம் சார்.
0: சரிங்க. இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்னம்மா ஸ்நாக்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. டெய்லி வந்து நீங்கள் சொன்னீங்க ஹோட்டலுக்குலாம் போக மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னென்னலாம் செய்வீங்கம்மா?
1: வீட்டில் உள்ள வந்து வீட்லேயே வந்து கொழுக்கட்டை பெரும்பாலும் அவங்க அவங்க விரும்பி சாப்பிட்றத கொடுத்தா நமக்கு, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதான் சார் நம்ம கொடுத்தா அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க விரும்பி சாப்பிட்றதுன்னு சொன்னீங்கன்னா கொழுக்கட்டை. அரிசி மாவு கொழுக்கட்டை சாப்பிடுவாங்க. அந்த இதுல வந்து அடுத்தது அந்த சம்பா கோதுமைன்னு சொல்லிட்டு அந்த மாவு அந்த அந்த இது வறுத்து உடைச்சிட்டு அது இது பண்ணா அந்த இது கொழுக்கட்டை சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடுவாங்க சார்.
0: ஓ, அந்த எப்படி செய்வீங்கம்மா? சம்பா கோதுமை கொழுக்கட்டை எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே.
1: அந்த இது வந்து நார்மல் கொழுக்கட்டை மாதிரி தான் சார். மாவு இருக்கும்ல, அது நம்ம மாவை வந்து நல்லா வறுத்துட்டு அது மாவை சளிச்சிக்கணும்.
0: சம்பா கோதுமை வாங்கியா?
1: கோதுமை மாவு இருக்குல்ல சார்,
0: கோதுமை மாவு.
1: ரவா வந்து அதை நம்ம வந்து உப்புமா மாதிரி செஞ்சு
0: அந்த குருணை கோதுமை குருணைம்பாங்க, அந்த குருணை
1: உப்புமாலாம் செய்யலாம். அந்த இது அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா
0: அதுக்கு தகுந்த மாதிரி. ஓ, அதுல என்ன ஃபிளேவர் போடுவீங்க? சுகர் இனிப்பா இல்ல
1: இனிப்புல சார? காரம் தான் போட்டு கொடுப்போம். லைட்டா, காரம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க, அதனால லைட்டா போட்டு.
0: எப்படி காரம், எப்படி அதுல என்னென்ன எப்படி அதை தயாரிப்பீங்கன்னு சொல்லுங்களேன். சம்பா கோதுமை கொழுக்கட்டை,
1: அதிகமா ரொம்ப பிடிக்கிறது வந்து கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை
0: தான் பிடிக்கும்.
1: செய்யலாம் சார், காரமும் செய்யலாம்.
0: காரத்துக்கு என்ன போடுவீங்க? ஸ்வீட்டுக்கு என்ன போடுவீங்க?
1: ஸ்வீட்டுக்கு வந்து சக்கரை சார், உருண்டை வெல்லம்
0: சொல்லிட்டு உருண்டை வெல்லம்,
1: உருண்டை வெல்லம் வந்து அதை போட்டுப்போம்.
0: தூள் சக்கரை வந்து செட் ஆகாது.
1: தூள் சக்கரையும் போடலாம் சார், என்ன இருக்க. ஆனா ஜீனியை தவிர,
0: ஜீனியை தவிர
1: ஜீனி போட மாட்டோம் சார். தூள் சக்கரை போடுவோம். அடுத்தது வந்து உருண்டை வெல்லம் வந்து,
0: அது ஏதாவது அளவு கணக்கு வச்சிருக்கீங்களா? ஒரு டம்ளர் மாவுக்கு
1: நம்ம இனிப்புக்கு நம்ம நம்ம
0: அவங்களுக்கு ஏத்த
1: கம்மியா போட்டா போதும் சார்.
0: சரிங்க.
1: இந்த இதுக்கு நல்லா இருக்கும். அதுலயே வந்து நம்ம பைத்தம் பருப்பு வறுத்து அதுவும் சேர்த்து போட்டோம்னு வச்சுக்கோங்க.

0: அது இன்னும் அவங்களுக்கு உடம்பு ஹெல்த்தி தான்.
1: சரி.
0: ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருள், செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அது நல்லா இருக்கும் சார்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பார்த்தா பெரும்பாலும் காய்கறியை சாப்பிட மாட்டேங்கிறாங்க.
0: இவங்களாம் அப்படிதான் சார் பண்றாங்க. அதுக்காக தான் வந்து
1: என்ன பண்றீங்க நீங்க?
0: அந்த கொழுக்கட்டையிலே வந்து அந்த காய்கறி, கேரட் வேக வச்சுக்கிறது, பீன்ஸ் வேக வச்சுக்கிறது, முட்டைக்கோஸ் அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வேக வச்சு அதை மசிச்சுட்டு
1: மாவு மாதிரி ஆக்கி
0: அதை வந்து வெள்ளை மாவுல செஞ்சு கொடுத்துருவோம் சார். அரிசி மாவு வீட்டுல
1: அதுலயே கொழுக்கட்டையோ
0: அதுலயும் போட்டு வெரைட்டியா செஞ்சு கொடுக்கலாம் சார். கடவுள் தம்பது போட்டு அதுவும் செஞ்சு
1: காய்கறி கொழுக்கட்டையா?
0: அது காய்கறியும் நல்லா இருக்கும். அது காதை கம்மியா போட்டு மசாலா எல்லாம் சேர்க்காம நம்ம சொந்த இதுல உப்பு மட்டும் போட்டு
1: குழந்தைங்களுக்கு வந்து தேவையான சத்துக்களை ஊட்டச்சத்துக்களை கொடுத்துடலாம் அப்படின்னு நல்லா ஐடியா பண்ணிருக்கீங்க.
0: நன்றிங்க.

0: கொழுக்கட்டையில்
1: எந்த மாவும் இல்லை சார்.
2: சோளம் கொழுக்கட்டை.
1: ஆ, அந்த அரிசி அரிசி மாவு வந்து அரிசி மாவு மட்டும்தான் சார்.
0: சூப்பருங்க. இந்த கொழுக்கட்டையை வச்சே வந்து குழந்தைங்களுக்கு வந்து தேவையான சத்துக்களை ஊட்டச்சத்துக்களை கொடுத்துடலாம் அப்படின்னு நல்லா ஐடியா பண்ணியிருக்கீங்க.
1: ஆ, கொடுக்கலாம்
0: நன்றிங்க
1: சார்.
0: மேம். நன்றி.
1: ஆ, நன்றிங்க சார்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்படி மற்றும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
5: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய ஊரும் உணவும் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நேரம் 4:30. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
5: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
4: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
6: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
4: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
7: காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தாம்தோன்றீஸ்வரர் ஆலயம் அருகில் பொதுமக்களும் நேயர்களும் கலந்துகிட்ட உங்க மனசுக்கும் நாவுக்கும் ரொம்ப பிடிச்ச உருமுணவும் நிகழ்ச்சி ரொம்பவே கொண்டாட்டமா வளம் வந்துட்டு இருக்கு. வாங்க திரும்ப நிகழ்ச்சிக்கு போலாம்.

0: நேயர்களே, ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக நல்லம்பல் கிராமத்திலிருந்து நம்ம அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பிரகதீஸ்வரி.
0: பிரகதீஸ்வரி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: யூகேஜி.
0: யூகேஜி படிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா உங்களுக்கு, இல்ல வீட்டில் இருக்க பிடிக்குமா?
1: ஸ்கூலுக்கு போக தான் பிடிக்கும்.
0: ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி, காலைல என்ன சாப்பிட்டுட்டு போவீங்க ஸ்கூலுக்கு?
1: இட்லியும் தோசை மட்டும்தான்.
0: டெய்லி இட்லியும் தோசையும் தான் செய்யறாங்களா உங்க வீட்டில்? வேற ஐட்டம்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்களா? சண்டே என்ன செய்வாங்க உங்க வீட்டில் லீவ்ல?
1: சண்டையா?
0: ம்,
1: சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா சாதமும் செய்வாங்க.
0: உனக்கு எந்த சாதம் ரொம்ப பிடிக்கும்?
1: புளி சாதம் தான்.
0: புளி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் புளி சாதம் செய்வாங்களா? ஆ, நல்லா செய்வாங்களா? சரி, அப்புறம் என்ன?

0: போடாம
1: என்ன போடாம?
0: புளி போடாம.
1: புளி போடாம எப்படி உங்க வீட்டுல புளி சாதம் செய்யறாங்க? ரொம்ப பெரிய அதிசயமா இருக்கு நீ சொல்றது. எப்படி செய்வாங்க புளி போடாம?
0: கம்மியாச்சு.
1: ஓஹோ, நான் என்ன நினைச்சிட்டேன்னா கடையில புளியோதரை பவுடர் வாங்கிட்டு வந்து அப்படியே கிளறிடுவாங்கன்னு நினைச்சேன். புளி கம்மியா போட்டாதான் உனக்கு பிடிக்குமா? புளிப்பா இருந்தா பிடிக்காதா? சரி, தீபாவளி வந்துருச்சு, என்ன பலகாரம் செய்யணும் உங்க வீட்டுல?
0: லட்டு.
1: லட்டுவா? வீட்டுல செய்வாங்களா இல்ல கடையில வாங்கிட்டு வருவாங்களா?
0: வீட்டுல.
1: வீட்டுல நல்லா செய்வாங்களா? போன வருஷம் செஞ்சாங்களா? போன வருஷம் செய்யல, அதனால இந்த வருஷம் செய்ய சொல்றியா? வேற என்னென்ன ஐட்டம் எல்லாம் செய்ய சொல்ல போற?
0: லட்டு மட்டும்தான்.
1: லட்டு மட்டுமே போதுமா? சரி ஓகே. இப்ப என்ன ரைம்ஸ் பாடுறியா எங்களுக்காக? பாடு பார்க்கலாம்.
0: Red and orange, yellow and green, blue and indigo, and the violet, at and sing a rainbow, sing a rainbow, sing a rainbow tour.
1: சூப்பரா இருக்கே, கலர்ஸ் பத்தி அழகா பாடுற. உனக்கு என்ன கலர் பிடிக்கும் பாப்பா?
0: எனக்கு ஆரஞ்சும் எல்லோவும் கிரீன் தான்.
1: மூணு கலர் சொல்லிட்ட, ரொம்ப பிடிச்ச கலர் எது?
0: மூணு மட்டும்.
1: மூணு கலர் பிடிக்குமா? ஏன் இந்த மூணு கலர் ஸ்பெஷலா சொல்ற? அதனால தான் எல்லாமே ஆரஞ்சு கலராக போட்டிருக்கியா? வளையல் ஆரஞ்சு கலரு, பொட்டு ஆரஞ்சு கலரு, அதனால எல்லாமே ஆரஞ்சா உனக்கு? உனக்கு பிடிச்ச கலர்னு வீட்டில் வாங்கி கொடுத்தாங்களா? ஓகே. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் படிப்பீங்களா? சாயந்தரம் வந்தவொடனே என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு?
0: கொல்கட்டை.
1: டெய்லி கொல்கட்டை செய்வாங்களா?
0: ஒரு நாளைக்கு மட்டும்தான்.
1: ஒரு நாளைக்கு மட்டும்தான். இப்போ எப்போ விநாயகர் சதுர்த்தி செஞ்சாங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன ஐட்டம் செய்வாங்க வீட்டில்?
0: கொல்கட்டை மட்டும் தான் செஞ்சாங்க.
1: எப்பவுமே கொல்கட்டை தானே ஃபிக்ஸடா? வேற எதுவுமே செய்ய மாட்டாங்களா? ஈவினிங்கில் சுண்டல்லாம் சாப்பிடுவீங்களா? காரமாக இருந்தால் பிடிக்குமா உங்களுக்கு?
0: காரம் இல்லாமல் தான் பிடிக்கும்.
1: உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா காரம் பிடிக்குமா?
0: ஸ்வீட்டு.
1: இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா?
0: ரெண்டுமே பிடிக்கும்.
1: தோசை பிடிக்குமா சப்பாத்தி பிடிக்குமா?
0: பூரி தான் பிடிக்கும்.
1: பூரி தான் பிடிக்கும். பூரிக்கு என்ன தொட்டுக்க வைக்கணும் உங்களுக்கு?
0: குருமா.
1: குருமாவா? சீனிலாம் வச்சாங்கன்னா சாப்பிட மாட்டீங்களா? குருமா காரமா இருந்தா பரவாயில்லையா?
0: எனக்கு அத காரலாம் வைக்காது.
1: அம்மா வந்து எப்பவுமே கண்டிஷன் படி காரம் இல்லாதான் செய்வாங்க, அப்படிதானே? சூப்பர் பாப்பா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. புளி இல்லாமல் புளி சாதம் வேணும்னு இருக்கீங்க. கொழுக்கட்டை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தீபாவளிக்கே வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் கொழுக்கட்டைன்னு சொன்னீங்கல்ல?
0: லட்டு.
1: ஓஹோ, லட்டு தான் வேணும் இந்த தீபாவளிக்கு. சரி ஓகே, கண்டிப்பாக அம்மாவை லட்டு செய்ய சொல்லுவோம். ரொம்ப நன்றி பாப்பா.
0: தேங்க்யூ.

0: நேயர்களே, மனிதனின் அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லும்போது உணவு, உடை, உறைவிடம். முதல்ல சொல்றது உணவு தான். அந்த உணவை நல்லம்பல் கிராமத்தில் எப்படியெல்லாம் தயார் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அவங்க ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் நல்லம்பல் நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர், வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: கவிதா சார்.
0: கவிதா, உங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊருங்க?
1: எனக்கு ஊரு வெளியூர் சார், தமிழ்நாடு சார்.
0: என்ன ஊர்? தமிழ்நாட்டுல எந்த ஊர்?
1: ரெட்டக்குடி சார்.
0: ரெட்டக்குடி? ரெட்டக்குடி பக்கத்திலேயே தான் இருக்கீங்க, ரொம்ப ஒண்ணும் தூரம் இல்லையே.
1: தமிழ்நாடு சார், நான் வந்தது பாண்டி.
0: இல்ல, திருநெல்வேலி தூத்துக்குடின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பக்கத்து ஊர் தான், அதாவது ஒரு 10 கிலோமீட்டர்ல இருந்து இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க. ஓகே. ரெட்டக்குடியில நீங்க சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்டீங்கல்ல?
1: ஆமா சார்.
0: அந்த அனுபவங்கள்லாம் சொல்லுங்க. சின்ன பிள்ளைல அதிகமா என்ன சாப்பிட்டீங்க? உங்க கிராமத்து சமையல் எப்படி இருக்கும் ரெட்டக்குடியில?
1: அம்மா அடத்தட்டி தருவாங்க சார், தேங்காய் எண்ணெய் ஊத்தி அட செஞ்சு தருவாங்க.
0: காரமா இருக்குமா? காரம் இல்லாம?
1: காரம் எல்லாம் அதிகமா இருக்காது சார், கம்மியா இருக்கும்.
0: உரப்படன்னு உரப்பு இல்லாம தேங்காய்
1: நல்லா செஞ்சு கொடுப்பாங்க.
0: தேங்காய் வந்து நம்ம உள்ளூர்ல ஆட்டுற தேங்காய் தானே?

0: ஆமாம் சார், எங்கள் வீட்லேயே ஆடுவோம் சார்,
1: ஆ கரெக்ட் கரெக்ட்.
0: அதனால ஊற்றி தட்டி கொடுத்தா நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவோம் சார்.
1: சரிங்க, அந்த அந்த அடையை நீங்கள் செய்கிறீங்களா இப்போ?
0: செய்வோம் சார்.
1: செய்வீங்க, அதே தேங்காய் எண்ணெய் ஊற்றுறீங்களா?
0: ஊற்றுவோம் சார், எங்கள் வீட்லேயும் ஆடுவோம் சார்.
1: தேங்காய் எண்ணெய் பாட்டு
0: ஆடுவோம் சார், பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் உரப்படனா, அதனால விரும்பி நிறைய செய்வேன்.
1: சரி, தேங்காய் எண்ணெய் ஆட்டுறீங்கள, அது எப்படி, அது என்ன பக்குவம், அது அந்த தேங்காய் எப்படி இருக்கணுங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு?
0: தேங்காய் காஞ்ச தேங்காய்லாம் இருக்குல்ல சார், அதை வெட்டி போட்டுருவோம் சார்.
1: சரிங்க,
0: வெட்டி போட்டு அதை அரிஞ்சி காய போட்டு
1: நார்மலா பச்சையா உழுவுற தேங்காய் கூட
0: சார் அது யூஸ் பண்ணிப்போம். இந்த காஞ்ச காயெல்லாம் சரக்கு ஆடிடுவோம் சார்.
1: இப்போ நீங்க தேங்காய் ஒரு லிட்டர் தேங்காய் நீங்க தயார் பண்ணணும்னா எத்தனை தேங்காய் அங்கே தேவைப்படும், ஒரு கணக்குக்கு கேட்குறேன்.
0: அது இப்படியும் ஒரு 20-25 காய் தேவைப்படும்.
1: ஒரு 25 காய காய போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு 1 லிட்டர் தேங்காய்.
0: ஆனா அதை ஆடி கொடுக்க மாட்டாங்க சார், கொஞ்சமா இருக்கும், செக்கில் போட்டு ஆட முடியாது சார், அதனால ஒரு 2 மரக்கா 3 மரக்கா அப்படிதான் சார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா சமையலுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பெருசா யாரும் பயன்படுத்துறது இல்ல. ஆனா தேங்காய் எண்ணெய்ங்கிறது வந்து எப்படி ருசியா இருக்குமாங்க,
0: டேஸ்டா இருக்கும் சார்,
1: டேஸ்டா இருக்கும்.
0: சாப்பிட சில பேர் சாப்பிட மாட்டாங்க, எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் சார், வத்தவா இருக்கு
1: தேங்காய் எண்ணெய்ல. அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வருமா?
0: வராது சார்,
1: தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வராது,
0: வாசனையா இருக்கும் செய்யறப்ப.
1: அதே போல நம்ம ஸ்கின்னும் வந்து தேங்காய் எண்ணெய் சாப்பிடும் போது அவங்க கொஞ்சம் பளபளப்பா
0: இருக்கும்.
1: சரி ஓகேங்க, இப்ப எல்லா சமையல்னாலே தேங்காய் எண்ணெய் தான் நம்ம வீட்டுல?
0: இல்ல சார், எல்லாத்துக்கும் ஊத்த மாட்டேன், அடை செய்யறப்ப ஊத்திப்பேன், பாக்கி எதுக்கும் ஊத்த மாட்டேன் சார்.
1: சரி ஓகே, அந்த அடை எப்படி செய்வீங்கன்னு சொல்றீங்களா, சொல்லுங்க.
0: அரிசி அரைப்படின்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு.
1: என்ன அரிசி?
0: புழுங்கல் அரிசி தான்
1: சார்,
0: இட்லி அரிசி இருக்குல்ல சார், அதை ஊற வச்சிருவேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு,
1: சரி,
0: மூணும் போட்டு கலந்து காரத்துக்கு மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி, வெங்காயம், கீரை,
1: சரிங்க,
0: சோம்பு எல்லாம் போட்டு தேங்காய் ஊத்தி அரைத்தட்டி தான்.
1: சில பேர் வந்து இந்த உரப்படன்னு சொல்லுவாங்கல்ல, அது
0: பாத்தீங்கன்னா
1: கடலையெல்லாம் முழுசு முழுசா இருக்கும்,
0: முழுசு
1: கருவேப்பிலை எல்லாம் போட்டு
0: அரைச்சிருவோம்
1: ஸ்பைசியா செய்வாங்க. நீங்க வந்து ஃபுல்லா அரைச்சிருவீங்க?
0: மிக்ஸில கொரகொரன்னு அரைச்சிருவோம்,
1: கொரகொரன்னு
0: அரைச்சி
1: அடை தட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் அடைய கரைச்சி,
0: ஆமா, தோசை மாரி ஊத்திடுவாங்க சார், அது வலுக்கு வலுக்குன்னு இருக்கும்.
1: ஆமா ஆமா,
0: இது அடைனா பொறப்பொறன்னு இருக்கும், விட்டு சாப்பிடாங்க, டேஸ்டா இருக்கும்.
1: சரி, அடை செஞ்சு முடிச்சிட்டீங்க, அடைக்கு வந்து என்ன தொட்டுக்க வைப்பீங்க?
0: தேங்காய் சட்னி, கார சட்னி, எது வேணா.
1: இப்பயும் தேங்காய் மறுபடியும் வந்துருச்சு, தேங்காவை மட்டும் விட மாட்டீங்க போல இருக்கு.
0: இல்லதான், தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுவோம் சார், எல்லா சமையலுக்குமே யூஸ்.
1: ஓகே, வெஜ் குருமா அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா?
0: வைப்பேன் சார்.
1: சரி, அடிக்கடி உங்க வீட்டுல விரும்பி செய்யக்கூடிய டிஃபன் ஐட்டம் என்னங்க?
0: எல்லாமே செய்வேன் சார்,
1: எல்லாமே.
0: நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று செய்வேன் சார்.
1: இப்போ சாம்பார்னா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுக்கான தொட்டுகை வந்து கடையில் வைக்கிற மாதிரி வீட்டில் வைக்க மாட்டாங்க.
0: ஆமாம் சார்.
1: நீங்கள் வந்து என்னென்னலாம் இட்லி தோசைன்னா என்னென்னலாம் செய்வீங்க கூடுதலாக?
0: புதினா சட்னி வைப்பேன் சார்,
1: புதினா சட்னி,
0: மல்லி சட்னி வைப்பேன் சார்.
1: சரிங்க,
0: வேர்க்கடலை சட்னி.
1: மல்லினா கொத்தமல்லி தானே?
0: ஆமாம் சார், கொத்தமல்லி, தேங்காய், தக்காளி.
1: வேர்க்கடலை சட்னி எப்படி அரைப்பீங்க, அதில் என்ன மிக்ஸ் பண்ணுவீங்க கூட?
0: வேர்க்கடலை வறுத்துட்டு அதோட காஞ்சி மிளகாய், புளி, தேங்காய் கொஞ்சம் எல்லாம் வதக்கி வச்சு அரைப்பேன் சார்.
1: ஓகேங்க, அது வந்து நார்மலா உங்களுக்கு பொட்டுக்கடலை சட்னி மாதிரியே?
0: ஆமா சார், அதே மாரி தான் சார்.
1: சரி, அது வந்து வறுத்த கடலை அரைக்கணுமா இல்ல பச்சைக்கடலையே அரைக்கலாம்?
0: பச்சைக்கடலைன்னா வறுத்துட்டு அரைக்கணும் சார், வறுத்த கடலைன்னா லேசா பெரட்டிட்டு தோலை நீக்கிட்டு அரைச்சு,
1: அப்பதான் அந்த சட்னி டேஸ்டா இருக்கும். சூப்பருங்க, இதே மாதிரி வந்து நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கருவேப்பிள்ளைய, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அதை காய வச்சு தூக்கி தான் போடுறாங்க பெரும்பாலும்.
0: நீங்கள்
1: கரெக்டாக செஞ்சிடறீங்க, வேஸ்ட்டாக ஆக்க மாட்டீங்க, அதே சமயத்தில் சத்தான பொருளாகவும் ஆகிடும். ஓகேங்க, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ஊர் சமையல் பிடிக்குதா, இல்லை இங்கே நல்லம்பலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஊரில் உள்ள சாப்பாடு பிடிக்குதா, ரெட்டக்குடி பிடிக்குதா, நல்லம்பல் பிடிக்குதான்னு
0: கேட்க? எனக்கு அங்கே இருந்தால் மெரியே தான் சார் இங்கேயும், அதனால
1: அங்கே கிடைச்ச எல்லாமே இங்கேயும் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு.
0: எல்லாமே கிடைக்குது, அதே மாதிரி அம்மா வீட்டில் எவ்வளோ சுதந்திரமா இருந்தோம்னா அங்கேயே மாரி இங்கேயும் இருக்கா சார், அதனால எனக்கு ஒன்றும் தெரியல, அப்படியே டிஃப்ரெண்ட்.
1: ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
0: சரி சார், தேங்க்யூ சார்.
2: விர்ற

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் பக்கத்துல இருந்து பொதுமக்களும் நேயர்களும் கலந்துகிட்ட ஊரும் உணவும் நிகழ்ச்சி ரொம்பவே கலகலப்பா வளம் வந்துட்டு இருக்கு. மீண்டும் நிகழ்ச்சியை கேட்கலாம் நேயர்களே.

0: காரைக்கால் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நாம் நல்லம்பல் கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவுக்காக நம்ம அன்பு நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து இணையும் நம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஆ, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் அபர்ணா சார்.
0: அபர்ணா, உங்க சொந்த ஊர் எது அபர்ணா?
1: காரைக்கால் தான் சார்.
0: காரைக்கால் தானா? சரி, நல்லம்பல்ல வந்து ஊரும் உணவு நிகழ்ச்சியில உணவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். உங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான உணவு எதுங்க? உங்க ஊருக்குன்னே ஏதாவது ஒரு டேஸ்டியான? நல்லம்பல்னா பிரியாணி? ஓகே, அடிக்கடி பிரியாணி நீங்களும் செய்வீங்களா?
1: செய்வோம் சார்.
0: என்ன பிரியாணி செய்வீங்க?
1: இங்க மோஸ்ட்லி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி.
0: அடிக்கடி பிரியாணிக்கு உங்களுக்கு

0: நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ்
1: ஆ
0: எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்
1: நிறைய
0: நல்லம்பல்ல.
1: நடக்கும் சார்,
0: நாங்களும் அடிக்கடி நல்லம்பல் வருவோம்.
1: கண்டிப்பாக
0: எல்லா
1: வாங்க
0: வந்தா நல்லம்பல் வந்தா கண்டிப்பா
1: கண்டிப்பாக
0: பிரியாணி கன்ஃபார்ம்ங்கிறீங்க.
1: கண்டிப்பாக வாங்க.
0: சரி
1: எங்கள்
0: ஓகேங்க.
1: ஊரில் செல்லப்பா பிரியாணின்னு டாப்பில் இருக்கும் சார், அது ஒரு செஞ்சா நல்லாவும் இருக்கும்.
0: ஓ மாஸ்டர் அவரு,
1: ஆமாம் சார், மாஸ்டர்.
0: அருமைங்க அருமை. அதே மாதிரி நீங்க செய்வீங்களா?
1: அந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் சுமாராக தான் வைப்போம்.
0: சரி, என்ன பிரியாணி செய்வீங்க அடிக்கடி?
1: சிக்கன் பிரியாணி செய்வோம்,
0: சரிங்க ஓகேங்க. அப்புறம் வேற என்னென்ன ஃபுட்டெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க உங்க
1: சாம்பார்
0: வீட்டில்?
1: சாதம், வத்த குழம்பு.
0: சரி, நான்வெஜ் வந்து அடிக்கடி செய்வீங்களா
1: இல்லை இல்லை
0: பிரியாணி?
1: சார், வெஜிடேரியன் மட்டும் தான் ஃபுல்லாகவே, நான்வெஜ் எப்பயாவது ஒரு நடை தான்.
0: சரி, சிக்கன்னா பிரியாணி மட்டும்தானா இல்லை வேற வேற வெரைட்டியாக செய்வீங்களா?
1: இல்லை சார்,
0: சிக்கனில்
1: பிரியாணி
0: என்னென்ன செய்ய தெரியும் உங்களுக்கு?
1: சிக்கனில் ஒன்றும் சார், பிரியாணி தான் சார் மோஸ்ட்லி போடுவோம், அவ்வளோவா
0: சரி
1: மற்றதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம்.
0: சரி, நல்லம்பல் பிரியாணி எப்படி செய்வீங்க சொல்லுங்களேன். உங்கள் ஊர் ஸ்பெஷல் பிரியாணி எப்படி செய்வீங்க?
1: நல்லம்பல் பிரியாணி அவர் அம்மா
0: நீங்கள்
1: சும்மா
0: செய்கிறது தான்
1: இல்லை இல்லை,
0: கேட்குறேன்.
1: நாங்கள் செய்கிறது சுமாராக தான் சார் இருக்கோம். நான் சாம்பார் சாதம் சொல்லிடுறேன்
0: ஆ
1: சார்.
0: சாம்பார் சொல்லுங்கள். சொல்லுங்கள்.
1: சாம்பார் சாதமும் நாங்கள் ரொம்ப அதிகமாக
0: சாம்பார்
1: செய்யறோம்.
0: சாதம்னா எப்படி? சாம்பார் செஞ்சு சாதத்தில் போட்டு
1: இல்லை
0: கிளறிடுவீங்களா?
1: இல்லை சார், சாதமும் அரிசி தனியாக வச்சுப்போம்,
0: சரி
1: அரிசியும்
0: சரி,
1: பருப்பும் தனியாக வச்சுப்போம்.
0: சாம்பார் தான் செய்ய போகிறீங்க.
1: சாம்பாரும் சாதமும் ரெண்டும் மிக்சடு,
0: மிக்ஸ் பண்ணி கிளறிடுவீங்க.
1: கலரெலாம் இல்லை சார், ஒன்றாவே குக்கரில் போட்டு விசில் விட்டுறது.
0: எப்படி சாதத்தை அரிசியும்
1: பருப்பு
0: பருப்பும் போட்டு?
1: கறிகாய் எல்லாமே
0: கொஞ்சம்
1: போட்டு,
0: வித்தியாசமாக இருக்கும் போல
1: வித்தியாசமாக
0: இருக்கே,
1: கொஞ்சம்
0: சொல்லுங்கள் பார்ப்போம்
1: குழஞ்சி
0: எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள்.
1: காய்கறி எல்லாம் போடணும் சார், கேரட்டு, பீன்ஸு,
0: சரி.
1: கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை
0: சாம்பார்
1: மிளகாய்
0: மாதிரி எல்லாத்தையும்
1: எல்லாமே,
0: போட்டுடணும், துவரம்பருப்பு உட்பட.
1: துவரம்பருப்பு உட்பட, அதுலேயும் அரிசியை களைஞ்சி போட்டுட்டு கடுகு, கருவேப்பில்லை, காஞ்ச மிளகாய் தாளிச்சு விட்டு ஒரு 5 விசில் வச்சிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு 4-5 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டோம்னா நல்லா டேஸ்டாக
0: இப்போ
1: வரும்
0: நம்ம
1: சார்.
0: சில இடத்துல கோயிலெலாம் சாப்பிடும்போது இந்த பொங்கல் மாதிரியே இருக்குது
1: ஆமாம்
0: சாம்பார்,
1: ஆமாம் சார், அதனால
0: வெண்பொங்கல்
1: தான்
0: மாதிரி.
1: ஒரு 5-6 விசில் விட்டோம்னா நல்லா குழஞ்சி வந்துடும்,
0: சரி சரிங்க.
1: கறிகாவும் அப்படியே இருக்கும், நல்லாவும் இருக்கும். சாம்பார் சாதம் நல்லா ஹெல்த்தி சார்.
0: நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான் இருக்குது, ஆனால்
1: ஆமாம்
0: துவரம்பருப்பு போடுறதால
1: ஆமாம்
0: அது சாம்பார்
1: ஆமாம்
0: மாதிரி
1: சார்,
0: ஆயிடுது.
1: அதில் சிக்கன் போடுறாங்க, இதில் கறிகாய் போடுறோம், அவ்வளோதான்.
0: ஓகேங்க. அடிக்கடி செய்வீங்களா உங்கள்
1: ஆ
0: வீட்டில்?
1: நிறையா செய்வேன் சார்.
0: அப்புறம் இதுக்கு என்ன சைட் டிஷ்ஷு செய்வீங்க?
1: உருளைக்கிழங்கு சிப்ஸு பண்ணிப்போம், இல்லைன்னா வாழைக்காய் சிப்ஸு பண்ணிப்போம்.
0: வீட்டிலே சிப்ஸ்லாம் போடுவீங்களா?
1: போட்டுப்போம் சார்,
0: என்னென்ன சிப்ஸ் போடுவீங்க?
1: உருளைக்கிழங்கு,
0: இது எப்படி
1: வாழைக்காய்.
0: உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி போடுவீங்க? அது ஏன்னா கடையில் வாங்கும்போது அந்த மொறுமொறுன்னு இருக்குது,
1: ஆமாம்
0: ஆனால் வீட்டில்
1: வீட்லேயும் அதேதான் சார்,
0: சாப்பிடும்போது
1: அதே
0: அது
1: மாதிரி
0: வந்து.
1: நல்லா மெல்லிசா தோலெல்லாம் எடுத்துட்டு மெல்லிசா சீவி அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு லேசாக மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா போதும் சார்.
0: நாங்களாம் சின்ன பிள்ளைகளை வந்து சிப்ஸ் போடணுன்னா உருளைக்கிழங்கு சீவி
1: சீவி
0: வெயிலில் காய
1: காய
0: வைப்போம்,
1: ஆமாம்,
0: அது
1: இப்போ
0: காஞ்ச
1: டைம்
0: உடனே
1: இருந்தால்
0: அந்த
1: அந்த மாதிரி
0: மொறமொறப்பு
1: செய்யலாம்,
0: வந்துடும்.
1: இப்போ பசங்களுக்குலாம் டைம் இருக்காதனால நாங்கள் உடனேவே அந்த மாதிரி
0: உடனே உடனே
1: பண்ணிடுவோம்,
0: பண்ணிடுவீங்க,
1: அதுவும் ஒரு மொறுன்னு சார் இருக்கும்.
0: அதுவும் நல்லாயிருக்கும்
1: ஆ
0: பிள்ளைங்க.
1: நல்லாயிருக்கும்,
0: வாழைக்காய் சிப்ஸ்
1: அதே தான்
0: போட்டுறீங்களா?
1: சார், அதே தான்
0: அதே
1: உருளைக்கிழங்கு
0: மாதிரி
1: மாதிரி
0: போட்டுருவீங்க.
1: மெல்லிசா சீவி
0: பரவாயில்ல,
1: மஞ்சள்.
0: ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் சொல்லியிருக்கீங்க. வேறு என்னென்ன ஐட்டம்லாம் செய்வீங்க வீட்டில்? அதாவது குழந்தைங்களுக்கு காலையில் என்ன செஞ்சு கொடுப்பீங்க அதிகமாக?
1: காலையில் நான் கோதுமை, கோதுமை குருணை கோதுமை கஞ்சி வச்சு கொடுப்போம்.
0: கஞ்சா கொடுத்துருவீங்க,
1: ஆ
0: அதுதான்
1: கஞ்சா கொடு,
0: ஃபுட்டேவா காலையில்?
1: ஆமாம்
0: சரிங்க.
1: உளுந்த கஞ்சி கொடுத்துருவோம். அடுத்தது என்ன, கேவுர் மாவு கஞ்சி கொடுப்போம்.
0: சாயந்தரம் பிள்ளைங்க வந்தவுடனே என்ன இருக்குது டிஃபனுன்னு கேட்பாங்க, என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க, அப்போ என்ன கொடுப்பீங்க?
1: இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, புடி புடி கொழுக்கட்டை செய்வோம், நீர் உருண்டை செய்வோம்.
0: பரவாயில்ல, எங்கள் வீட்டிலலாம் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை செய்கிறாங்க,
1: நாங்கள் இதெல்லாம்
0: நீங்கள்
1: அடிக்கடி செய்வோம்
0: அடிக்கடி
1: சார்.
0: செஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகேம்மா. அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து சண்டேனா என்ன சமையல் அதிகமாக செய்வீங்க? லீவ் நாள்னா என்ன அதிகமாக சமைப்பீங்க?
1: நான் மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன்
0: சரி.
1: பிரியாணி, இப்படி தான் சார் அதிகமாக.
0: ஓகே, இங்கே நாட்டு மீன்லாம் கிடைக்குதா நல்லம்பல்ல?
1: கிடைக்கும் சார், எங்கள்
0: ஓகே,
1: சுற்றி நிறைய குளம்லாம்
0: நிறைய
1: இருக்குது.
0: குளம் இருக்குது, வளர்ப்பு மீன்லாம் கிடைக்குதா?
1: வளர்ப்பு மீனும் கிடைக்கும்.
0: ஓகே, வளர்ப்பு மீனுக்கும் கடல் மீனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணுறீங்க? எது
1: எனக்கு
0: டேஸ்ட்டாக இருக்கும்?
1: கடல் மீன் தான் சார் ஹெல்த்தியாக இருக்கும்,
0: கடல் மீன் தான் ஹெல்த்தாக இருக்கும். கடல் மீன் தான் டேஸ்ட்டாக இருக்குங்கிறீங்க?
1: டேஸ்ட்டாக இருக்கும்.
0: சரி ஓகே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில

0: வீட்டையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
1: கோபால் பல்படி.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவுக்காக இப்போ நல்லம்பல் கிராமத்திலிருந்து இணையும் நம் அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க.
1: என் சேத்தூர் சீதா கலியபெருமாள் சார்.
0: நீங்கள் வணக்கம்னு சொல்லும்போதே நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
1: சரிங்க சார்.
0: சேத்தூர் வந்து நல்லம்பலுக்கு
1: நல்லம்பல்
0: இருக்கக்கூடிய
1: பக்கம்.
0: ஒரு ஊர்.
1: நல்லம்பல் பக்கம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் சார் இருக்கும்.
0: சரிங்க.
1: நான் இங்கே இப்போ பக்கத்தில் சம்மந்தி வீடு இருக்கு, அதுக்காக வந்தேன் சார். இப்போ உங்களை பார்த்துட்டு சரின்ட்டு இங்கே வந்தால் சரி நம்மளும் ஒரு இது பேசிடுவோன்ட்டு வந்துருக்கோம்.
0: ரொம்ப நன்றிங்க. நீங்கள் நிறைய நேயர்களை ஒருங்கிணைத்து இது போல் உதவிகள் செய்வதால் தான் நம்ம நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக அமையுது. இப்போ வந்து
1: சார்,
0: பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க, நம்மளே சேர்ந்து எல்லாரும் ஒன்று திரண்டு செஞ்சுலாம் சாப்பிடுவோம். அதே போல் நீங்கள் சின்ன வயசில் கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கியிருக்கீங்களா?
1: கூட்டாஞ்சோறுலாம் நிறையா ஆக்கியிருக்கோம் சார் நாங்களாம்.
0: சரிங்க.
1: கூட்டாஞ்சோறுலாம் வந்து அது சின்ன சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் கூட்டாஞ்சோறு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க அம்மாவும் வந்து ஒவ்வொரு வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. சில பேர் அம்பாரத்திற்கு, சில பேர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கிறப்போ நாங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படியே கிராமம்தான், எங்கள் பக்கத்து ஊர் வந்து குமாரகுடி தான் எனக்கு பிறந்த ஊர்.
0: சரிங்க.
1: அதனால எங்கள் கிராமத்தில் எல்லாம் இருக்கிறப்போ என்ன செய்வோம், ஒருத்தவங்க வீட்டில் புளி, ஒருத்தவங்க வீட்டில் கருவாடு, கருவாட்டு குழம்புலாம் வைப்போம். கருவாட்டு குழம்புலாம் வச்சு அவங்க
0: கூட்டாஞ்சோறு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துட்டு வந்து,
1: ஒருத்தவங்க அரிசி, ஒருத்தவங்க மிளகா வந்து பொடியெலாம் பண்ணுவோம். மிளகா பொடியெலாம் இருக்காது, அம்மியில் தான் வச்சு அரைக்கணும். எங்களை விட கொஞ்சம் பெரியவங்களாம் இருக்கிறவங்க மிளகாலாம் அரைச்சி கொடுப்பாங்க.
0: சரிங்க.
1: அரைச்சி பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும், பைப்பு இருக்கும், அந்த பைப்பில் தண்ணியை பிடிச்சி கல்லை குட்டி வச்சு அந்த விறவு கிறவு எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் விறவுலாம் பொறுக்கிட்டு வந்து கொடுப்போம். போட்டு ஆக்கி ஈக்கி அவங்க எங்கெங்க அம்மாலாம் வர்றதுக்குள்ளே ஆக்கி தின்னுட்டு அந்த குளத்தில் சாமான்லாம் வளக்கி கழுவி வச்சுருவோம் சார்.
0: தெரியாது.
1: ஆனால் அந்த மிளகாத்தூள் புளியெல்லாம் குறைஞ்சிருக்கும், கருவாட்டுலாம் காணா போயிருக்கும். அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க, வாங்குவோம் அடி அப்பெல்லாம். அதெல்லாம் செய்வோம்.
0: என்ன அது அடிக்கடி என்ன சமையல் செய்வீங்க? கூட்டாஞ்சோறுனா என்ன, சோறாக்கி குழம்பு வச்சுருவீங்களா? எப்படி
1: சோறாக்கி குழம்பு வச்சுருவோம், இல்லைன்னா அவங்க அம்மாவும் இந்த இடேப்ப மாவு இதை மாதிரிலாம் வச்சுருப்பாங்க சார். இடேப்ப மாவு இதெல்லாம் வச்சுருக்கிறப்ப என்ன செய்வோம், அவங்க போயிட்டோன்னே எல்லாம் போயிட்டோன்னே தான் தெரியாமல் தான் செய்வோம், இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாவை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வோம், அந்த துத்தி கீரைன்னு ஒன்று இருக்கும் சார், செடி செடியாக. அதில் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி மாதிரி இருக்கும் அந்த காயே.
0: சரிங்க.
1: அந்த மாவை நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிணைஞ்சிக்குவோம். பிணைஞ்சிக்கிட்டு என்ன செய்யறது, அந்த துத்தி காயால் வச்சு ஒரு அச்சு மாதிரி வச்சு பதிய வச்சோம்னாக்கா வரி வரியாக அழகாக இருக்கும். அதை வந்து என்ன செய்வோம், இட்லி பானையில் தண்ணி வச்சு இட்லியை வைக்கிற மாதிரி அவிச்சு ஆளுக்கு இத்தனைன்னு சொல்லிட்டு அத்தனையும் இத்தனை அவங்க அதே மாதிரி தான் காட்டாமணிக்கு. இப்போ நெய்வேலி காட்டாமணியில் அந்த காட்டாமணக்குன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த நல்லா கை பெருசில் இருக்கும், ஆளுக்கு ஒரு இலை பறிச்சுட்டு வந்து அந்த இலையில வச்சு சாப்பிட்டுட்டு அம்மா வர்றதுக்குள்ள அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவோம், தூக்கி எறிஞ்சிட்டு கழுவி வச்சிருவோம் சார். அதே மாதிரியே அதெல்லாம் வந்து இப்போ நினைச்சாலும் வந்து சிரிப்பாக தான்
0: வளரும் நினைவுகள்.
1: ஆமாம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு 8 வயசு 8.5 வயசு இருக்கும் சார், எங்கள் அம்மா அக்கா எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க.
0: சரிங்க.
1: அப்போ வந்து அண்ணனும் நானும் மட்டுமே இருந்தோம், அம்மாவும் அக்காவும் வர்றதுக்கு 1 நாள் ஆயிட்டுது. அதனால என்ன சோறாக்குறது குழம்பு வைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ நான் வச்சிடுறேன்னா எனக்கு வைக்க தெரியும், நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அம்மா வைக்கிறது அக்கா வைக்கிறதுலாம் அப்படின்னு அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன். சரி நீ வைய பார்ப்போம், நீ முத முத வைய, எப்போ தான் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 வயசு கூட ஆகலை, அந்த 8.5 வயசுக்குள்ளதான் அப்படி தான். அது என்ன செஞ்சுது, அந்த பானையில் பயிர் வச்சுருப்பாங்க, பாசி பயிர் முழுசு முழுசாக, அதை எடுத்து நல்லா வறுத்து உடச்சி அம்மியில் வச்சு உடச்சி அப்போல்லாம் அம்மி தான் அம்மியில் வச்சு

0: புடச்சி முரத்தில் போட்டு புடச்சி அதெல்லாம் எனக்கு அப்போல்லாம் தெரிஞ்சுது சார். எனக்கு புடச்சி என்ன செஞ்சோம், வேக வச்சு துவரம் பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு நிறையா போட்டுட்டேன். இன்னும் நிறையா வச்சா சாம்பார் நிறையா இருக்கும், நம்ம ரெண்டு பேர் தானே நிறையா சாப்பிட்லான்னு ஒரு ஆர்வ கோளாறு. வெண்டிக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சோன்னா இது பயித்த மருப்பு அப்படிங்கிறதுனால பயிராக இருக்கிறதுனால அது என்ன செஞ்சுட்டு கட்டி கொடுத்துட்டு நிறையா
1: கஞ்சி மாதிரி ஆகிட்டோம்.
0: கஞ்சி மாதிரி ஆகல, கட்டி ஆகிட்டு அப்படியா தொக்கு மாதிரி ஆகிட்டு.
1: சரி,
0: தொக்கு மாதிரி ஆகணும்னா அப்புறம் மறுபடியும் சோறும் குழஞ்சி போயிட்டு வேற. சோறும் குழஞ்சி போயிட்டு அப்புறம் அண்ணன் வந்தோடனே அப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சோன்னா இது என்னாச்சு வந்து சோறுலாம் குழஞ்சி போயிட்டு. ஆமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி தண்ணி ஊற்றி சாப்பிட்ருவோம், குழம்பு வச்சிருக்கல எடுத்து வை அப்படின்னோடனே இந்த குழம்பு தொக்கு மாதிரி இருக்கா அதை தூக்கி வச்சோன்னே நேத்தி வச்ச குழம்பு தான் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இன்னைக்கு வேற குழம்பு வச்சேன் அப்படின்னு கேட்டுச்சு. இது நேத்தி வச்ச குழம்பு இல்லை, இன்னைக்கு தான் வச்சேன், தொக்கு மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லாவும் இருந்துச்சு. அந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே நல்லா கரைஞ்சி போய் அந்த பைத்தம்பருப்பு எல்லாம் கரைஞ்சி போய் தொக்கு மாதிரி இருக்கவும் அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் சார். அந்த அனுபவம் எப்பயுமே எனக்கு வந்து போகவே இல்லை.
1: ருசியான அனுபவம். எட்டரை வயசுல சமைச்சது இப்பவும் நினைச்சா ருசியா இருக்கு.
0: ஆமா, இப்பயும் எங்க அண்ணன் வந்து சில பேர்ட்ட சொல்லுவோம், ஒரு சிரிப்பு இல்லாட்டா அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப சாம்பார் வைக்க சொல்றாங்க. என் தங்கச்சி எட்டரை வயசுல சாம்பார் வச்சுது அப்படி இருக்கும் அப்படின்னு எங்க அண்ணனும் சொல்லுவோம். அதெல்லாம் இப்பயும் நாங்க நினைச்சு பாக்குறப்ப ஒரு மகிழ்ச்சியா சார் இருக்கும். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான் மனசுக்கு.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பரா உங்களுடைய சாம்பார் கதையை அற்புதமா சொன்னீங்க. நேர்களே, இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியில நல்லம்பல் கிராமத்திலிருந்து ரொம்ப சுவையான அனுபவங்களை நம்ம நேர்கள்ட்ட கேட்டறிந்தோம். நிகழ்ச்சி நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்வது உங்கள் நண்பன் காரைக்கால் கே பிரபாகரன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 5 மணி. காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: எங்க வீட்டு மாப்பிள்ளை சிறுகதை.
2: எண்ணமும் எழுத்தும்
3: திருவாரூர் மாவட்டம் விளமல் கே. பக்கிரிசாமி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
6: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
7: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் விளமல் கே. பக்கிரிசாமி எழுதிய எங்க வீட்டு மாப்பிள்ளை சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற பரமசிவம், சாமிநாதன், அருண், ரமேஷ், பார்வதி, வசந்தரா தேவி இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு என்ன கருத்து சொல்ல போறாங்க கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கட்டி தெரிஞ்சுக்குவோம்.
8: அன்று பூஞ்சோலை கிராமம் வெண்பனி போர்வைக்குள் முடங்கி கிடந்தது. மரம் மட்டை முதல் புல் பூண்டு வரை குளிர் தாங்க முடியாமல் வடவடத்து கண்ணீரை கசிய விட்டுக் கொண்டிருந்தது. எங்கொன்றும் அங்கொன்றுமாய் நின்ற மின்விளக்கு கம்பங்களிலிருந்து வந்த ஒளி பனியை விளக்கி பாதையை காட்டியது. கோயிலில் ஒலித்த சுப்பிரபாதம் பனிமேல் படர்ந்து காதுகளை நிறைத்தது. சேவல் தனது நீண்ட கழுத்தை உயர்த்தி கொக்கரக்கோ என பலமுறை உரத்தி கூவியது. சேவல் ஒலியை கேட்டு தூக்கம் கலைந்த கதிரவன் மெல்ல கண்வழித்தான் என்று மரங்களில் தஞ்சம் புகுந்த பறவைகள் நினைத்து தாங்களும் தூக்கத்தை விரட்ட எண்ணி சிறகை விரித்து பறக்க தொடங்கின. சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் டிங் டாங் டிங் டாங் என ஒலித்து அதிகாலை 5 மணி என்பதை

நிறைவூட்டியது. பொழுது விடிந்துவிட்டது என்பதை உணர்ந்த வசுந்தரா தேவி வாசல் மின்விளக்கை போட்டு சாணம் தெளித்து கோலம் போட்டுவிட்டு அடுக்கலைக்குள் சென்று காபி கலந்து வந்து தன் கணவர் சாமிநாதனுக்கும் மகன் அருணுக்கும் கொடுத்தாள். காப்பியை குடித்து முடித்த சாமிநாதனும் அவரது மகன் அருணும் தங்களது வயலில் அறுவடை செய்வதற்காக ஆட்களுடன் வயலுக்கு சென்றனர். சாமிநாதனின் குடும்பம் நடுத்தர விவசாய குடும்பம் என்றாலும் படித்த பண்புள்ள குடும்பம். கடமையை செவ்வனே செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவன் அருண். வேலை கிடைக்கும் வரை காத்திருக்காமல் வயல் வேலை, தோட்ட வேலை, வீட்டு வேலை என எல்லா வேலைகளையும் கொஞ்சமும் கௌரவம் பார்க்காமல் பாங்குடன் செய்யும் பண்பாளன் அருண். மின்வாரியத்தில் நடைபெற்ற நேர்காணலில் விவசாயம் பற்றிய கேள்விகளுக்கு அதிகாரிகளே ஆச்சரியப்படும் அளவிற்கு பதிலளித்து அசத்தியவன். அவனுடைய உழைப்பில் உயரமாக வளர்ந்து நிற்கும் நெற்கதிர்களைத்தான் இன்று அறுவடை செய்து கொண்டிருந்தனர் அருணும் அவனது தந்தை சாமிநாதனும். ஒரு நாள் பக்கத்து வயலின் சொந்தக்காரர் பரமசிவம், என்ன அருண் தம்பி, நீங்க இன்ஜினியருக்கு படிச்ச புள்ள, என்னமா இந்த ஆளுங்களோட சேர்ந்து அறுப்பறுக்கணும் என்று கேட்டார். ஐயா, வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வேலையை நாமே செய்யறதுல தப்பில்லைங்களே. பெரும்பாலும் படிச்சவங்க கௌரவம் பார்த்து ஒதுங்கி போறதாலதான் ஆள் பற்றாக்குறையே ஏற்படுது என்று கூறினான் அருண். சரி தம்பி, அதுக்காக இந்த அடிமை தொழில செய்யணுமா என்று மீண்டும் கேட்டார் பரமசிவம். ஐயா, எது அடிமை தொழில்னு சொல்றீங்க? இத நீங்க தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எந்த தொழிலும் அடிமை தொழில் இல்ல. நாம பாக்குற பார்வைதான் அதை அடிமைப்படுத்துது. விவசாயம் நாட்டோட முதுகெலும்புன்னு நம்ம தேசப்பிதா மகாத்மாவே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா விவசாயம் எப்படிங்க அடிமை தொழில் ஆகும்? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னா எல்லாரும் உழைச்சுதான் ஆகணும். அப்பதான் உற்பத்தி பெருகும், மக்களுக்கு உழைப்போட மகத்துவமும் தெரியும். அப்படி உழைச்சா எந்த தொழிலும் யாருக்கும் அடிமையாகாது பாருங்க என்று ஒரு குட்டி பிரசங்கமே செய்து முடித்தான் அருண்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: அருள் கூறியவற்றை கவனமாக கேட்டு

0: கொண்டிருந்த பரமசிவம் அவனின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சாமிநாதனிடம்,
1: சாமிநாதன், உங்க மகன் உங்களை போலவே புத்திசாலியா இருக்கான். உங்க மகன் அருண எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு மகன் இருக்கானே என்று தன் மன வருத்தத்தை சாமிநாதனிடம் பகிர்ந்து கொண்டார். ஏ, என்னாச்சு பரமசிவம், உங்க மகனை என் மகனோட சேர்ந்துதானே இன்ஜினியருக்கு படிச்சான். அவனும் நல்ல பிள்ளை தானங்க, ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க என்றார் சாமிநாதன். அட போங்க அண்ணே, என்னத்த சொல்றது என்று சலித்துக் கொண்டார் பரமசிவம். எங்க பாருங்க பரமசிவம், எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில பிறக்கையில. அவங்க நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பிலேன்னு பெரியவங்க சொல்லி வச்சத படிச்சிருக்கீங்களா என்று கேட்டார் சாமிநாதன். ஆமா ஆமா, நானும் படிச்சிருக்கேன். ஏன் அன்னை வளர்ப்பிலேன்னு சொன்னாங்க, அதுக்கு தந்தைக்கு பங்கு இல்லையா என்று கேட்டார் பரமசிவம். அதை கேட்ட சாமிநாதன், ஒரு குழந்தை தான் அன்னையோட கருவறையில உருவாகி வெளியில வர வரைக்கும் அன்னையோட அறிவுரையே கேக்குது. அது மட்டுமல்ல, பால் ஊற்ற தாயை பகுத்தறிவையும் சேர்த்து ஊற்றா. அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் எல்லா வளமும் பெற்று நல்லா வளருது. அதனாலதான் அப்படி சொல்றாங்க. இதுல தந்தையோட பங்கு இல்ல பாத்தீங்களா என்றார். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பரமசிவத்தின் மனம் மீண்டும் அமைதி இழந்தது. தன்னுடைய மகன் ரமேஷ் தன்னை உணராததற்கு தன் மனைவி பார்வதி தான் காரணம் என்பதை புரிந்து கொண்ட பரமசிவம் கதிர் அடிக்கும் வேலையை முடித்துக் கொண்டு மாலை வீடு திரும்பினார். வீட்டிற்குள் நுழைந்த பரமசிவம் அமைதி இழந்து காணப்படுவதை கண்ட பார்வதி, ஏங்க எதையோ இழந்த மாதிரி அமைதியா இருக்கீங்க, காலையில வயலுக்கு சந்தோஷமா தானே போனீங்க, அதுக்குள்ள என்னாச்சு உங்களுக்கு என்று குதர்க்கமாக கேட்டாள்.
2: ஆமா, இப்பவோ சந்தோஷத்துக்கு ஒண்ணு குறைச்ச இல்ல. ஆமா, எங்க உன் புத்திரன் ரமேஷ்
0: என்று வெடித்தார் பரமசிவம். இப்பதான் அவனோட நண்பர்கள் வந்து அழைச்சுக்கிட்டு போனாங்க. நம்ம மகன் ஒரு இன்ஜினியருங்க, அவ சுதந்திர பறவையா வாழ வேண்டியவன் என்று வாய் அடைத்தாள் பார்வதி.
1: இத பார் பார்வதி, நான் சொல்றத கேளு. நம்ம அளவு கூட வசதி இல்லாத ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான் சாமிநாத குடும்பம். அவரோட மகன் அருணும் நம்ம மகனும் ஒரே காலேஜ்லதான் இன்ஜினியருக்கு படிச்சாங்க. நம்ம பையன் மாதிரி அந்த பையன் ஊர் சுத்தல. அவன் அப்பாவோட அவங்க வயல்ல அறுப்பு அறுத்துக்கிட்டு எவ்வளவு உதவியா இருக்கான் தெரியுமா என்று ஆதங்கப்பட்டார் பரமசிவம்.
2: ஓஹோ, அதான் இவ்வளவு கோபமா பேசுறீங்களா?
1: இத பாருங்க, இந்த சொத்து சுகம் எல்லாம் எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. இது எல்லாமே அவனுக்கு தான். இதுல யாருக்கும் உரிமை கிடையாது, தலையிடவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு சொத்துக்கு உரிமையான என் மகன் ரமேஷ் வயல்ல வேலை செய்யறதுக்கு அவசியம் இல்லை என்று வெடித்தாள் பார்வதி.
0: இதை கேட்ட பரமசிவம் ஏளனமாய் தன் மனைவியை ஒரு பார்வை பார்த்தார். அவரின் உள்மனம் தன் நிலை எண்ணி வருந்தியது.

0: ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த பரமசிவம் பணக்கார வீட்டு மாப்பிள்ளையானார்.
1: வீட்டு மாப்பிள்ளையாக வந்திருக்கும் இந்த பரமசிவத்தின் நிலை என்ன? அதே போல் நல்ல பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கும் சாமிநாதனின் மகன் அருணும், செல்ல பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கும் பரமசிவத்தின் மகன் ரமேஷும் எதிர்காலத்தில் எப்படி வரப்போகிறார்கள்?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
0: எங்க வீட்டு மாப்பிள்ளை சிறுகதையின் முதல் பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: திருவாரூர் மாவட்டம் விளமல் கே. பக்கிரிசாமி.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: இனிய மாலை வணக்கம் நேர்களே, இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5:15. நேர்கள் இப்போது கேட்கலாம் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில். இன்று இடம்பெறுவது திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
6: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம். 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம். 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவிழா.

0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசிக்க இருப்பது
1: திருவாரூர் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கோவில். பெருமாள் பக்தர்களுக்கு எளியவர். அவரிடம் முழுமையாக சரணடைந்தால் பிறவி பிணி நீங்கும் என்பதை நம்மாழ்வார் வீடுமின் முற்றமும் வீடு செய்து நொம்முயிர் வீடுடை யானிடை வீடு செய்மினே என்கிறார். அப்பெருமாள் வீற்றிருக்கும் திருக்கண்ணமங்கை கோவிலின் சிறப்பு பற்றி அக்கோவிலின் பட்டாச்சாரியார் ஸ்ரீவத்சன் கூறியது,
2: ஸ்ருத்தஸ்மார்த்தாதிகங்கர்ம நிகிலம் ஏன சுர்த்திதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹா. ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில் திருக்கண்ணமங்கை. இந்த கோவில் எங்கு இருக்குதுன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கண்ணமங்கை கிராமம். திருவாரூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவில் சிறப்பு என்னவென்றால், இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம் கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம். பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்தில் இதுவும் ஒன்று. திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கோவிலூர், இது 5 பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்.

கிருஷ்ணரா இருக்கிறதாக ஐதீகம். விமானம் உத்பலாவதக்க விமானம்னு விமானத்துக்கு பேர். இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சப்தாமிரத க்ஷேத்திரம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் உண்டு. விமானம், மண்டபம், அரண்யம், க்ஷேத்திரம், தீர்த்தம், ஆறு, நகரம், இந்த ஏழும் சேர்ந்ததுனால சப்தாமிரத க்ஷேத்திரம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. புஷ்கரணி, தரிசன புஷ்கரணி திருநாமம். முன்னொரு சமயத்தில் சந்திரனுக்கு தேவகுருவினால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. சந்திரன் நான்முகனிடம் முறையிட அவர் திருக்கண்ணமங்கலில் உள்ள புஷ்கரணியில் நீராடி சாப விமோச்சனம் பெறலாம் என்றார். சந்திரன் திருக்கண்ணமங்கைக்கு வந்து புஷ்கரணியை பார்த்த மாத்திரத்தில் சாப விமோச்சனம் பெற்றார். அதனால இந்த புஷ்கரணிக்கு தரிசன புஷ்கரணி என்று பெயர் ஏற்பட்டது. திருமங்கையாழ்வாரால் 10 பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. மூலவர் திருநாமம் பெரும்புறக்கடல்னு திருநாமம். பெரும்புறக்கடலை அடலேத்தினை பெண்ணையானை எண்ணில் முனிவர் கருந்தரந்தவத்தை முத்தீந்திரல் கோவையை பத்தராவையே நித்திலத்துத்தினை அரும்பினை அரளி அடியேன் மனத்தாசையை அமுதம் பொதியும் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன்னு திருமங்கையாழ்வார் முதல் பாசனம். பெருமாள் திருநாமம் பெரும்புறக்கடல்னு திருநாமம். பெரும்புறக்கடல்னா பெரும்னா பெரிய, புறனா எல்லா இடமும், கடல் போல். திருமங்கையாழ்வார் வந்து பார்த்தோன்னா பெருமாள் கடல் போல எல்லா இடத்துலையும் காட்சி அளித்தார். அதனால பெருமாள் திருநாமம் பெரும்புறக்கடல். இங்க வந்து மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணான கோவில் இது. தேவர்கள்லாம் பார்க்கடலை கலைந்த பொழுது மகாலட்சுமி தோன்றி மகாவிஷ்ணுவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்டார். மகாலட்சுமி இந்த ஊர் புஷ்கரில தவம் இருந்து மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணின்றதுனால இங்கே மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணான கோவில் இது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனத்துக்கு வரும்பொழுது கலிவண்டாரம் பொழிய சொல் கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன்னு திருமங்கையாழ்வார் வந்து இவாளுக்கு வந்து ஒரு பாடல் வரி பாடியிருக்கா. கிரீடனை பார்த்தீங்கன்னா ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இருக்கும். பத்திரர்கள் வேண்டுறதை சீக்கிரம் வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக ரெடியாக உள்ளார், சித்தமாக உள்ளார். அதனால ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இருக்கும் கிரீடனுக்கு. அடுத்தபடியாக இந்த ஊரில் வந்து திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா முன்னாடி வந்து கோவில்லாம் பராமரிச்சுட்டு இருந்தார். இந்த கோவிலில் பில்லெல்லாம் பிடிங்கி போட்டு இடத்தெல்லாம் பெருக்கி முள்ளெல்லாம் இல்லாமல் சரி பண்ணி கோவிலை சுத்தமாக வைத்திருந்தார். இன்னொரு சமயத்தில் வந்து ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் கோவிலுக்கு பெருமாள் சேவிக்க வருவா. அவ வந்து எப்போதும் பெருமாள் வந்து டெய்லிக்கும் சேவிச்சுப்பா. அவள் ரெண்டு பேரும் வரும்பொழுது ரெண்டு நாய்களும் கொடுத்துன்னு வருவாள். ரெண்டு நாய்களும் வரும்போது ரெண்டு நாய்களும் வாசல்லையே இருக்கும். ராஜா மட்டும் போய் பெருமாள் சேவிச்சுட்டு வருவாள். வந்து பெருமாளை தரிசனம் பண்ணது ரெண்டு பேரும் அதே மாதிரி போயிட்டே இருந்தா அதேமாதிரி நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு ராஜாவோட நாய் வந்து இன்னொரு ராஜா நாய் செருப்பை போய் கடிச்சிருது. அதனால ரெண்டு நாய்களுக்கும் சண்டை வந்து ஒரு நாய் வந்து இறந்து போச்சு. அந்த ராஜா பெருமாள் சேவிச்சுட்டு வரும்போது இதை மாதிரி நடந்து போனால் ரொம்ப வருத்தப்பட்டு போனார் அந்த ராஜா. திருக்கணமங்காண்டான் வந்து ஒரு நாள் காலமானார். பெருமாள்கிட்ட போய் முத்தி அடைந்தார். எப்படி முத்தி அடைந்தார்னா சேவார்த்திலாம் நின்று பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாய் வந்து இறந்து போனது தெரியுமா? ராஜாவுக்கு விசுவாசமான இருந்த அந்த நாய் இறந்து போனதுனால திருக்கணமங்கை ஆண்டானும் இங்க இந்த ஊர்ல வந்து பெருமாளுக்காய் கைங்கரியம் பண்ணதுனால அந்த நாய் ரூபத்துல சேவார்த்தி நின்று இருக்கும் போதே அப்படியே நாய் ரூபத்துல போய் பெருமாள்கிட்ட சரணாகதி அடைந்ததுனால் இந்த ஊர்ல வந்து திருக்கணமங்கை ஆண்டானுக்கு திருவரசு இருக்கு. ரொம்ப விசேஷமானது அது. எல்லாரும் முன்னாடிலாம் யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து முக்காவாசி பேர் அந்த சேவார்த்தி வரவாலாம் திருக்கணமங்காண்டன் எங்க இருக்கு திருவரசுன்னு எல்லாம் கேட்டுன்னு தரிசனம் பண்றா. ரொம்ப விசேஷமானது அந்த கோயில். திருவிழாக்கள் ஆணி மாசம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்காக ஏகதின லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. வருஷா வருஷம் ஆணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு லட்சார்ச்சனை நடைபெறும். அது ரொம்ப விசேஷமானது. ஆவணி மாசம் பெருமாளுக்கு உரியடி உற்சவம் நடைபெறும். புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதை தொடர்ந்து அபிஷேகவல்லி தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் நடைபெறும். காலை அபிஷேகம், இரவு தாயார் பிரகார புறப்பாடு. தை மாசம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயாருக்கு வந்து புறப்பாடு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். மாசி மாசம் மகத்துக்கு கருட சேவை தீர்த்தவாரி நடைபெறும். ரொம்ப விசேஷமானது வந்து பங்குனி மாசம் பங்குனி உத்திரத்தனைக்கு அபிஷேகவல்லி தாயாருக்கும் பத்தவத்சல பெருமாளுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். ரொம்ப விசேஷம். யாராருக்கு மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும்

புறப்பாடு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். மாசி மாசம் மகத்துக்கு கருட சேவை தீர்த்தவாரி நடைபெறும். ரொம்ப விசேஷமானது வந்து பங்குனி மாசம் பங்குனி உத்திரத்தனைக்கு அபிஷேகவல்லி தாயாருக்கும் பத்தவச்சல பெருமாளுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். ரொம்ப விசேஷம். யாராருக்கு சி மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் தான் திருக்கல்யாணம் நடந்தது. அதனால இந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறத யாரும் வந்து சேவிக்கிறாளோ கல்யாணம் ஆகாதவெல்லாம் சீக்கிரம் நிறைவேறும். ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை மாதம் திருவோணத்தன்னைக்கு சம்வத்சராபிஷேகம் நடைபெறும். அது ரொம்ப விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து ஸ்ரீ பத்தவத்சல பெருமாள் அருளை பெறும்படி மிக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.

0: அல்லாஹ்வின் நாமங்களை உச்சரிப்பதே அனைத்து துன்பங்களுக்கும் சிறந்த மருந்தாகும். நாராயணா எனும் திருநாமத்தின் மகிமையை பாடிய திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த இவ்வாலயத்தின் விழாக்கள் பற்றி ஆலய அலுவலர் செந்தில்நாதன் கூறிய போது,
1: அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில் திருக்கண்ணமங்கை 108 திவ்ய தேசத்தில் 16வது திவ்ய தேசம். புரட்டாசி சனிக்கிழமை இந்த வருடத்தில் 5 சனிக்கிழமை நடைபெறுகிறது. இதில் 2 சனிக்கிழமை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ரோகிணி நட்சத்திர பரிகாரஸ்தலம் இது. இத்திருத்தலம் 108 திவ்ய தேசத்தில் 16வது திவ்ய தேசமாக திகழ்கிறது. 16 செல்வங்களும் பெருமாளை வந்து சேவித்தால் கிடைக்கும் என்பது ஐதீகம். பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். 16 அடி பெரும்புறக்கடல் என்ற திருநாமம். இத்திருக்கோயிலில் வருடதோறும் ஆடி மாதம் சுக்கலபட்ச ஏகாதசியில் ஸ்ரீ பெரிய பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் என்ற பெரிய திருமஞ்சனம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் பெருமாள் ஸ்ரீ கருட வாகனத்தில் வீதி உலா காட்சியளிப்பார். ஐப்பசி மாத பவித்ரோற்சவத்தில் ஸ்ரீ பெருமாள் உற்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இத்திருக்கோயில் நடைபெறும். புரட்டாசி மாத நவராத்திரியில் 9 நாட்கள் தாயாருக்கு விசேஷ அலங்காரமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். மேலும் சித்திரை பிரம்மோற்சவத்தில் 10 நாட்கள் பெருமாள் வீதி விழா காட்சியளிப்பார். சித்திரை மாதம் சித்திராபரணமி என்று ஸ்ரீ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி வீதி விழா காட்சியளிப்பார். பக்த கோடியில் அனைவரும் வந்திருந்து ஸ்ரீ பக்தவச்சல பெருமாளை சேவிச்சு நன்மைகள் அடையும் வரை வேண்டிக் கொள்கிறேன்.
0: பெருமானை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.
2: கமலாபுரம் மாலா, திருக்கடமங்க பெருமாளை பார்க்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. கொடுத்து வச்சிருக்கு, போன சனிக்கிழமை வந்து இன்னைக்கு வந்துட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் அருள் கொடுப்பா. எனக்கு பெருமாள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
3: என் பேர் அன்பழகன், சாத்திரை கடவுள் முச்சிராஜன். என்ன உங்களுக்கு குறைகள் இருக்கோ அதை அவர்கிட்ட சொல்லிட்டு 12 சுத்து சுத்தினாங்க. 12 வாரத்தில் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. எதா இருந்தாலும் எந்த இப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், பேர பிள்ளைங்க இல்லை, டிரான்ஸ்ஃபர் வாங்கணும், என்ன உங்களுக்கு குறைகளும் முச்சிராஜன் புடவை இருந்து சாத்தறிஞ்சு ஒரு ஐதீகம். கட்டம் கொட்ட புடவை 9 கஜத்தில் கருப்பு இல்லாமல் 9 கஜம். பத்திரங்கள் தான் நிறையா வருவாங்க.
4: என்னோட பேர் மலர்விழி, சென்னையிலேருந்து வரோம். இங்கே கும்பகோணத்துக்கு நாங்கள் எவ்ரி இயர் வருவோம். ஸோ நிறைய கோவில் இருக்கும், திரும்ப திரும்ப பார்த்தா கூட பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். என்னென்ன கோவில் முடியுமோ அதை பற்றி முதல்ல ஸ்தல வரலாறு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங் வந்து திருநறையூர் கற்கரடன் கோவில் வந்தோம். அப்புறம் திருச்சேரி சாரநாத பெருமாள் கோவில் வந்தோம். அதுக்கப்புறம் பக்தவச்சல பெருமாள் பார்க்கலான்ட்டு இங்கே திருக்கண்ணபுரம் வந்திருக்கோம். ஆனால் எத்தனை வட்டம் பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் பெருமாள். அதனால் இன்னைக்கு ஈவினிங்கும் பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு போகிறோம்.
5: என் பேர் கீதா, சென்னையிலேருந்து வந்திருக்கோம். மற்ற கோயில் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். திருக்கண்ணபுரம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். பெருமாளை சேவிக்க சேவிக்க பார்த்துட்டு எத்தனை தடவை தான் சேவிக்கலாம் போல இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் பார்க்கணுன்றதுக்காக எல்லா கோயிலையும் தரிசனம் பண்ணலாம்னு வந்திருக்கோம். திருப்பதி போனால் கூட இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமா, நல்ல தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியாது. இப்போ கோயில் மூடுற நேரத்தில் வந்தாலும் நல்லபடியே திறந்து எங்களுக்கு

0: சொல்லி காமிச்சாரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: பேர் வந்து ஹரி, நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செய்யார் அங்கேருந்து வந்திருக்கேன். போய் பார்க்கணுன்றதுக்காக கொஞ்சம் முச்சடி வச்சு ஒரு தேசத்தினேன். ரோஹி நட்சத்திரத்துக்கு இது பரிகாரஸ்தலம் கேள்விப்பட்டிருக்கேன். பெருமாள் திருமணம் நடந்த இடம், இங்கே திருமணம் நடத்துக்கிறதுக்கு தேவர்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு தேனியாக வந்து தேனிக்கல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்போ இருக்குன்றத பார்க்கணுன்றதுக்காக வந்தேன்.
2: வணக்கம், பேர் சுரேஷ் பாபு, கடவுள்லேருந்து வரேன். என்னோடய ஃபேமிலி இது, அம்மா, ஒய்ஃப் அண்ட் சன்னு. சன்னுக்கு ஜாப் வந்து இந்த பெருமாளுக்கு வந்து பார்த்தா வேண்டிக்கிட்டா நான் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குலதெய்வம் கோயில் இங்கே நச்சினாங்குடி, அடுத்து அங்கே பிடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு போனான்னு. பெருமாள் நகரம் எங்களுக்கு ரொம்ப நல்லா நிறைய நேரத்தில் நடந்திருக்கு. நான் கடவுள் இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். திருவந்திபுரம்னு ஒரு பெரிய கோயில் இருக்கு, திருப்பதி பெருமாவோட அண்ணன் சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: அபிராமி கடலூர்ல ஒண்ணுங்க, ஜெகத்குரு அவர் தான், பரபிரம்மா அவர் தான், எதுவும் சொல்றதில்லை, அவர் தான் எனக்கு எல்லாமே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமாளின் திருவிழா.
1: நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது
2: திருவாரூர் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கோவில்.
0: நேற்று இதுவரை கேட்டது திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம். 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
0: இனிய மாலை பொழுதில் உற்சாகமாய் நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:30. பண்பலையில் இனி உலா வருவது வசந்தன் கோவின் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் TL மகராஜன் பாடியது.

0: அண்ணா இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
1: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
0: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பான விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி மற்றும் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: VPN கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வி. வசந்தா பாடியது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
1: கோபால் பல்பொடி. நேர்களை நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விளங்கும் வசந்த் அளிர் உலாபரம்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும்போது கேட்கலாம்.
7: உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: வரும் இந்த பாடல் எஸ் சையதாலி பாடியது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.

0: நேர்களை நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. மேலும் நேர்களை வாழ்த்துவோர் நமது பரம்பலையில் இன்றைய நிகழ்ச்சியான வழங்கும் வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: அவளுக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: விவசாயிகளை நெல் நடவு வயலில் தோன்று புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியா.
0: நேர்களை நாளை பிற்பகல் 2:30 முதல் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: விளக்கேற்றும் விளை நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் எம் வை நசருதீன் பி எஸ் சசிரேகா இணைந்து பாடியது.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

0: பண்பலையில் நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது உள்ளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: பன்வழியில் இனி வருவது பன்னிசை

0: Punjab rally in Jalandhar today. Mr. Shah said the BJP would contest the upcoming assembly elections in Punjab on the issue of making the state free from the menace of drugs. Home Minister Amit Shah today said five Pakistani nationals have been arrested from an Iranian boat during a joint operation conducted by Gujarat Anti-Terrorism Squad, Indian Coast Guard and Central Intelligence Agencies. During the operation, 526 kilograms of methamphetamine and heroin were seized from the boat, which was within India's exclusive economic zone. In a social media post, Mr. Shah highlighted that the Modi government is determined to shield its youth from the scourge of drugs. The minister emphasized that upholding a stellar example of coordination and cooperation among agencies, the 16-day-long operation also seized an Iranian boat. In men's cricket, West Indies have set a target of 406 runs for hosts India in the second ODI of the three-match series in Guwahati. West Indies scored 405 runs, losing 7 wickets in the stipulated 50 overs. Earlier, India won the toss and opted to field. India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. The country completed a hat-trick of gold medals in compound archery, with the women's team, mixed team and men's team all finishing on top. India also struck gold in shooting, with the mixed trap team securing the top spot. Indian boxers added 3 bronze medals to the tally, with Priya Ghangas, Narendra Berwal and Kapil Pokharia finishing on the podium. And with that, we end this news bulletin.
1: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான பிஎம் தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் யுபிஎஸ்சி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். சுற்றுலாத்துறை பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்புகளுக்கான முக்கிய ஆதாரமாகவும் மேம்பட்டு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டத்தை அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாநிலங்களுக்கு இடையிலான மின் விநியோக கட்டமைப்பில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான பிஎம் தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான 135 கிகாவாட் மின்சாரத்தை மாநிலங்களுக்கு இடையிலான மின் விநியோக கட்டமைப்பு மூலம் விநியோகிக்க இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கு ஏதுவாக அதிக திறன் வாய்ந்த பேட்டரி வசதிகள் உரிய இடங்களில் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார். 2027-28 ஆண்டு சந்தை பருவத்தில் அனைத்து ராபி பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு முடிவு செய்துள்ளது. கடுகு உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள், கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் மற்றும் மசூர் பருப்பு உள்ளிட்ட பயறு வகைகளுக்கான இந்த கொள்முதல் விலை உயர்வு உற்பத்தி செலவை விட குறைந்தபட்சம் 1.5 மடங்காக ஆதரவு விலை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நடப்பாண்டு காரிஃப் பருவத்தின் போது உத்தரப்பிரதேஷ், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் விளையும் முக்கிய பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் மொத்தம் 5,548 கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யும் உத்தேசத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். சந்தை விலை குறைவதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியில் நாடு சுயசார்பை எட்டவும் இம்முடிவு உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம்

0: சமுதாயம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான முத்ரா திட்டத்தினால் நாட்டின் சிறு தொழில் முனைவோருக்கு கிடைத்துள்ள பலன்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: போதிய நிதி வசதி இல்லாத சிறு தொழில் முனைவோருக்கு நிதி ஆதரவு வழங்குவதன் மூலம் இத்தகைய தொழில் முனைவோரின் உள்ளாற்றலை முழுமையாக வெளிக்கொணரும் நோக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்ட முத்ரா திட்டம் நீண்ட காலமாக முறையான நிதி கட்டமைப்பிற்கு வெளியில் இருந்த சிறு தொழில் முனைவோரை முறையான நிதி கட்டமைப்பிற்கு கொண்டுவருவதில் பெருமளவில் வெற்றி பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் முனைவோரின் மூலதன தேவைகள் மற்றும் நடப்பு தேவைகளுக்கு உத்தரவாதம் கோராமல் வங்கிக் கடன் வழங்கப்படுவதால் இத்துறையினர் மிகுந்த பயன்பெற்று வருகிறது. முத்ரா திட்ட கடன்களில் 68% பெண்களுக்கும் 51% SC ST மற்றும் OBC பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 2015 ஆண்டிற்கும் 2018 ஆண்டிற்கும் இடையிலான காலகட்டத்தில் முத்ரா திட்டத்தினால் மொத்தம் 1.12 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத்துறை அமைச்சகத்தின் ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. முத்ரா திட்டத்தின் லட்சியங்களை மேலும் விஸ்தரிக்கும் வகையில் முத்ரா திட்ட கடன்கள் மீதான 10 லட்சம் ரூபாய் உச்சவரம்பு 2024 முதல் 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதால் வெற்றிகரமான சிறு தொழில் முனைவோர் கூடுதல் கடன் பெற வாய்ப்பு கிடைத்துள்ளது. வேலை தேடுபவர்களை மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக மேம்படுத்துவதில் பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 100th விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் 1 தொடங்கிய ஓராண்டு கால 100th விழா கொண்டாட்டங்கள் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை நடைபெறும் விழாவுடன் முடிவுக்கு வருகின்றன. விழாவின் போது UPSC 100th விழா நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் வெளியிடுவார். அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் கொள்கைகளுக்கு வடிவம் கொடுத்த 100 முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகள் எனும் தலைப்பிலான நூல் ஒன்றையும் அவர் வெளியிடுகிறார். UPSC 100th விழா நிறைவு விழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பயணம், ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குடன் சம்பந்தப்பட்ட துறையாக மட்டுமே இருந்த சுற்றுலாத்துறை தற்போது பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்புகளுக்கான முக்கிய ஆதாரமாகவும் மேம்பட்டு உள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அசோசாம் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய சுற்றுலா மாநாட்டில் அவர் பேசுகையில், இந்தியாவில் உள்நாட்டு சுற்றுலா கடந்த ஆண்டு 12.5% வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும், 2,53,00,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவிற்கு வந்து சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சரின் உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
3: உலக அளவில் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் நாடாக இந்தியாவை மேம்படுத்த சுற்றுலா தலங்களை சரியாக நிர்வகிப்பதும் சுற்றுலா அனுபவத்தின் தரத்தை உயர்த்துவதும் அவசியம் என்று அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள், வழிகாட்டிகள், விருந்தோம்பல் ஊழியர்கள் உட்பட சுற்றுலா துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டில் 50 புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் குறைவாகவே அறியப்பட்ட சுற்றுலா தலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவரவும், சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவங்களை வழங்கவும் அதிக முதலீடுகள் தேவைப்படுவதால் சுற்றுலா துறையில் தனியார் பங்கேற்பு மிக அவசியம் என்று அமைச்சர் கூறினார். மத்திய மாநில அரசுகளும் தனியார் துறையினரும் ஒத்துழைப்பான முறையில் தொடர்ந்து செயல்பட்டால்தான் இந்தியாவின் சுற்றுலா உள்ளாற்றலை முழுமையாக வெளிக்கொணர இயலும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் அனைத்து தரப்பினரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் கூறியுள்ளார். தமது பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை இன்று தாமாகவே முன்வந்து அகற்றிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பருவமழை காலத்தில் பேனர்கள் காற்றில் சரிந்து மக்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேனர் கலாச்சாரத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்றும், பேனர் வைப்பதற்கு பதிலாக ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கலாம் என்றும் அவர் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. சுமார் 250 தூய்மை பணியாளர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று பயன் அடைந்தனர். ஏனாம் பகுதிக்கு உட்பட்ட கனகலாப்பெட் பகுதியில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் சிங் மீனா தலைமையில் இன்று நடைபெற்ற சேவா சங்கல்ப் முகாமில் பல்வேறு

0: அரசு துறையினர் கலந்து கொண்டு துறை சார்ந்த பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். அரசு திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம், ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டம், பிஞ்சூர் உள்ளிட்ட இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் காம்பவுண்ட் வில்வித்தை அணிகள் பிரிவில் கௌஷல் தலால், சாகில் ஜாதவ், கணேஷ் மணிரத்னம், திருமுரு ஆகியோர் அடங்கிய இந்திய மூவர் அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. முன்னதாக சிகித்தா தனிபர்த்தி, பிரித்திகா பிரதீப் உள்ளிட்டோர் அடங்கிய இந்திய மகளிர் அணியும், சிகித்தா தனிபர்த்தி, சாகில் ஜாதவ் ஆகியோர் அடங்கிய கலப்பு அணியும் தலா ஒரு தங்கப்பதக்கம் வென்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 60 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீராங்கனை பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இன்று குவஹாத்தியில் நடைபெறும் 2வது ஒருநாள் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணியால் முதலில் ஆடப்பணிக்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதுப்பிக்க வள எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான PM தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். சுற்றுலாத்துறை பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலைவாய்ப்புகளுக்கான முக்கிய ஆதாரமாகவும் மேம்பட்டு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டத்தை அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் மாலை 6:20 நேரில் இப்போது கேட்கலாம். நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இன்சொல்லும் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கர்மா, கர்மா என்னும் சொல்லை இப்போது பெரும்பான்மையானவர்கள் உச்சரித்துக் கொண்டிருப்பதை கேட்கிறோம். கால ஓட்டத்தில் இன்று பெரும்பான்மையினர் கர்மாவை பற்றிய புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள். பொதுவாக கர்மா என்பது நாம் செய்த நல்வினை மற்றும் தீவினை பலன்களே. இவற்றின் பலன்கள் உரிய நேரத்தில் மனிதர்களை தாமாகவே வந்து சேரும். அதை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொட்டுவதும் கர்மாதான். அது நல்வினையால் கிடைத்த பலன். உப்பு தீந்தவன் தண்ணி குடிச்சாகணும் என்பதும் ஒருவர் செய்த தீவினை. இதனோடு தொடர்புடைய சொல்தான் ஊழ்வினை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிறது சிலப்பதிகாரம். கர்மா எப்படி வேலை செய்கிறது என்பதை ஒரு சம்பவத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு காரில் ஒரு குடும்பத்தினர் ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தனர். அந்த குடும்பத் தலைவர் நல்ல புண்ணியவான், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார், முடிந்த வரையில் நல்லது மட்டும்தான் செய்வார்.

வாழும் வரைக்கும் மற்றவர்களுக்கு பயன்படுகிற மாதிரி வாழணும் என்ற கொள்கையோடு வாழ்பவர். இவர் தன் குடும்பத்தினரோடு தன் ஆன்மீக பயணத்தை முடித்துக்கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். நெடுந்தொலைவு பயணத்தால் சோர்வடைந்த அனைவரும் சோர்வை நீக்கிக் கொள்ள அதிகாலை வேளையில் காரை நிறுத்திவிட்டு தேநீர் அருந்த இறங்கினர். ஆனால் ஓட்டுநர் மட்டும், "எனக்கு தேநீர் வேண்டாம் யா, நீங்கள் தேநீர் குடித்து விட்டு வாங்க" என்றார். ஆனால் அந்த பெரியவர் அவரை விடுவதாக இல்லை. "அட வாப்பா" என்றபடி ஓட்டுநரை வற்புறுத்தி தேநீர் அருந்த அழைத்துச் சென்றார். அனைவரும் தேநீர் அருந்திக் கொண்டிருக்க அப்போது கார் நிற்பதை கவனிக்காமல் விரைந்து வந்த டேங்கர் லாரி நின்று கொண்டிருந்த காரின் மீது மோத கார் அப்பளமாய் நொறுங்கி போனது. இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தேநீர் கடைக்காரரும் இதை பார்த்த மற்றவர்களும், "நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. உங்க புண்ணியம்தான் தலைக்கு வந்தது, தலைப்பாகையோடு போயிடுச்சு. நல்ல நேரத்துல ஊர் போய் சேருங்க" என்றார் ஒரு பெரியவர். இதைத்தான் நம் வள்ளுவர் அறத்தினூங்கு

0: இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தேநீர் கடைக்காரரும் இதை பார்த்த மற்றவர்களும், நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, உங்க புண்ணியம்தான் தலைக்கு வந்தது, தலைப்பாகையோடு போயிடுச்சு, நல்ல நேரத்துல ஊர் போய் சேருங்க என்றார் ஒரு பெரியவர். இதைத்தான் நம் வள்ளுவர், அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்கிறார். ஒருவருக்கு அவர் செய்த புண்ணியம் தருவதை விட மேலான நன்மைகள் தருவது வேறு எதுவும் இல்லை. அந்த அறச்செயல் செய்யாமல் விடுவதை விட மேலான கேடும் எதுவும் இல்லை என்கிறார். எனவே இதிலிருந்து நாம் உணர வேண்டியது, புண்ணியம் தரும் செயல்களையே எப்போதும் செய்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு வரவிருக்கும் துன்பங்களில் இருந்தும் நாம் விடுபடுவோம் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்பாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:25.
6: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வீ டூத் பேஸ்ட்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
11: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
12: நீ அப்பவே சொன்ன செல்வண்ணே, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
11: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
13: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
14: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: இனி வருவது லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, கோபால் பல்புடி, மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம் நிகழ்ச்சியில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள். இசை துறிகை உலாவரும் மாலை 6:45. இன்றிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை MR ராஜகோபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம் உழவரும். 8:30 முதல் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி தொடரும். 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் ஜென்சி அவர்கள் பாடிய பாடல்கள் உழவரும். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது கேட்கலாம் வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் இரவும் மலரும் உலாவரும். 10:30 முதல் பண்பலை வழங்கும் இரவும் மலரும் தொடரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 காங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 துயிலும் முன். இனி நமது பண்பலையில் நாளை உலாவர உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்போம். நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:30 உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் கேட்கலாம் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் E.வின்சென்ட் அவர்கள். காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர்

எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் என வழங்கும் இன்சொல் அமது கேட்கலாம் வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கார் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் கேட்கலாம் பங்கேற்கும் தளிர் ஆர் சாய் மீனா அவர்கள். இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும் கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும் மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதுதொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 8 கொலைச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கை

0: குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. புதிய சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய சூழல் காரணமாக புதிய சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அதிக விலையில் தற்காலிகமாக 10 கிலோ எடை கொண்ட 2 சிலிண்டர்களை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: நாமக்கல் புத்தக திருவிழாவில் குழந்தைகள் தொடர்பான புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதற்கான ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 18 தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
3: நம்ம ஊர் புத்தக திருவிழா என்கிற இந்த கான்செப்ட்ல வந்து குழந்தைகளை தான் மையப்படுத்தணும். அந்த வகையில தான் நாங்க வந்து இந்த அக்டோபர் 1-18 வரை மாநகராட்சி திருமண மண்டபத்துல நடத்துறது. தினமும் காலையில 10 மணிக்கு புத்தக கண்காட்சி தொடங்கி இரவு 9 மணி வரை இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு வந்து இங்க புத்தகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பதிப்பகங்களுடைய புத்தகங்களும் இங்க கிடைக்கிறதுக்கு பல செல்லர்கள் அழைச்சி வந்திருக்கோம். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ஆப்பர் காலேஜ்ல இருந்து, பென்குயின்ல இருந்து, ஆக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா புத்தகங்களும் இந்த இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருந்தாலும் அவருக்கான புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க, எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவங்களுக்கான புத்தகங்களும் இங்கே கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 1 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூரில் கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு ஆட்சியர் திரு பிரதாப் கோணம் சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87

0: கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:40. 20 நொடி.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: நேரில் இப்போது கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: தொடர்புக்கு 8925936936.
7: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
8: இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா HPV வேக்சினேஷன் இன் அடலசன்ஸ் அண்ட் சர்விக்கல் கேன்சர். சர்விக்கல் கேன்சருக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த HPVங்கிற ஒரு வைரஸ் கிருமி தொற்று. ஓன்லி கேன்சர் ஈஸியாக ப்ரிவெண்டபிள் அப்படிங்கிறது வந்து சர்விக்கல் கேன்சர். ஸோ ஈஸியாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா வேக்சின் போட்டு ப்ரிவெண்ட் பண்ண முடியும். யார் யாருக்கு வேக்சின் எடுத்துக்கலாம் அப்படின்னா அடலசன், ஈவன் கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது, பாய்ஸாக இருந்தாலும் இப்போ வேறு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேர்ள்ஸோ பாய்ஸோ 19-14 இயர்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பிஃபோர் எக்ஸ்போஷர், இந்த HPV எக்ஸ்போஷருக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து வேக்சின் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேருக்கு சுத்தமாக தெரியறதே கிடையாது. இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கூட அதை வந்து ஃப்ரீயாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர்த்த வந்து எஜுகேட் பண்ணணும். ஸோ 14 இயர்ஸ்க்கு மேலே கொடுக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. 14 இயர்ஸ்க்கு மேலே கொடுக்கலாம். ஏஜ் ஆக ஆக நம்ம வந்து அதனோட எஃபிகேசி வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஓகே நம்ம வேக்சின் எடுத்துட்டோம் கண்டிப்பாக நம்மளுக்கு கேன்சர் வராது அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. யூஸ்வலி வந்து வேக்சின் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து 100% வந்து கவரேஜ் வந்து கொடுக்கவே கொடுக்காது, ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்க ப்ரிவென்ஷனுக்கு சொன்னீங்க நான் எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது அடுத்து வர்றது தான் ஸ்கிரீனிங். ஸ்கிரீனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ அடலசன் ஏஜ் குரூப்லேருந்து தாண்டிட்டோம், நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அப் டு 65 இயர்ஸ் வரைக்குமே every 3-5 இயர்ஸ் அது வந்து நம்மளோட டெஸ்ட்டை பொறுத்து, நம்ம என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் எடுக்கிறோங்கிறத பொறுத்து ஸ்க்ரீனிங் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து கர்ப்பப்பை வாயிலிருந்து ஜஸ்ட் அந்த செல்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு HPV கிருமி தொற்று இருக்கா இல்லையான்னு வந்து கண்டுபிடிப்போம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் ஆல்ரெடி HIV இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வேக்சின் எடுத்துக்கலாமா? தாராளமாக

0: எடுத்துக்கலாம். அந்த ஹெச்பிவி சப்டைப்பை தாண்டி நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொஞ்சமாவது கிடைக்கும். ஸோ அதையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். இப்போ நம்ம ப்ரிவென்ஷனுக்கு சொல்லியாச்சு, ஸ்க்ரீனிங் பண்ணோன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஏஜ் குரூப் இருக்கவங்க வந்து சர்விக்கல் கேன்சர்னா என்னன்னே தெரியாமல் சில சிம்டம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப வந்து கேஷுவலாக விட்டுருவாங்க. ஸோ அப்படி சில சிம்டம்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்னா, இர்ரெகுலராக ப்ளீடிங் வர்றது, இல்லைனா வந்து மெனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் ப்ளீடிங் வர்றது, போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருந்துச்சுன்னா சர்விக்கல் கேன்சராக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கணும்னு கிடையாது. அது என்ன காரணங்கிறது போய் உங்கள் டாக்டர் கிட்ட போய் கம்ப்ளீட்டாக எவல்வேட் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட பயோப்சி எடுத்து அதுக்கான டயக்னோசிஸை கரெக்ட் டைமில் எடுத்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் ஹெச்பிவி தடுப்பூசியை பற்றி ஒரு அடலசன்ட் வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போது ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க இருந்தாலுமே 9 to 14 இயர்ஸ் இருந்தாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அவங்களால வேக்சினை அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கிறத என்கரேஜ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
2: நேர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
3: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நேரம் மாலை 6:46 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: பண்பலையில் இனி உலா வருவது இசை தூரிகை நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
0: இன்றைய இசை தூரிகை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் சுந்தரபாண்டியன் படத்திற்காக சைந்தவி பாடியது.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
3: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
3: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
8: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழி குடிகாடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் உலாவரும். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
3: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
7: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
6: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான வழியில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: இனிவரும்
6: பாடல் அவள் பெயர் தமிழரசி படத்திற்காக ரஞ்சித் நித்யா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்தோர். இன்றைய நிகழ்ச்சி வழங்கும் வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
3: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
2: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
4: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
2: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: நேர்களை, நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியாரன் கோஜுவல்லஸ் வழங்கும் பாட்டுக்கண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி விழா வரும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியாரன் கோஜுவல்லஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இசைத்துறை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வெற்றிவேல் படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: வரும் இந்த பாடல் மாவீரன் கெட்டோ படத்திலிருந்து.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை தூரிகை. நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் பண்பலையில் திரைப்பட பாடல்கள் உலவரும். இரவு 8 மணி தொடங்கி காற்றில் வரும் கானமாய். இன்னும் சில நூல்களில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 186,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 500 ஜிகாவாட்டை எட்ட வேண்டும் என்ற இலக்கிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தில்லியில் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன போக்குவரத்து கண்காணிப்பு நிர்வாக திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆம்புலன்ஸ் சேவை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நடைபெறுவதற்கும் இது உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதுகுறித்த விவரங்களையும் எடுத்துரைத்தார். இதற்கிடையே விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதை மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதை இது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்காததையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் போதையில்லா மாநிலமாக உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஜலந்தரில் இது தொடர்பான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். யுபிஐ பணப்பரிமாற்றம் இல்லாத நாள் கடைபிடிக்கும் முடிவினை கைவிடுவதாக நுகர்பொருள் உற்பத்தி சம்மேளனமும் கைபேசி விற்பனை சங்கமும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர்

0: இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்த சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுநாள் யுபிஐ பணப்பரிவர்த்தனை இல்லாத நாளாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இவ்விரு கூட்டமைப்புகளும் கைவிட்டுள்ளன. சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுயசார்பு இந்தியா இயக்கம்.
1: நரேந்திர மோடி அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்தை கடந்த 2020 ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதி செய்தது. வேளாண் கட்டமைப்பு நிதியம், உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் போன்ற முன்னெடுப்புகளும் இதற்கு உதவின. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்ளது என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறினார். இந்த இயக்கம் காரணமாக பாதுகாப்பு துறை உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் தேஸ்மூர். பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது அதன் வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்து வருகிறது.
0: தேர்தல் ஆணையத்தின் முழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின் செயலாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் மில்வாயூக்கிவில் அந்நாட்டு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பெட்ரோலிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மசோதா குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பெட்ரோலியத்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலராக திரு நரேந்திர பூஷன் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிர் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மகளிர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இத்தாலி இடையேயான சுற்றுலாத்துறை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவின் தாபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 9.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது.

ஆதியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. அமீர் ஜாங்கு அதிரடியாக ஆடி 77 பந்துகளில் 114 ரன் குவித்தார். ஷாய் ஹோப் 94 பந்துகளில் 104 ரன்னும் ஜான் கேம்பல் 68 பந்துகளில் 101 ரன்னும் எடுத்தனர். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் குர்னூர் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில்

0: கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 176 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டுவருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25 நிமிடம் 10 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. எப்படி சொல்றேன்? பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: நேயர்கள் இப்போது கேட்கலாம் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: ஏசுபா. அட சுபா, ஒன்னதான்.
9: என்னக்கா?
8: கேக்குறத பாரு, அப்படியே அழுத்துக்கிட்டு கொஞ்சம் அன்பா தான் கேட்டா என்ன?
9: அட அக்கா, என்னக்கா? இது போதுமா?
8: போதும் போதும். ஒன்னும் இல்ல சுபா, கமலா வீட்டு வயல்ல ஏதோ பூச்சி தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு பேதியா பேதியான்னு ஒரு கவரை கொடுத்துட்டு போனாராம் ஒரு விவசாய அலுவலர். அதுக்கு ஒரு விவரமும் தெரியல. இங்க குடுன்னு சொல்லி நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். அதான் உங்ககிட்ட கேக்குறேன், இது என்னம்மா இது?
9: பேதியா பேதியாவா? எங்க காட்டுங்க. ஐயோ அக்கா, இது பெவேரியா பேசியானாக்கா?
8: என்னமோ ஒண்ணு, அது என்னத்துக்கு அதை சொல்லு.
9: இது ஒரு உயிர் பூச்சிக்கொல்லி.
8: அப்படியா? சரி, அதை பத்தின விவரம் என்ன, அது என்ன மாதிரி இதுக்கு பயன்படுத்தணும் அது கொஞ்சம் சொல்லுமா?
9: இத மக்காச்சோளத்துல படைப்புழு வரும்ல, அதான்க்கா போன தடவை ரவி எண்ணெய் வயல் ஃபுல்லா இருந்துச்சே.
8: ஆமா ஆமா,
9: அதை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த நெல்லுல இலை சுருட்டு புழு புகையெல்லாம் வருமே, அதுக்கும் பயன்படுத்தலாம்.
8: அப்படி சொல்லு, அதுதான நமக்கு முக்கியம்.
9: அப்புறம் நிலக்கடலையில சுருள் புழு வரும்ல, அதுக்கு. மாமரத்துல வர கூன் வண்டுக்கு, முந்திரியில வர தண்டு துளைப்பானுக்கு. ஏன், மாவு பூச்சி, அஸ்வினி, இலைப்பேனு, வெள்ளையி, இந்த மாதிரி சின்ன பூச்சிங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இத பயன்படுத்தலாம்க்கா.
8: நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரில தெரியுது சுபா.
9: அப்படிதானு வச்சுக்கோங்களேன்.
8: சரி, எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டேன், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லணும்ல.
9: சொல்லுவோம்ல, அவசரப்பட்டா எப்படி?
8: சரி சரி, சொல்லு சொல்லு.
9: இப்ப நான் சொன்னேன்ல, இது என்னென்னலாம் கட்டுப்படுத்தும்னு.
8: ஆமா.
9: இத வச்சு இன்னொன்னு செய்யலாம்.
8: என்ன செய்யலாம்?
9: விதை நேர்த்தியும் செய்யலாம்க்கா. இந்த பிவேரிய கலவைய 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவுல விதை கூட கலந்து விதைய விதைக்கணும். இப்படி செஞ்சா
8: நீ முன்னாடி சொன்னீங்க, இந்த பூச்செல்லாம் வராம கட்டுப்படுத்திடும், சரியா?
9: அட அட அட, கற்பூரம் மாதிரி புடிச்சுக்கிட்டீங்க.
8: நீ பெருமை பேசினது போதும், தொடர்ந்து சொல்லு.
9: இத வயல்ல

0: எருக்கூட கலந்து பயன்படுத்தலாம். எப்படின்னா, விதைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஏக்கருக்கு 2 கிலோ பெவேரியா பேசியானாவ 50 கிலோ மக்கிய எருவோட கலந்து இதை தூவணும்.
1: தூவுன
0: என்னக்கா? இப்பதானே கற்பூரம்னு சொன்ன.
1: ஓஹோ, அது அதெல்லாம் கட்டுப்படுத்திடும். சரி சரி சரி,
0: புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. தெளிப்பா கூட பயன்படுத்தலாம்க்கா இதை.
1: தெளிப்பாவுமா?
0: 400 கிராம் பெவேரியா பேசியானாவ 200 லிட்டர் தண்ணியில கலந்து 1 ஏக்கருக்கே தெளிக்கலானா பாத்துக்கோங்களேன்.
1: நல்ல மதிப்பு உள்ளதுதான் போல இருக்கு இது.
0: ஆனா ரேவதி அக்கா, இதுல முக்கியமான ஒண்ணு கவனிக்கணும்.
1: அது என்ன சுபா? அது முதல்ல சொல்லு.
0: இந்த பெவேரியா பேசியானாவ ரசாயன உரத்தோடையோ இல்ல ரசாயன பூச்சிக்கொல்லியோட மட்டும் கலந்துடவே கூடாது.
1: ஏன்? இது கூட தெரியாதா சுபா? அதான் நீ முன்னடியே சொல்லிட்டியே, இது உயிர் பூச்சிக்கொல்லின்னு.
0: நீங்க கற்பூரமே தான்க்கா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேற்று இதுவரை காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, 7:31.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசெட்,
6: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
0: காரைக்கால் ONGC காவிரி அசெட்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
8: அது என்ன உயரமா இருக்குது?
9: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
8: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
9: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
8: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
9: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
8: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
10: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
9: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
10: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
11: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
12: சுபாக்கா, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க?
0: பூங்குடி, இது அப்படி திண்ணையில உட்காரு, இந்த கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுற. பூங்குடி,
12: நீங்க முதல்ல இங்க உட்காருங்க. இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில வாழை சாகுபடி பத்தி காரைக்கால் புதுத்துறையில இருந்து MR ராஜகோபாலன் அப்படின்றவங்க பேச இருக்காங்க.

0: அவசியமா கேக்கணும்னு என்கிட்ட காலையில சொன்னீங்க, இப்ப கடைக்கு போறேன்னு சொல்றீங்க.
1: இல்லன்னு சொல்லலை எப்பங்கடி, அதான் இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல.
0: எனது 5 நிமிஷம் இருக்கா? மணி எப்போவோ 7:30 ஆயிடுச்சுக்கா. நீங்க உட்காருங்க.
1: அப்படியா? சரி, அப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டே கடைக்கு போறேன் பூங்கடி.
0: அப்படி வாங்க வழிக்கு.
1: வழிக்கு இல்ல, வாழைக்கு. வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில ஒரு விவசாயியை சந்திக்க இருக்கிறோம். அவங்க விவசாயம் மட்டும்தான் பண்றாங்களா, என்ன பண்றாங்க, என்ன விதமான விவசாயம் பண்றாங்க, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், எங்கிருந்து வரீங்க?
2: நான் காரைக்கால் மாவட்டம் புதுத்திரைன்ற ஒரு கிராமத்துல வரேன். அங்க எனக்கு வாழை சாகுபடி செய்து வரேன். வாழையை வந்து நுணுக்கத்தோட எப்படி செய்யறது, அதான் முக்கியம். அதாவது ஆங்கிலத்துல ஒரு முக்கியமான வார்த்தை டெக்னிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா வந்து ரெண்டு விஷயம், நான் வந்து ஆசிரியராகவும் பணியாற்றிக்கிட்டு இதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால இதனால திறம்பட செய்ய முடியுது. அந்த டெக்னிக்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறதுக்கான காரணமும் அதுதான்.
1: எவ்வளவு பரப்பளவுல செய்யறீங்க?
2: 1/2 ஏக்கர் அளவு.
1: என்ன வாழை?
2: நம்ம பகுதியில் வந்து ஜாக்கி முந்தன் அப்படின்ற அழைக்கக்கூடிய வாழை வந்து நல்ல ரகமாகவும் இருக்கு. ரெண்டு விஷயம் அதில், அந்த ஜாக்கி முந்தனில் வந்து நம்ம மண்ணுக்கு, அதாவது என்ன சொல்ல போனால் எங்கள் அரசலாத்து பகுதியினுடைய அந்த வண்டல் மண்ணுக்கு அந்த வாழை கொஞ்சம் ஏற்றதாக இருக்குது. அது இல்லாமல் முந்தன், பச்சை நாடன் போன்ற நகங்களும் இருக்குது. ஆனால் அது குறிப்பிட்டு செல்லும்படி அளவில் தான் இருக்குது. இதுதான் அதிகமான ஒரு திட்டத்தோடு செய்ய முடியுது மேடம்.
1: சரிங்க சார். நீங்கள் ஆசிரியராக இப்பயும் பணியாற்றிட்டு இருக்கீங்க.
2: ஆமாம்.
1: எப்படி விவசாயத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? எப்பயிலேருந்து விவசாயம் பண்ணுறீங்க?
2: நல்ல ஒரு, ஏன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் அந்த பகுதியில் தான் வாழ்ந்துட்டு வரோம். அன்னையிலேருந்து எங்கள் குடும்பம் ஒரு விவசாயத்தை மையமாக வைத்திருக்கிற குடும்பம் தான். விவசாயத்துலேருந்து தான் எங்கள் தாத்தா காலத்தில் 6 மாத காலம் விவசாயம். அப்போ வந்து எங்கள் பகுதியில் இந்த வண்டல் மண் அதிகமாக இருந்ததுனால காளாய் போடுன்ற பழக்கம் உண்டு. அந்த காளாகவையும் நம்ம பண்ணியிருந்தது தான், அந்த தொழிலும் இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக எங்கள் பகுதியில் அதை தொடர்ந்து மரங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நாங்கள் செஞ்சது வந்து இந்த வாழை. ஏன்னா நம்ம தமிழர் பண்பாட்டில் வாழை மரங்கிறது ஒரு முக்கியமான பொருளாக போகுது. ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி தான், நல்ல காரியங்களை கொடுக்க வேண்டிய ஒரு பொருளாக இந்த வாழை இருந்து வருது.
1: மரங்கள் வளர்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் வளர்க்குறீங்க?
2: மரங்கள் வந்து எங்கள் பகுதியில் பார்த்தோம்னா இந்த பூவரசு கொஞ்சம் நல்லா கிளம்புது. அதுக்கடுத்தது நம்ம வேளாண் துறை மூலமா தேக்கு கன்றுகள், அதை வாங்கி வச்சிருக்கேன்.
1: எத்தனை வருட கன்றுகளாக இருக்குங்க?
2: கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் பணிக்கு வந்தது 1993, ஆனால் நான் செடிகள்லாம் நட ஆரம்பித்தது 95. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 36 வருட கன்றுகளாக அது இருக்கு மேடம்.
1: எப்படி ஒரு பணியிலே இருந்துகிட்டு ஆசிரியர் தொழில் அப்படின்னா தினம் தினம் ஒரு அப்டேட் நம்ம
2: கண்டிப்பா,
1: அந்த நேரத்துக்கு மத்தியில எப்படி நீங்க விவசாயம் சம்பந்தமா மரம் ஒரு கவனிப்பு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, பராமரிக்கணும், எப்படி நீங்க?
2: இல்ல இல்ல, உங்களுடைய கேள்வி நல்ல முக்கியமான கேள்விதான். காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் 93ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். 93ல நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியரா என்னுடைய பணியை தொடங்கி இன்று நான் மேல்நிலைப்பள்ளியில ஆசிரியராக இருந்தாலும், அந்த சாகுபடிங்கிற ஒரு இது வரும்பொழுது அதுக்கான சில நேரங்களை தான் ஒதுக்க முடியுது. எனக்கு நல்லா தெரியுது, அதிகமான விஷயம் என்னுடைய பாடத்திட்டங்களையும் இதுலேயும் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் 10% ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் நல்லாசிரியர் விருது வாங்கி இதே வானொலியில் நான் பேட்டியும் கொடுத்துருக்கேன். அது ஒரு தேங்க்யூ மேடம். அது ஒரு முக்கியமான நிகழ்வாக காணப்பட்டாலும் நம்மளுடைய பகுதி விவசாயத்தை சார்ந்த பகுதி. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன இதுக்கு போனாலும் அதிகமாக மக்கள்கிட்ட சொல்லக்கூடியது விவசாயம், நம்ம கூடயே ஒரு இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. அதனால தான் வாழை மரங்களை மட்டும் நம்ம பயிரிடல, மரங்களையும் பயிரிடுறோம். அந்த மரங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் தேக்கு மரங்களையும் நான் நட்டு வச்சிருக்கேன் மேடம். வாழையை பொறுத்தவரையிலையும்
1: அந்த ஜாக்கி முந்தன்,
2: ஜாக்கி முந்தன், ஆனால் ஜாக்கி முந்தன் நேரடியாக நம்ம வரத்துக்கு முன்னாடி நிலத்தை வந்து தயாரித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலத்தை வந்து நல்ல பொல பொலன்னு 2-3 முறை நன்றாக உழுது, அப்புறமா தான் ஃபஸ்ட்டு அந்த நிலத்தை நீங்கள் கொண்டு வரணும். ரொம்ப முக்கியமான விஷயம், 1.5 அடி × 1.5 அடி × 1.5 அடி. இந்த கணிதத்தை ஞாபகம் வச்சுருந்தா தெரியும், LBH ஃபார்முலா தான் அது. அப்போ இந்த LBH அளவில் குழி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அந்த குழியை எடுத்து கொஞ்சம் ஆற போடுறது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொல்ல போகிற இடைவெளி. ஏன்னா சாதாரண ரகமாக இருந்தால் ஒரு 6×6 அடி இடைவெளி கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த இலைகள் உரசாமல் இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அடுத்தடுத்த இதில் வளர்கிற காலத்தில் உரசும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய செஞ்ச செலவுக்கு மட்டும் இல்லை, நெருக்க வச்சுருந்தோம்னு சொன்னால் அது நம்மளுடைய எல்லா இதுக்குமே கஷ்டம், பராமரிக்கிறதும் கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். அதனால் நான் சொன்ன ரெண்டு நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கணும், 1.5 × 1.5
1: அளவில்
2: குழி எடுத்துடணும்,
1: 6 அடிக்கு 6 இடைவெளி
2: கரெக்டாக சொன்னீங்க, ஒரு கன்று வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா

0: நீங்க வந்து நெருக்க வச்சுட்டா பராமரிக்கும் போது முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு 14-15 மாச பயிர். சில வாழை ரகங்கள் 18 மாசம் கூட எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த 14 மாசம் பாத்தீங்கன்னா அதை வந்து நல்ல ஊட்டத்தோடையும் இதையும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்.
1: இடையில பராமரிப்புன்னு சொன்னீங்க, என்ன பராமரிப்புன்னு சொல்றீங்களா?
0: அந்த பராமரிப்புக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் மேடம். இந்த குழி போட்டுட்டு கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சாதான் அந்த வாழை நல்லா கிளம்பி வரும்.
1: அது என்ன வேலை?
0: என்ன வேலைன்னா, குழி மேல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மண்ணு போடுறப்ப 10 கிலோ தொழு உரம், 250 கிராம் கண்டிப்பாக இந்த மண்ணில் வேப்ப முன்னாக்க கலந்துதான் மேடம் நீங்க இந்த வாழையை ஃபர்ஸ்ட் நட ஆரம்பிக்கணும். இந்த அடி உரம் இல்லைன்னா அந்த வாழை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர்றது கஷ்டம். இதை நீங்க செய்யாம செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டம். ஆனா அது ரொம்ப முக்கியமான விஷயம், கன்றுகள்லாம் தேர்ந்தெடுத்து. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா குழியெல்லாம் தயார் பண்ணிட்டீங்க. அடுத்தது ரெண்டாவது விஷயத்துக்கு போகிறோம், கன்று நேர்த்தி செய்யணும். அந்த கன்றுகள் தேர்வு செய்த பிறகு ஊசி கன்றுகளின் கிழங்கு பகுதி செதுக்கி அழிய பாகங்களை கண்டிப்பாக சுத்தம் செஞ்சுட்டு தான் நீங்கள் அந்த குழியில் கொண்டு வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்தோம், ஒரு நாள் நம்ம ஊருக்கு போயிட்டோம், மழையில் நனைஞ்சு போயிட்டு அப்படின்னு கொண்டு போய் வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வேரழுகல் நோய் அப்படின்னு அழைக்கக்கூடிய நோய் தான் வரும்.
1: அது எதுலையும் நினைச்சு
0: அதுக்கு ரொம்ப வெரி குட், கரெக்டாக கேள்வி கேட்டீங்க மேடம். அது சொல்கிறேன், ஒன்றும் கிடையாது, 10 லிட்டர் தண்ணி எடுத்துங்க, 20 கிராம் கார்பன்டைசம் அப்படிங்கிற மருந்தும் மோனோக்ராட்டாஃபாஸ் அது ஒரு 20 மில்லிலிட்டர் கலந்து கண்டின் கிழங்கு பகுதி 15-20 நிமிஷம் அதை நல்லா முழுக வச்சு எடுத்து நடணும். இது கிழங்கு அழுகல் நோயும் நூற்புழு தாக்குதலையும் இது கட்டுப்படுத்திடும். இதை செய்யலைன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழையில் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னு சொன்னால் ரிசல்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 மாதம் கழித்து வர ரிசல்ட்டு, இது உடனே நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு மேடம்.
1: அதனால கன்றுகளை நடும்போது இதெல்லாம் மெனக்கெட்டு இல்லைன்னா நூற்புழு தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு
0: இருக்கீங்க. அதனால நீங்க அவசர அவசரமா போய் நடணும்னு அவசியம் இல்லை. உங்களால இன்னைக்கு 5 கன்று தான் நட முடியுதா, 10 கன்று? ஏன்னா நான் பணியில இருக்கிறதுனால நானே கூட சொல்லுவேன், இது வந்து அர்ஜென்ட்டா செய்யற வேலை இல்லை, இதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அந்த டயத்தை நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழையில நீர் மற்றும் உரம் நிர்வாகம். ஏன்னா இது செஞ்சா, ஏன்னா வாழை வந்து ஒரு நீர் பொருள் தான். ஆனால் அந்த நீர் பொருளை முதல்ல அதை நம்ம கட்டுப்பாட்டு கொண்டாடுறோன்னு சொன்னால் ஒரு கணக்கு இருக்குது. என்னென்னா 3 மாதம் 5 மாதம் 7 மாதம், அது என்ன சார் 3 மாதம் 5 மாதம்7 மாதம்னா, ஒவ்வொரு தடையும் நட்டவுடன் முதல் நீர் பாய்ச்சும்போது மண் தன்மைக்கு ஏற்ப 7 முதல் 10 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீர் பாசனம் செய்யணும். சொட்டு நீர் பாசனம் வாய்ப்பு வசதி இருந்து நம்ம விவசாயத்துறையிலேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போடுறது நல்லது. அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக நம்ம இந்த வாழையில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த தண்ணீர் மேலாண்மை. அப்போ எப்படி சார் 3வது மாதம் எப்படி சார் அப்படின்னு சொன்னால், 90 நாட்கள் ஓடி போயிட்டு 90 நாளில் கண்டிப்பாக செடிக்கு ரொம்ப அளவு பார்த்து தான் செய்யணும். 100 கிராம் யூரியா, 20 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு, 150 கிராம் பொட்டாஷ்
1: ஒரு கண்ணுக்கு.
0: அளவு ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு அளவுல எடுத்துக்கணும். 100 கிராம்
1: யூரியா,
0: 200 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு, 150 கிராம் போதும் பொட்டாஷ். இதை கொடுத்துட்டு
1: எப்படி கொடுப்பீங்க? அப்ளிகேஷன் சொல்லுவாங்க.
0: ஆமா, அப்ளிகேஷன் சொல்லுவோம்ல,
1: அதை எப்படி சார் வைப்பீங்க?
0: அதை மண்ணோட கலந்துதான் மேடம், மண்ணோட கலந்து வச்சாதான் அந்த கிட்டத்தட்ட நம்ம வேர்பகுதிக்கு போய் சென்றடைகிற மாதிரி உள்ள மண் பகுதிக்கு கொண்டு போய் வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம தான் முதல்ல சொல்லியிருக்கோமே தண்ணி பாய்ச்சணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த மாதத்தை சொல்லும் போதே சொல்லிட்டேன், 3, 5, 7 இந்த 3வது மாசத்துல தான் இதை செய்யணும். இது முன்னாடியும் செய்யக்கூடாது, அதுக்காக லேட்டாவும் செய்யக்கூடாது.
1: இந்த 3வது மாசத்துல கரெக்டா.
0: ஆமா. அடுத்தது இந்த 90 நாள் முடிஞ்ச பிறகு நல்ல வாழைக்கு தண்ணி எல்லாம் கொடுங்க. தண்ணியை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் தான், ரொம்ப தண்ணி நிற்கணுங்கிறது வாழைக்கு தேவையில்லை. நம்ம நார்மலாக வீடுகளில் பார்த்துருப்போம், இந்த வீட்டினுடைய வாசலில் வச்சுருப்போம், அல்லது அடப்பாங்கரையில் வந்து கழிவு நீர்கள் வெளியேறதையும் வச்சிருந்து வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நம்ம இது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம்.
1: இப்போ வாழை சாகுபடியில ஒரு மரம் மட்டும் நீங்க வச்சிருப்பீங்களா? சைடுல வர அந்த வாழைகளை பேர்த்து எடுக்க
0: கரெக்ட். அந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு அதையும் சொல்றேன் மேடம். இந்த 5வது மாசத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, 100 கிராம் யூரியா, 150 கிராம் பொட்டாஷ், சூப்பர் பாஸ்பேட்டு இப்ப தேவையில்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். 150 நாள் பயிராயிட்டு அடுத்தது 7வது மாசம் கிட்டத்தட்ட 210வது நாள். இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 210வது நாள்ல திருப்பியும் அதே 100 கிராம் யூரியா, 150 கிராம் பொட்டாஷ் வாய்ப்பு இருந்தா சத்து மருந்து என்று அழைக்கப்படுகின்ற பனானா ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு ஊக்கி இருக்கு மேடம். அது பயன்படுத்துறதுனால தவறு இல்லை. இதை கொஞ்சம் பயன்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் வாழை ஊட்டமா

0: கொஞ்சம் இருக்கும்.
1: வளர்ச்சி ஊக்கியை பொறுத்தவரை 7வது மாசத்துக்கு அப்புறம் வளர்ச்சி ஊக்கி கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டாமினா வந்துடும்.
2: எங்கேருந்து வாங்குறீங்க வளர்ச்சி ஊக்கி?
1: வளர்ச்சி ஊக்கி காரைக்கால் பகுதியை பொறுத்தவரையும் நமக்கு நிறைய உர இதில் கிடைக்குது. அது இல்லைனா இப்போ வந்து நம்ம பறவை அல்லது திருமருகல் போன்ற பகுதியில் அதிகமான இது கேட்டோம்னா கரெக்டாக அவங்க வந்து சப்ளை பண்ணிடுறாங்க. ஆமாம்,
2: அப்புறம்
1: அது வந்து கைத்தளிப்பான் கொண்டோ அல்லது இது கொண்டோ நம்ம இலையில் படும்படி, ஏன்னா அந்த ஃபோட்டோசின்தேசிஸ் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயில் படும்படி இருந்தால் தான் உணவு உற்பத்தி நடக்கும், உணவு உற்பத்தி நடந்தால் தான் நமக்கு தேவையான பொருள் கிடைக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் மேடம், இந்த 20-25 இலைகள் வந்த பிறகு மிகப்பெரியதாகவும் அகலமாகவும் இருக்கும். நான் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும், 20வது இலைக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இலையோட அகலம் கூடிடும். அந்த அப்சார்பன்ஸ் கூடாகி இந்த இலைகளை அதிகப்படிய சூரிய ஒளியை ஈர்த்து, ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அதுதான். வளர்க்கும்போது சின்ன கண்ணாக வளர்க்குறோம், மேலே வளர்ந்துருது,
2: ஏன்னா அதிக சத்து தேவைப்படும்,
1: அதிக சத்து தேவைப்படுது. அந்த 20வது 25வது இலையில நல்ல பெரிய பெரிய இலைகள் ஆகிடுது. அந்த நேரத்தில் தான் அந்த சூரிய ஒளி ஈர்க்குது. இப்போ நம்ம சொன்னது மாதிரி தார் வளர்ச்சிக்கு தேவையான உணவை ஆங்கிலத்தில் ஃபோட்டோசென்சிசிஸ் அப்படிங்கிற ரியாக்ஷன் நடந்து பெருமளவில் உற்பத்தியை தருகின்றது.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
4: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது, ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
5: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
6: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
2: பூங்கொடி, நல்ல வேலை விவசாய நிகழ்ச்சி ஆரம்பிச்சது கூட தெரியாம நீ வரலினா கடைக்கு போயிருந்திருப்பேன். காரைக்கால் புதுத்துறை MR ராஜகோபாலன் அவங்க வாழை சாகுபடியை எவ்வளவு சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. ஜாக்கி மொந்தன்கிற ரகத்தை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யற இவங்க ஒரு ஆசிரியராமே.
7: ஆமா சுபாக்கா, நல்லாசிரியர் விருது கூட இவங்க வாங்கியிருக்காங்களாம்.
2: நானும் கேட்ட பூங்கொடி, வாழையை எப்படி நல்ல விதமா வளர்க்கணும்னு கூட சொல்றாங்களே. நில தயாரிப்புல ஆரம்பிச்ச இவங்க அடி உரம், பராமரிப்பு, உரம், நீர்பாசனம்னு சரிவரல்ல சொல்லிட்டு இருக்காங்க.
7: வாழை மட்டும் இல்லக்கா, பூவரசன், தேக்கு, இப்படி மரப்பயிர்களை பல வருஷமா வளர்த்துட்டு வராங்க இவங்க தோட்டத்துல.
2: நல்ல விஷயம் பூங்கொடி. சரிவா, அடுத்த பகுதியில இவங்க வாழை சாகுபடியை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம்.
1: எங்களை பொறுத்தவரையிலும் ரெண்டு விஷயம், ஒன்று வந்து வாழை நல்ல உற்பத்திக்கும் செய்கிறோம், திருமணம் போன்ற நிகழ்வுகள் கொடுக்கும்போதும் நம்ம நல்லா கொடுக்கணும், மொட்டோட கொடுக்கணும், அப்போ பார்க்கறதுக்கு நல்ல ஹைட்டாக கொடுக்கணும்னு சொன்னால் இந்த ஜாக்கி முந்தன் மட்டும்தான் இல்லை, ஹைட்டாக வளரக்கூடிய மரங்களில் சில மரங்களை பேயம் தார் கூட நம்ம கொடுக்குறோம் அல்லது முந்தன் தார்களை கொடுக்குறோம். இப்போ பக்க கன்றுகள் நீக்கிறத பற்றி கேட்டீங்க, இப்போ சொல்கிறேன்.
2: அது எப்போ சார் எடுப்பீங்க? அது எடுக்க வேண்டியது அவசியமா? அதை பற்றின முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: கரெக்ட் மேடம், பக்க கன்றுகள் உண்மையிலேயே நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்தான். என்னை பொறுத்தவரையும் நான் வாழையில் ஒன்று சொல்லுவேன், இந்த 22வது இலை உருவாகும்போது அது வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு சொல்லுவோம். ஒரு இலையை பற்றி சொல்கிற அளவுக்கு வாழையில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்நிலையில தான் பூ மொட்டு உருவாகும் பருவம்.
2: 22வது
1: இலையில தான் ஃபஸ்ட்டு வாழையில் அந்த பூ மொட்டு உருவாகும் தருவோம். அந்த தருணத்தில் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், ஃப்ளாரல் இனிடேஷன் ஃபேஸ். 22வது இலையில் வரும்பொழுது தண்ணீர் தண்டு பகுதியில் கிரவுண்ட் லெவல் இலைகளை உருவாக்கும், வளர்ச்சி நின்று உட்பகுதி இன்ஃப்ளாரன்ஸாக தொடங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாழையிலேருந்து நல்லா உற்று நோக்குனீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டேஜ் பூ மொட்டு அப்படி வெளியில் வரும். இப்போ நீங்கள் கேட்டிங்க, அந்த ஸ்டேஜில் தான் பக்க கன்றுகளை நீக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவோம்னா, தார் போடும் வரை பக்க கன்றுகளை தொடர்ந்து வெற்றி அகற்ற வேண்டும். தார் போட்ட பிறகு 22வது இலை கிட்டத்தட்ட வரும்பொழுது ஒரு ஆரோக்கியமான பக்க கன்றை அடுத்த பயிருக்கு விடலாம். அது ரொம்ப முக்கியம்.
2: மற்ற கன்றுகளை எடுத்துருவீங்க?
1: எடுத்துருவோம். ஆமா,
2: அந்த எடுக்கிற மற்ற கன்றுகளை வேற எங்கேயாவது நீங்க சாகுபடி

0: கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க, வாழைக்கட்டை இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த காலத்தில் நம்ம ஒரு நல்ல கன்றாக இருந்தால், தரமான கன்றுகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வாழையில், இது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். வாழையில் தார் வந்துருச்சு. தார் வந்த பிறகு இப்போ பராமரிப்பில் முதல் சொன்னது இந்த பக்க கன்று நீக்குதல், இரண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முட்டு கொடுத்தல்.
1: சார், இந்த நீங்களே சொன்னீங்க திருமண விழாக்களுக்காக உங்கள்ட்ட எல்லாம் வாங்குறாங்க சொல்லிட்டு, அப்ப வந்து உங்க மரம் நல்லவே ஹைட்டா வளரும்னு சொன்னீங்க. அந்த முந்தன் எவ்வளவு உயரம் வரும்? இது
0: கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உயரம் பாத்தீங்கன்னா 7-8 அடி, அடிக்கணக்கில் சொன்னோம்னா 7-8 அடி. இப்போ காரைக்கால நிறைய திருமண மண்டபங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரங்களை கட்டும் போது நல்லாவே தெரியும். வீடுகளில் கட்டும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குள்ளமான மரங்களை தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். 7-8 அடி நல்ல உயரமான மரங்களா இருக்கும். இன்னும் சொல்ல போனா சில மரங்கள் இன்னும் கொஞ்சம் அது ஹைட்டை பொறுத்தது. ஆனால் அது ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். வாழை மரத்தை வெட்டுறதுங்கிறது 2 நபர்களை வைத்து செய்ய வேண்டிய ஒரு செயல். தனி ஒருவனால் போய் ஒரு வாழை மரத்தை வெட்டியெல்லாம் வண்டியிலலாம் ஏற்றே முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சால் உயிருக்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தான விஷயந்தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில நிகழ்வுகள் அது மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப முக்கியம் என்னென்னா, வாழையில் வெற்ற காலத்தில் நல்ல அருவாவை பயன்படுத்தி வெட்டி அதை தூக்கிறதுக்கு கண்டிப்பாக 2 அல்லது அது ஒரு ஆள் கூட வச்சுக்கணும். ஏன்னா காரணம்னா முட்டை வந்து ரொம்ப பேர் அதை பார்ப்பாங்க. அந்த முட்டை வந்து முறியாமல் எடுத்துகிட்டு போய் வச்சு அதை நம்ம கட்டணும்னு சொன்னால் நமக்கு ஒரு திருப்தி, பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் விலைய பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கு. இதுல எங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப விற்பனைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம காரைக்கால் பகுதியில இந்த அச்சய திருதி ஒரு காலங்களில் பாத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காரைக்காலில் ஒரு 20-25 கடை இருக்குன்னு சொன்னால் எல்லா கடையிலையுமே இந்த வாழை மரத்தை கட்டுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா காலத்தோடு திட்டமிட்டு இந்த மே மாதம்லாம் இந்த அட்சய திருதி போன்ற விழாக்கள் வருது. பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து வைகாசி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த திருமண விழாக்கள் நிறையா இருக்கும். மற்ற விழாக்கள்லேயும் இதை கட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் வருசலாக கூட கட்டுற விழாக்கள்லாம் இருக்குது. அது நம்மளுடைய இதை பொறுத்தது. கோயில்லையும் விழாக்களில் இப்போ கண்டிப்பாக கட்டுறாங்க. அதனால் விற்பனை மட்டும்தான் கணக்கு கிடையாது மேடம். இது ஒரு வாய்ப்பு இருந்தா நமக்கு ஒரு விலை கிடைக்கிறதுங்கிறதுனால
1: லாபம்.
0: ஏன்னா இன்னைக்கு வந்து கூலி அது மாதிரி ஆயிட்டு அதையும் நம்ம கூட்டிட்டு காட்ட வேண்டியது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பணியில இருந்துகிட்டு செய்யறோம் ஒன்று. ரெண்டாவது அன்னைக்கு இருந்த ஆட்கள் கூலிக்கான செலவு இன்னைக்கு பன்மடங்கு உயர்ந்துட்டு. உண்மையிலே எங்களுக்கு வந்து கமர்ஷியலாக செய்யணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் மெயினான ரீசன் வந்து வாழையில் பெரிய விஷயம் அந்த பராமரிக்கிறது. வாழைத்தாரில் குலை தள்ளிய பிறகு கண்டிப்பாக காற்று முறிந்து விழாமல் இருக்கணும்னு சொன்னால் மூங்கியோ அல்லது சவுக்கு மரங்களோ கொண்டு கண்டிப்பாக முட்டு கொடுக்கணும் மேடம். இதுக்கு பேர் ப்ராப்பிங்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பிங் பண்ணலைன்னு சொன்னால் பெரிய லாஸ் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை கொஞ்சம் நீ அலட்சியமாக விட்டாலும் சரி தான், திடீர்னு ஒரு காற்று அது கண்டிப்பாக அந்த வாழை மரத்தை வெயிட்டு தாங்க முடியாமல் தட்டிடும். அதனால் இந்த ப்ராப்பிங் வந்து பராமரிப்பில் இப்போ நீங்கள் கேட்டீங்க, முதல்ல சொன்ன பராமரிப்பு கன்றுகளை நீக்குதல், ரெண்டாவது பராமரிப்பு வாழையை பொறுத்தவரையிலையும் என்னை பொறுத்தவரையிலையும் நான் சொல்ல வேண்டியது கண்டிப்பாக அந்த தாரை நல்ல விதமாக விற்கிறோம். அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த தாரை நீங்கள் முட்டு கொடுத்து தான் வைக்கணும். நாளைக்கு அதை நீங்கள் திருமண விழாவுக்கு கொடுக்குறீங்க இதை பற்றி இல்லை, ஆனால் கண்டிப்பாக அதை நீங்கள் கொடுத்தா மேடம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊட்டத்தோடு வளர்த்தா கூட ஒரு 14-18 மாதத்து பயிருது. இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். இந்த தாரில் ரொம்ப முக்கியமான விஷயம், தாரின் நுனியில் உள்ள ஆண் பூவை, அதாவது காளான் கடைசி சீப்பு விரிந்தவுடன் நறுக்கி விட வேண்டும். இது வேணால் நீங்கள் எதுக்குன்னா இதை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து வாழைக்காய் கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பை செய்யணும். அடுத்தது நீல நிற பாலித்தீன் பைகளால் மூடுவதன் மூலம் காய்களை புலிவாகவும் பூச்சி தாக்குதல் இன்றியும் வளரும். தாரை தான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், பூச்சி தாக்குதல் இன்றி வளரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேடம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழையில் கிளியோ ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணும் தான். ஏன்னா அது ஏதாவது ஒன்று கொத்திட்டுன்னு சொன்னால் வவ்வால் கரெக்டாக சொல்றீங்க மேடம், அதான்ட்டு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பூச்சி மேலாண்மை. ஏன்னா நம்ம பற்றி எல்லாம் சொல்லிட்டோம், நிறைய பேர் சொல்லுவாங்க வாழையில் பூச்சி வந்துட்டா என்ன பண்ணுறது, கண்டிப்பாக பூச்சி
1: கட்டிருக்கா சார் உங்கள்
0: எங்கள் தோட்டத்துலையுமே வந்திருக்கு. நான் வந்துட்டால் மேக்ஸிமம் நான் என்ன பண்ணிவிடுவேன், அகட்டிடுவேன். ஏன்னா வேறு வழியே இல்லை, மரத்தை எடுத்துடுறது டக்கு டக்குன்னு கொஞ்சம் அடுத்தடுத்தது இதுக்கு பரவும். அதனால் வராதுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா வாழையில் அஸ்வினி, அது முடிக்கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அது பகுதிக்கு பகுதி மாறுது. அஸ்வினி அப்படிங்கிறது வந்துட்டுன்னு சொன்னால் இமிட்டாகோரஃபிட்டை தெளிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கட்டுப்படுத்திடலாம். மழைக்காலத்தில் இந்த நோய் கட்டுப்படுத்த மேனோ செப். இன்னொன்று,

0: மண்ணை பத்தி நான் சொல்லிட்டேன். வடிகால் வசதி உள்ள வண்டல் மண்ணா இருக்கிற காலத்துல இதை நடணும். பட்டம் பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தான் சிறந்தது. ஏன்னா நல்லா இருக்கு, நான் குற்றுனவங்களுக்குனே தெரியும், ஜூலை ஆகஸ்ட் அதான் நம்மளுடைய ஆடிப்பட்டம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3 மாசத்துல அது கொஞ்சம் வளர்ந்து வர்றப்ப மழை வந்துடும். ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த 90 நாள் பார்த்தீங்கன்னா லேசாக மழை வர ஆரம்பிக்கும். நான் முதலே சொல்லியிருக்கோம், 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம் வரலையும் அப்போ அது ஊட்டமாக அதுக்கு வந்து வடிகால் வசதி இருக்கணும். தண்ணி நிற்க விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வாழையை பாதிக்க தான் செய்யும். அதனால தான் அந்த வாழையில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இந்த விஷயம். சரி, அந்த பட்டத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கார்த்திகை பட்டினம் போயிடுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் கொண்டாந்து மழை காலத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த வேரழிகள் நோய் மற்ற நோய்
1: கொஞ்சம் மழை கம்மியாக
0: கம்மியாயிடும். இன்னும் சொல்ல போனால் கார்த்திகை முடிஞ்ச பிறகு மார்கழியில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் வெயில் காலம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் சொன்ன அந்த நீர் மேலாண்மை முக்கியம்.
1: மழை காலத்தில் வச்சா நீர் தேங்காமல் பார்த்துக்கணும்.
0: ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா நீர் பொருள் இது. நான் முதல்ல கூட சொன்னேன், இது வந்து வளர்ந்துட்ட பிறகு தூக்குறது ரொம்ப சிரமம். அதனால தான் 2 நபர்களை கொண்டு செய்யணும்னு சொன்னேன்.
1: நீங்க இப்ப இந்த ஜாக்கி முந்தன் தான் முன்னாடியிலேருந்தே போட்டுட்டு
0: இருக்கு. இல்ல, ஜாக்கி முந்தன் தான் சொல்ல முடியாது மேடம். நான் வந்து சில நேரங்கள் ஜாக்கி முந்தன் நம்ம பகுதியில கிடைச்சது, அதுக்காக அந்த
1: இப்ப போட்டிருக்கீங்க.
0: இப்ப போட்டிருக்கிறது ஜாக்கி முந்தன்.
1: அதுக்கு
0: முன்னாடி பூவன் போட்டிருக்கோம், பச்சை நாடான் போட்டிருக்கோம், பேயன். பேயன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல குளிர்ச்சியான இது. இந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த அம்மை போடுதல் கண்டிப்பா இந்த குளிர்ச்சியான பழம். அது மட்டும் இல்ல, வாழையில இருக்கிற எல்லா பொருளுமே மருத்துவ குணங்களை உடையது. பாத்தீங்கன்னா அந்த நார்ச்சத்தோட இருக்கக்கூடிய வாழைத்தண்டு, ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணுமான்னு கேட்டா, இளம் தலைமுறையில இருக்க கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவுல வாழைப்பூவும் இருக்கு, அடுத்தது இதுல வாழை தண்டு. இதை வந்து கண்டிப்பா நம்ம ரெகுலரா சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை. மருத்துவ குணம் அதிகமா காணப்படுறதுனால வாழைப்பூ, வாழைப்பூல இந்த அடை கொஞ்சம் நல்லா தண்டு ஜூஸ் குடிக்கலாம். அதே மாதிரி துவட்டிட்டு தேங்காய் போட்டு நல்லா கொஞ்சம் கொடுத்து நல்லா கொடுத்தோன்னு சொன்னா இந்த இளம் சிறார்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டா வாழை.
1: வாழை சாகுபடி செய்யறீங்க?
0: ஆமா.
1: ஓரத்துல வரப்பு
0: மாணவர்களுடைய அந்த ரிசல்ட் எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அவன் நாளைக்கு ஒரு நல்ல பணிக்கு போகும்போது கண்டிப்பா நம்மள்கிட்ட அதை சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப நன்றிங்க சார். ஒரு வாழை சாகுபடிக்கு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், அதோட பராமரிப்பு என்ன, அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற லாபம் என்ன, நன்மை என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க நிலையத்துக்கு வந்து. இன்னும் கூட கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கலாம், உங்களோட அலைபேசி என்ன கொடுக்குறேன் சார்.
0: கண்டிப்பா மேடம். என்னுடைய அலைபேசி எண் எம்ஆர் ராஜகோபாலனுடைய பெயர் 93 45 71 02 90. மீண்டும் ஒரு முறை இந்த நம்பரை மட்டும் சொல்கிறேன், 93 45 71 02 90.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம்.
2: காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை எம்ஆர் ராஜகோபாலன் அவங்க, வாழைய எந்த பருவத்தில் சாகுபடி பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும்னு ஒரு யுக்தியே சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: அது மட்டும் இல்ல பொங்கடி, அவங்க எப்படி விற்பனை பண்றாங்க, வாழை சாகுபடியில வாழை மரத்தை சுத்தி உள்ள அந்த கரணைகளை எப்போ பிரிக்கணும், இப்படி பல விஷயங்கள் எல்லாம் துல்லியமா சொல்லிருக்காங்க.
2: சுபாக்கா, இவங்க இன்னைக்கு வாழை சாகுபடி பத்தி சொன்ன தகவல்கள் எல்லாமே வாழை சாகுபடி பண்றவங்களுக்கும் இனிமே வருங்காலத்துல வாழை சாகுபடி பண்ண போறவங்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்க்கா.
1: அட, அதுல சந்தேகமே இல்ல பொங்கடி. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்,
2: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
1: உழவர் அரங்கம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவேரி
3: அசட். ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
4: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட்.

0: கும்பகோணம்
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேர்களே, இது காரை பண்பலை நூறு புள்ளியும் டில் காற்றில் வரும் கானம் உலாபெறும் நீரும். ஆம் நேர்களே, உங்கள் உள்ளம் தோட்ட பாடல்கள் பண்பலை வழியை பயணிக்க நீங்கள் இப்போது அழைக்கலாம். சுழி 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2312311 2994802 2959 8 இந்த மூன்று தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9566427231. பண்பலையில் இணையலாம். கோபால் பல்புடி வழங்கும் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்புடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்புடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்புடி.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவோடு இணை வரும் நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க
8: ஐயாவுக்கு வணக்கம் கூறுவது? ராஜேந்திரன், மணக்குடி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: படம் வந்து ஒரு கைதின் டைரி, பாடல் வந்து பொன்மானே. இந்த பாடலை உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்க ஐயா. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலை கொல்லி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஒரு பக்கம் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் இதமான பாடல்கள் அப்படிங்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அதே நேரம் சில நினைவுகள் அப்படிங்கிறது மனசில் இருந்து கண்டிப்பாக நம்மளால் எடுக்கவே முடியாது. அதாவது திரைப்படங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உணர்வுபூர்வமாக ஒரு காலகட்டத்தில் குடும்ப சித்திரம் அப்படின்னு போட்டிருந்தா குடும்பத்தோடு போவாங்க, பிள்ளைகள் எல்லாரோடையும் பார்த்துட்டு குடும்ப கதைகளை பார்த்துட்டு வந்து அது உறவுகள் மத்தியில் ஒரு நல்ல உன்னதமான விளைவை ஏற்படுத்தும். அதுக்காக தான் இன்றைக்கி காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக நான் போட்டிருக்கிற போஸ்டரில் ஒரு தலைப்பு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து அழுத திரைப்படம். அதாவது நம்முடைய நல்ல உணர்வுகளை தூண்டி நம்மக்குள்ளே இருக்கிற அந்த மனிதத்தை வெளியில் கொண்டு வரக்கூடிய வகையில் சில படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை பற்றின கமெண்ட்டை நான் காரைக்கால் எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் போட்டிருக்க போஸ்டருக்கு பக்கத்தில் பதிவிடுங்க, அதையும் நான் கண்டிப்பாக வாசிக்கிறேன். இடையில நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் எங்கேருந்து இணையிறாங்க, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் சார்.
5: வணக்கம், யார் எங்கேருந்துங்க?
6: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பூர் கமலக்கண்ணன் பேசுகிறேன்.
5: சொல்லுங்க கமலக்கண்ணன் ஐயா.
6: கடலோர கவிதைகள் படுத்துறேன் சார். பொடி நடிக போற சத்யராஜ் படாது, ரேகா நடிச்சிருப்பாங்க.
5: சரிங்க,
6: அந்த ஆமா அந்த பாடல ஒளிபரப்புங்க.
5: சரிங்க, நன்றிங்க, நன்றி.
7: போற

0: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு நேரம் 8:12:40. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
3: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
4: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
3: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
4: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்டு தொலைபேசி வழியை அழைக்கிற நேர்கள் ஒரு பக்கம், முகநூல் வழியே தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுற நேர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு களை கட்டியிருக்கு இந்த இரவு பொழுது அப்படின்னு சொல்லலாம். கன்னாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அதாவது, நீங்கள் பார்த்து அழுத திரைப்படம் அப்படின்னு கேட்டேன் நான், அதுக்கு சொல்லியிருக்காங்க கொக்கு திரைப்படம், அப்புறம் அங்காடி தெரு, இந்த படம்லாம் பார்த்து நான் அழுதுருக்கேங்க. பார்க்காதவங்க ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கும் அழுக வரும் அப்படின்னு அருமையான படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, இனிய இரவு வணக்கம்னு இப்பயே சொல்லிட்டாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன் சார், ஆனால் நான் மிகவும் விரும்பி ரசித்து பார்த்த படம் துள்ளாத மனமும் துள்ளும், அது என்னுடைய ஃபேவரட் ஃபிலிம் சார். அந்த படத்தில் 2 காட்சிகள் என்னை ரொம்பவே பாதித்தது. ஒன்று வந்து

0: கதாநாயகர் தன்னுடைய அம்மா களமாகக்கூடிய அந்த காட்சியில் இன்னொன்று இறுதி காட்சி, அப்புறம் அந்த ரெண்டு காட்சியும் அதில் பிடிக்கும் எனக்கு ரொம்ப. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன அறியாமலேயே நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு படம் நம்ம சிரிக்க வைக்கலாம், ரசிக்க வைக்கலாம், ஆனால் நம்ம அறியாமலேயே அழ வைக்கக்கூடிய படம் அப்படிங்கிறது மனசில் என்றைக்கும் நிலைத்திருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, நன்றி உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கற்றது தமிழ் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அழகாக சொல்லியிருக்காங்க வினோத்குமார் காரைக்காலிலிருந்து. அடுத்து ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து, எங்கள் வீட்டு பிள்ளை உடன்பிறப்பே அமரன், இந்த படங்களை பார்த்தபோது கண்ணில் தண்ணி லாரி லாரியாக வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நேர்களுடைய மனசில் சில படங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மனிதத்தை தூண்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நேர்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்தீங்க?
1: முக்கரும்பூர்லேருந்து.
0: ஆனந்தைய, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில்?
1: மகாநதி மகாநதி சார், நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.

0: ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: காட்டில் வரும் காணும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருந்த போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து அழுத திரைப்படம் அப்படின்னு போட்டேங்க. நிறைய நேர்கள் கருத்துக்களை பதிவிட்டுட்டே இருக்காங்க. அடுத்து மேலே ஒரு துறை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய படங்கள் பார்த்து வந்திருக்கு சார், நிகழ்ச்சியை சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நினைவில் இருக்கு, ஆனால் படத்தோட பேரை குறிப்பிடாமல் போட்டிருக்கிறாங்க. விஜயராகவன் திரைப்படத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னு தெரியல போல இருக்குது, அதுக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சுமதி பாபு போட்டிருக்கிறாங்க, இங்கேருந்துனா புவனகிரியிலேருந்து சுமதி பாபு தன்னுடைய கமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. 6 லிருந்து 60 வரை திரைப்படம் பார்த்து அழுதுருக்காங்க, அந்த படம் பார்த்த நினைவு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து போகுது அப்படின்னு சுமதி பாபு சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, வந்து விஸ்வாசம், அமரன் இந்த படங்கள்லாம் வந்து எனக்கு பார்த்து அழுத ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரகுபதி சொல்லியிருக்கிறாங்க, ரகுபதி என்ன ஊர்லேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா பவித்ர மாணிக்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. சிவாஜி கணேசன் சாவித்ரி அவர்கள் நடித்த பாசமலர் படம் என்னைக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு அருமையான படங்க. அந்த படத்தை பார்த்த யாரும் அழுகாமல் இருந்திருக்கவே முடியாது. அந்த வகையில் அடுத்ததாக கர்ணன் படத்தையும் சொல்லணும். இப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்கள் கண்டிப்பாக நமக்கு அழுகை வரவழைக்கக்கூடிய அளவில் உணர்வுபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, கிழக்கு சீமையிலே துல்லாத மனம் துள்ளும், வேலையில்லா பட்டதாரி, இந்த படங்கள்லாம் பார்த்து அழுத ஞாபகம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், 3 திரைப்படங்கள் சார், காதலுக்கு மரியாதை, கண்ணெதிரியை தோண்டினால் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஜான் ஹாஜா நஜமுதீன் அவர்களே.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ஒருபுறம் உணர்வுபூர்வமாக நீங்கள் பார்த்து அழுத திரைப்படம் அப்படின்னு கருத்துக்களை பார்க்குற அதே நேரம் அவரோட தன்னுடைய பாடலை கேட்க வருகை தரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்தீங்க?
6: இளவனாசு கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் சார்.
1: இளவனாசு கோட்டை எங்கங்க இருக்கு?
6: கள்ளக்குறிச்சி
1: மாவட்டத்திலிருந்து ஒரு நேர் காரைக்காலுக்கு வந்திருக்கீங்க, என்ன பாடல் தெரிவோட வந்திருக்கீங்க?
6: மச்சான பாத்தீங்களா படத்திலிருந்து மாம்பூன்ற ஒரு பாடல்.
1: அப்படியா, மிக பழமையான பாடல், ஜெயசுதாஸ் அவர்களுடைய குரல் அந்த பாடல்ல எப்போ நினைச்சாலும் நமக்கு அதுல ஒலிக்கும். நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு. நன்றி
6: நன்றி.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனுக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் உள்ள வரும் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலனுக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் கேட்கலாம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் உங்கள் கடையை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். காட்டில் வரும் காணம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்து கருத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எந்த நேயர் இணைப்புல வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். வருக வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்தீங்க? சொல்லுங்க. சரி,
6: அந்த பாடம்
0: நன்றி நன்றி
6: நன்றி.

0: பண்பலையில் நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது கோபால் பல்பொடி வழங்கிய காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியின் அப்போதைய உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8:32 நிமிடம். நேர்களை பண்பலையில் தொடர்ந்து நாம் இணையலாம் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் இனிவரும் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்து அழுத திரைப்படம் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் ஒரு பக்கம் கருத்துக்களை போட்டுகிட்டே இருக்காங்க. காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, வானத்தை போல வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காளி அப்படின்னு படங்கள் நீண்டுகிட்டே போயிட்டுருக்குங்க. அந்த வருஷத்தில் எஜமான் படம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீண்டு போயிட்டே இருக்கும். நிறைய நேர்களுக்கு வழிவிடணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். நிறைய தடவை பார்த்து இந்த படங்களை பார்த்து எழுதியிருக்கேன் அப்படின் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆண்டி மடத்துலேருந்து கார்த்திகேயந்தனோட கருத்தை பதிவிட்டுருக்காங்க. செந்தூரப்பூவை படத்தை பார்த்து எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்து ஆக்கூர் மலப்புரம் நாச்சியா மன்சூர், இனிய இரவு வணக்கம்னு சொல்லிட்டு நான் பார்த்து எழுத திரைப்படம் பார்த்திபன் சீதா அவர்கள் நடித்த அந்த புதிய பாதை படத்தை வந்து சிறு வயதில் எங்களோட ஊரில் இருந்த தியேட்டரில் பார்த்து எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா கண்களை மட்டும் இல்லை மனசையும் கலங்க வச்ச படங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, வட்டத்துக்குள் சதுரம், 96, 3 பிறை, கிழக்கு சீமையிலே இப்படின்னு படத்துக்கூட பேரை சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த படங்கள்லாம் பார்த்து நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டூர்லேருந்து சிவகுமார் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தை சொல்ல வந்திருக்கிறாங்க. அவங்களோட கருத்தை எனக்கு வந்து அலைப்படம்னு நினைக்கிறேன். அலைப்படத்தை பார்த்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாரிவள்ளல், அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவள்ளல், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறந்த கதை, மாமியார் வீட்டில் கழுத்தை பிடிச்சி அவர் வெளில தள்ளும்பொழுது நான் என்னையே அறியாமல் அழுதுட்டேங்க அப்படின்னு உணர்வு பூர்வமாக அழுகை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய உணர்வை நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய இறக்க குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆக போஸ்டரில் நான் போட்டிருந்ததுக்கு நிறைய நேர்கள் கருத்துக்களை சொல்லிகிட்டே இருங்க, இன்னும் சொல்லிகிட்டே இருங்க. அடுத்து ஒரு நேயர் பாடலோட காத்திருக்கிறாங்க. நான் என்னை எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு யார் அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம் சார். வணக்கம் மகாதேவி. தமிழ்ச்செல்வன் சார்.
0: சொல்லுங்க தமிழ்ச்செல்வன்.
5: நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமாக இருக்கேன் சார்.
0: என்ன பாடல் தெரியும் உங்களுக்கு?
5: ஒன்னு சொல்லி குற்றம் இல்லை படத்துல இருந்து சார். அனைவருக்காகவும் இந்த பாடல் நன்றி வணக்கம் சார்.
0: கண்டிப்பா எல்லாருக்காகவும் அந்த பாடலை கொடுக்கலாம். நன்றி உங்களுடைய அழைப்புக்கு.

0: மணி 40 நிமிடம் இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நேரலை நிகழ்ச்சியோடு. நேரலை நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸ் சக்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு நமது பண்பலையில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, மற்றும் நாளை காலை 8 மணிக்கு உலாவரும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சிங்கிள் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்து அழுத திரைப்படம் அப்படின்னு நான் போஸ்டர் போட்டது தான் போதும். நிறைய நேயர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டே இருக்காங்க. ஒரு நேயர் இணைப்பில் வந்து காத்துட்டே இருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
7: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம். யார், எங்கிருந்துமா?
7: திருச்சிலேருந்து சுபா இளங்கோன் சார்.
0: சுபா இளங்கோன் அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்?
7: எனக்கு புன்னகை மன்னன் படத்துல இருந்து என்ன பாட்டு.
0: அப்படியா, பாடணும்னு தோணுது உங்களுக்கு இல்ல? சரி, நீங்க பாட்டை கேட்டிருக்கீங்க. உங்களுடைய பாடல் வரும் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி நேர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். காத்துருங்க. வானொலிக்கு பக்கத்திலேயே பாசமலர் படத்தை நினைவூட்டி இருக்கிறாங்க. குத்தாலம் தேரடியிலேருந்து தில்லை வில்லாளன் நடிப்பு அப்படிங்க, அழ வச்ச படம் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாக்கியராஜ் கத்திரைப்படத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் பார்த்து அழுத திரைப்படம் விதி திரைப்படம் தாங்க, நான் பார்த்து அழுத படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இணைந்த கைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தனப்பேட்டையிலேருந்து மோகன் கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்கிறாங்க, இனி இரவணக்கம்னு சொல்லிட்டு துல்லாத மனமும் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரவஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, அன்பு நிறைந்த இரவணக்கம்னு சொல்லிட்டு. ஏஎல் விஜய் இயக்கத்தில் ஆர்யா எம்வி ஜாக்சன் நடித்த மதராசப்பட்டினம் படம் பார்த்து நான் அழுதங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பழைய படத்தையும் விட்டுட்டு புது படத்தை பார்த்து அழுதுருக்குறாங்க பாருங்கள் எப்படி. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனி இரவு வணக்கம்னு சொல்லிட்டு பூந்தளிர் படம் கடைசி கிளைமாக்ஸ் அந்த குழந்தை பொம்மையில் செய்யப்பட்ட தாயை பார்த்து பாசத்தை பொழியும் போது கண்டிப்பாக கண்களில் தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முள்ளு மலரும் படமும் கூட கிளைமாக்ஸில் அப்படி தாங்க இருக்கும், ஷோபா அவர்களோட நடிப்பு அப்படிங்கிறது கண் கலங்க வச்சிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து செந்தில் விளக்கப்பாடியில் கடலூர் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் பார்த்து அழுத திரைப்படம் சொன்னால் விதி படத்தை தாங்க சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி நிறைய நேர்களுடைய மனதை தொட்ட படங்களுடைய வரிசை அப்படி நீண்டுகிட்டே போகுது. ஆக எல்லாருக்குள்ளாரையும் மனிதம் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறது படம் பார்க்குற நேரங்களில் மட்டுமல்ல, உணர்வுபூர்வமான தருணங்கள் எல்லாருக்குமே நம்முடைய கண்களில் தண்ணீர் வருது அப்படிங்கிறது இயற்கையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேர்கெட்ட பாடலில் நம்ம கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனையும்
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: திருக்கடையூர்லேருந்து சுபா இளங்கோவன் அவர்கள் பாட்டு கேட்டுட்டு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக பாடல்.

0: இரவு நேரம் அப்படிங்கிறது இதமான பாடல்களால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விளங்கும் பசும் தளிர் உலாவரும்
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 12:00 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. 2:30 முதல் திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் தொடரும். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரி வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
8: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
7: கிறிஸ்டலின் சிகோசா
8: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
0: அழுக எப்போ வரும் அப்படின்னா கண்டிப்பாக துன்பமான தருணங்களில் வரும், துன்பத்தை உணரக்கூடிய தருணங்களில் வரும். மனிதனையும் நிறைந்திருக்கக்கூடிய நேரங்களில் பிறருடைய துன்பத்தை பார்த்தும் வரும். அது மாதிரி தான் திரைப்படம் பார்க்கும்போது அழுகை வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம். மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகரன் அப்படி அனுப்பியிருக்காங்க. இப்போ உள்ள படம் விசுவாசம், மாயாண்டி குடும்பத்தார், சிவாஜி கணேசன் படம், தனியாக அழாமல் இருக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்காங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுத தருணங்கள் நிறைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து அழுத திரைப்படம் டைட்டானிக், கப்பல் மூழ்கும் தருவாயில் உயிர் பிழைக்க போராடும் பயணிகள், அதில் கதாநாயகியை காப்பாற்ற போராடும் காதலன், பயணிகளுக்காக போராடும் கேப்டன், மூழ்கும் போது வயலின் வாசிக்கும் கலைஞர்கள், சூப்பர் படம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டத்திலேருந்து ரித்து வித்தியாசமான ஒரு வர்ணனை இல்லை நம்ம கேட்ட விஷயத்துக்கு. எடுத்து பார்த்தீங்கன்னா, இனி இரவு வணக்கம்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்து அழுத படம், நான் அந்த காலத்துக்கே போயிடுறேன் சார், நடிகர் சிலகம் சிவாஜி கணேசன் நடித்த பாபு திரைப்படம் பார்த்து அழுவாதங்கூட இருக்க முடியாது சார், அது மாதிரி பாசமலர் படத்தையும் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன் வேடு வண்ணை கணேசன், பழைய படம் என்றால் என் தங்கை பாசமலர்.

0: பாசம் இந்த படம் அப்படின்லாம் சொல்லலாம். புதிய படங்கள் வரிசையும் நிறைய இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஜேஷ் ரமணி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க சிதம்பரத்துலேருந்து, அண்ணாத்த சார் தங்கை பாசம் கொண்ட இந்த படம் ரஜினி அவர்களுடைய பாசமான நடிப்பை கண்டு நான் ரொம்ப அழுதுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிதம்பரத்துலேருந்து. ரமணி ராஜேஷ் நன்றி. அடுத்து திருவாலப்புத்தூர் கடக்கும் நட்சத்திரநாதம், நாங்கள் குடும்பத்துடன் பார்த்து கண்ணீர் விட்ட திரைப்படம் அப்படின்னா ஜனநாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கரம்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், நான் பார்த்து அழுத திரைப்படம் அப்படின்னா மாயாண்டி குடும்பத்தார் படத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தில்லை சீனிவாசன், நான் நண்பன் படம் பார்த்து அழுதான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நேர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க?
1: நான் சிவபுரியில இருந்து சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க சோமசுந்தரம் ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதாவது வந்து
0: உங்க மனசுல இருக்கிறத நான் சொல்லட்டுமா? பண்ணைபுரத்து பாண்டவர்கள் படத்துல இருந்து
1: பட்டில சேலைன்னு ஒரு பாடல் இருக்குங்க
0: பாத்தீங்களா? உங்க மனசுல இருக்கிற பாட்டு நான் சொல்லிருக்கேன் பாருங்க.
1: ஆமா கரெக்டா சொல்றீங்க.
0: நன்றி நன்றி சோமசுந்தரம், நன்றி.

0: பைக் வாட்சின்னு சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
1: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 கிலோவாட் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா? இதன் வழியா

0: மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அழுகைங்கிறது ஒரு அற்புதமான விஷயம், நம்முடைய உணர்வை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கேன்னு மற்ற நேர்களுடைய கருத்துக்களையும் படிக்கல அப்படின்னா வருத்தப்படுவாங்க. வணக்கம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரிய நடித்த மாமன் படத்தை பார்த்து எழுதியிருக்கேன் சார், என்ன அக்கா கேரக்டர் எனக்கானது போல் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகலங்கள்லேருந்து மகேஸ்வரி சிவகுமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அக்காவாக இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், நான் அந்த தம்பி ரொம்பவே கொடுத்து வச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து புதுத்துறை சித்ரா தேவி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்து எழுத திரைப்படம் மாயாடி குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முத்துக்கு முத்தாக படத்தையும் சொல்லியிருக்காங்க. நான் எழுத திரைப்படம் அப்படின்னு சொன்னால் சரத்குமார் நடித்த ஊர் மரியாதை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொஹமட் ரஃபிக் இங்கேருந்து ஊர் பேரை குறிப்பிடலை. அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்க வணக்கம் சொல்லிட்டு. ரஜினி நடித்த 6-60 ஒரு படம் பார்த்து எழுதியிருக்கேன் சார், அது இன்றைக்கும் நினைவு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்காட்டங்குடியிலேருந்து அனுசுயா சங்கர் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்து எழுத படம் அப்படின்னு சொல்லணுன்னா அழகி அப்புறம் சொல்ல மறந்துக்காது, ரெண்டு படத்தையும் சொல்லணும் சார் அப்படின்னு இருக்காங்க. நகை பாபு அழுத படம் அப்படின்னு சொல்ல முடியாது, உன்னிடத்திலிருந்து கொடுத்தேன் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் ஆனந்த கண்ணீர் ஒடிச்சேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசமான கருத்து, கண்டிப்பாக எல்லாரும் உணர்வோடு அப்படி எழுதுன்றாங்க. ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு, இப்படி கண்ணீரோடைய வகை எப்படி இருக்கு பாருங்க. அடுத்து பாசம் உள்ள திரைப்படத்தை நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து சுப்பிரமணியன், அடுத்து சிவ சண்முகம் சிறுகாழியிலிருந்து சிவ சண்முகம் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்து அழுத திரைப்படம் அப்படின்னு சொல்லணும்னா 6-60 வரை படத்தை சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி பிள்ளை எங்கே இருந்துன்னா பாப்பா கோவிலிருந்து சொல்லியிருக்காங்க. முதல் மரியாதை தான் சார் கடைசியில் என்ன ரொம்ப கலங்க வச்ச படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாம் பெரிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா எங்கேருந்து அப்படின்னு தெரியல. அடுத்து அழகன் ரசன் சொல்லியிருக்காங்க, முத்துக்கு மூத்து படத்தில் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, நான் திரைப்படம் பார்த்து மனமுடைந்து கண்ணீர் விட்டு அழுத படம் அப்படின்னு சொன்னால் கருத்தம்மா படத்தை சொல்லணும். பெண் சிசு கொலையுடைய பயங்கரத்தையும் வறுமையையும் ஆணாதிக்க சமூகத்துடைய சமூகம் பெண் குழந்தைகளை எப்படிலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத யதார்த்தத்தை அந்த காலகட்டத்தில் ஒரு சொன்ன ஒரு படம். பெண் குழந்தைகள் எப்படி காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்காக நடந்த போராட்டத்தை பற்றியும் அந்த படம் சொல்லியிருக்கோம். என் கண்ணில் ரத்த கண்ணீரே வரவழைச்ச படம் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக நீண்ட கருத்து ஜோதிலட்சுமி உங்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்துக்கு நன்றி ஜோதிலட்சுமி. அடுத்து பார்த்தீங்கன்னா கருணா சித்ரா சொல்லியிருக்காங்க, கொள்ளிடத்திலேருந்து ரத்த கண்ணீர் படம் பார்த்து நான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் கொரநாட்டு கருப்பூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, தெரி திரைப்படம் பார்த்து நான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, தெய்வ திருமகள் கோர்ட்டு சீன் பார்த்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெம்மையிலேருந்து நந்தகுமார். அடுத்து கலைராணி சேர்வைக்காரன் தோப்புலேருந்து சொல்லியிருக்காங்க, ஆசைப்படம் ஆசை மச்சம் என்னாசை மச்சம் படம் பார்த்து அழுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி விதி படம் பார்த்து அழுத சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பழையாற்றங்கரை கணபதி, வேலையில்லா பட்டதாரி படத்தில் நாயகன் அம்மா காலமாகிற சீன் அப்படிங்கிற பொழுது எனக்கு அழுக வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நளினி சங்கர் டிஆர் பட்டத்துலேருந்து மறக்க முடியாத படமாக அமைந்த படம் அமரன், அந்த படம் பார்த்து அழுதுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முருகானந்தம், நான் பார்த்து அழுத படம் எட்டுப்பட்டி ராசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் இருகையூர்லேருந்து சக்தி, நான் பார்த்து அழுத படம் நான் பேச நினைப்பதெல்லாம் வரும் அப்படி நேர்களுடைய கருத்துக்களை படிச்சுட்டு ஒரு நேர் இணைப்பில் வராங்க. வருக வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்தீங்க? சரிங்க, என்ன பாட்டுங்க?
4: எனக்கு ரஜினி நடித்த படம் மாவீரன் சொல்லக்கூடிய படத்துல நீ கொடுத்ததை நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு. வாய்ப்பு கொடுத்த நன்றிங்க.
3: நன்றி.

0: இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் மென்மையான பாடல்கள் கேட்ட நேயர்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை முகநூல் வழியாக பதிவிட்ட நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு பெறுகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாணிக்கியின் காற்றில் வரும் கானம். இதுவரை உலா வந்த நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களில் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இணைந்திருக்கிறோம். காரைக்காலில் பண்பலை 100.3 நேரம் 9:15 10:00.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

விஹாரத்துக்கு வெளியே ஆச்சாரிய பிக்ஷு கண்ட காட்சி அவருக்கு கதிகலக்கம் உண்டாக்குவதாயிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தோற்றமும் அவர்கள் போட்ட கூச்சலும் அவர்கள் ஆவேசம் கொண்டவர்கள் என்பதைக் காட்டின. அந்த ஆவேசத்தைக் குரோத வெறியாகச் செய்வது மிக எளிதான காரியம். பலர் கைகளில் வாள், வேல், தடி முதலிய ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். இன்னும் சிலரின் கையில் கடப்பாறைகள் இருந்தன. பிக்ஷுக்கள் வழிக்கு வராவிட்டால் விஹாரத்தையே இடித்து தரைமட்டமாக்கி விடுவது என்று அவர்கள் உத்தேசித்திருந்தனர். அதற்கு வேண்டிய காரணம் இல்லாமலும் போகவில்லை. பராந்தக சக்கரவர்த்தியின் காலம் முதல் அடிக்கடி சோழ நாட்டுக்கும் ஈழ நாட்டுக்கும் யுத்தம் நடந்து வந்தது. சோழ நாட்டு வீரர் பலர் இலங்கை போரில் மடிந்திருந்தார்கள். ஏதாவது ஒன்றை பிடிக்கவில்லை என்றால் அதைச் சேர்ந்த மற்றவையும் பிடிக்காமல் போவது மக்களின் இயல்பு அல்லவா? இலங்கை போர்கள் காரணமாக சோழ மக்களுக்கு ஏற்பட்டிருந்த ஆத்திரம் அந்த தீவில் வியாபகமாயிருந்த பௌத்த மதத்தின் மேலும் ஓரளவு திரும்பியிருந்தது. ஏதாவது ஒரு சிறிய காரணம் ஏற்பட்டால் போதும் தமிழகத்தில் மிஞ்சியிருந்த பௌத்த விகாரங்கள் மீதும் அவற்றில் வாழ்ந்த பிக்ஷுக்கள் மீதும் பழிதீர்த்து கொள்ள பாமர மக்கள் சித்தமாயிருந்தார்கள். அத்தகைய சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டுவிட்டதாக ஆச்சாரிய பிக்ஷு கருதினார். யாரோ தீய நோக்கம் கொண்டவர்கள் இவ்விதம் பாமர மக்களின் ஆத்திரத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். புத்த பகவானுடைய கருணையினாலேதான் இந்த பேராபத்திலிருந்து மீள வேண்டும். ஆச்சாரிய பிக்ஷுவை பார்த்ததும் அந்த ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம் முன்னைவிட அதிகமாயிற்று. பொன்னியின் செல்வரை கொடுத்து விடுங்கள், இல்லாவிடில் விகாரத்தை இடித்து தரைமட்டமாக்கி விடுவோம் என்பவை போன்ற மொழிகள் ஏககாலத்தில் ஆயிரக்கணக்கான குரோதம் நிறைந்த குரல்களிலிருந்து வெளியாகி சமுத்திர கோஷத்தைப் போல கேட்டது. அதே சமயத்தில் கடலின் பேரோசையும் அதிகமாகிக் கொண்டிருப்பதை ஆச்சாரிய பிக்ஷு கவனித்துக் கொண்டார். இளம் பிக்ஷு கூறியது உண்மைதான். அளவிலாத வேகம் பொருந்திய கொடும் புயல் கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிசீக்கிரத்தில் புயல் கரையை தாக்கப் போகிறது. இந்த மக்களால் ஏற்படும் அபாயத்துக்குப் பிழைத்தாலும் புயலின் கொடுமையிலிருந்து விகாரம் தப்பிப் பிழைக்க வேண்டும் என்ற கவலை பிக்ஷுவுக்கு ஏற்பட்டது. இதற்குள் வாலிப பிக்ஷு கையமர்த்தி சமிக்ஞை செய்து ஆத்திரம் கொண்ட மக்களின் கூட்டத்தில் சிறிது இறைச்சல் அடங்கும்படி செய்திருந்தார். மகாஜனங்களே, எங்கள் தலைவர் அழைத்து வந்திருக்கிறேன், சற்று நிம்மதியாயிருங்கள். நீங்கள் இத்தனை பேரும் இந்த விகாரத்துக்குள் ஒரே சமயத்தில் புக முடியாதல்லவா? உங்களில் யாராவது ஒருவரையோ இரண்டு பேரையோ குறிப்பிடுங்கள். அவர்கள் விகாரத்துக்குள் வந்து தேடி பார்க்கட்டும். திரும்பி வந்து அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு சம்மதம்தானே? உங்களில் யார் என்னுடன் விகாரத்துக்கு வருகிறீர்கள் என்று வினவினார். கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று கூச்சலிட்டார்கள். இளம் பிக்ஷு மறுபடியும் கையமர்த்தி, எல்லோரும் சேர்ந்து கூச்சலிடுவதனால் என்ன பயன்? யாராவது ஒருவரை தேர்ந்தெடுங்கள். நான் யோசனை சொல்லுகிறேன். சமீப காலத்தில் சென்ற ஒரு மாத காலத்துக்குள் பொன்னியின் செல்வரை பார்த்தவர் உங்களில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படிப்பட்டவரை நான் அழைத்துப் போகிறேன். இளவரசரை அடையாளம் கொண்டுகொள்ள சௌகரியமாயிருக்கும் என்றார். கூட்டத்தின் முன்னணியில் நின்று கொண்டு ஒவ்வொரு தடவையும் பெருங்கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த ராக்கம்மாள் இதோ நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று கூவினாள். படகோட்டியை பார்த்து இளம் பிக்ஷு, அப்பனே, இவள் கூறுவது சரியா என்று கேட்டார். முருகையன், சுவாமி, இவ சொல்றது முழுக சரியில்லை. இவ இளவரசரை சமீபத்தில் பார்க்கல. நான் சென்ற ஒரு மாதத்துக்குள்ள ஈழ நாட்டில் பொன்னியின் செல்வரை பார்த்தது மெய். சாமி, நான் அறியாம அவருக்கு செஞ்ச அபகாரத்துக்கு காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டுக்கினேன். அந்த

0: சமயத்தில் அவர் கருணையோடு என்னை பார்த்து புன்னகை புரிஞ்சுது. நேற்று நடந்தது மாதிரி என் மனசில் நல்லா பதிஞ்சிருக்குது சாமி, அவரை நான் சுலபமாக அடையாளம் கண்டுக்க முடியும் என்று சொன்னான். அப்படியானால் நீதான் இந்த வேலைக்கு தகுதியானவன். உன் மனையாள் சொல்வதிலும் அவ்வளவு தவறு கிடையாது. நீ பார்த்தது இவள் பார்த்தது போலத்தான் என்று எண்ணி சொல்லியிருக்கிறாள். இப்போதும் நீ விகாரத்துக்குள் தேடி பார்த்துவிட்டு வந்து சொன்னால் இவள் ஒப்புக்கொள்வாள். பிக்ஷுக்கள் தவம் செய்யும் புத்த விகாரத்துக்குள் பெண் பிள்ளைகளை விடுகிறதில்லை என்பது உன் மனையாளுக்கு தெரிந்துதான் இருக்கும். ஆகையால் நீ வா இங்கே என்று இளம் பிக்ஷு கூறினார். பிறகு விகாரத்தின் முன்வாசல் படிகளில் இறங்கிச் சென்று முருகையனுடைய ஒரு கரத்தை பற்றி அழைத்து கொண்டு மறுபடியும் படிகளில் ஏறினார். மக்களை பார்த்து, இதோ இந்த படகோட்டி முருகையன், சமீபத்தில் இளவரசரை பார்த்திருக்கிறானாம். இவனை உள்ளே அழைத்து போகிறேன். விகாரம் முழுவதும் தேடி பார்த்துவிட்டு திரும்பி வந்து சொல்வான். உங்கள் எல்லோருக்கும் இது சம்மதம்தானே என்றார். மக்களின் கூட்டத்திலிருந்து சம்மத குரல் அவ்வளவு வேகத்துடன் வரவில்லை. சிலர் சம்மதம் என்று முணுமுணுத்தார்கள். மற்றவர்கள் ஒருவரோடு ஒருவர், இதில் ஏதாவது மோசம் இருக்குமோ என்று ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். அவர்கள் ரகசியம் பேசிய குரல்கள் சேர்ந்து கடலின் இறைச்சலுடன் போட்டியிட்டன. இளம்பிக்ஷு அதை கவனித்துவிட்டு பெரிய குரலில், மகாஜனங்களே, இதோ எங்கள் ஆச்சாரியரும் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதேனும் கேட்க வேண்டியது இருந்தால் அவரை கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்குள் இந்த மனிதனை நான் அழைத்து போய் விகாரத்தை சுற்றி காண்பித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு படகோட்டி முருகையனை அழைத்து கொண்டு சென்றார். கம்பீரமான தோற்றத்துடனும் சாந்தம் குடிகொண்ட முகத்துடனும் பொலிந்த ஆச்சாரிய பிக்ஷுவை பார்த்ததும் மக்களின் மனத்தில் சிறிது பயபக்தி உண்டாயிற்று. அவரிடம் அதிக பிரசங்கமான கேள்வி எதுவும் கேட்பதற்கு யாரும் துணிவு கொள்ளவில்லை. ஆச்சாரிய பிக்ஷு சற்று நேரம் அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் அவர்களுக்கு பின்னால் சற்று தூரத்தில் தெரிந்த கடலையும் நோக்கினார்.
1: மகாஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து கூடியிருப்பதின் நோக்கத்தை அறிந்து கொண்டேன். சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு அன்பு உண்டு என்பது இன்றைக்கு எனக்கு நன்றாய் தெரிந்தது. உங்களைப் போலவே அடியேனும் பொன்னியின் செல்வரிடம் அன்புடையவன்தான். அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கிவிட்டார் என்ற செய்தி வந்து அன்று காலையில் நான் இதே இடத்தில் நின்று கண்ணீர் அருவி பெருக்கினேன். புத்த தர்மத்தில் பற்று கொண்டவர் எவரும் அருள்மொழிவர்மரிடம் அன்பு கொள்ளாமல் இருக்க முடியாது. புத்த தர்மத்துக்கும் புத்த பிக்ஷுக்களுக்கும் அவர் அத்தகைய மகத்தான உபகாரங்களை செய்திருக்கிறார். புத்தர்களின் புண்ணிய க்ஷேத்திரமாகிய அனுராதபுரத்தில் புத்த மன்னர்களின் காலத்தில் இடிந்து தகர்ந்து பாழான விக்கிரகங்களையும் ஸ்தூபங்களையும் திருப்பணி செய்து செப்பனிடுவதற்கு ஏற்பாடு செய்தவர். அப்படிப்பட்ட உத்தமரான இளவரசருக்கு எந்த வகையிலும் தீங்கு நேர நாங்கள் உடந்தையாக இருக்க முடியுமா? இளவரசருக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டும். அவரை கடல் கொண்ட செய்தி பொய்யாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்தோம். உங்களையெல்லாம் விட பொன்னியின் செல்வரிடம் நாங்கள் அன்புடையவர்களாயிருப்பதற்கு காரணங்கள் உண்டு.
0: இந்த சமயத்தில் கூட்டத்தில் ஒருவன் குறுக்கிட்டு, அதனால தான் எங்களுக்கு பயமா இருக்குது. உங்களுடைய அன்பு அபரிமிதமா போய் எங்க இளவரசரோட தலைய மொட்டையடிச்சு காவி துணிய கொடுத்து பிக்ஷுவாக்கிடுவீங்களோ அப்படின்னு பயப்படுறோம் என்றான். அவனை சுற்றி நின்றவர்கள் பலர் இதை கேட்டதும் கலீர் என்று கேலி சிரிப்பு சிரித்தார்கள். ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு எப்படியோ அந்த சமயம் ஒருவித ஆவேசம் ஏற்பட்டுவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்களின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு ஒரே ஒரு நிச்சயமான வழி மட்டும் உண்டு என்பதை அவர் உள்ளம் உணர்த்தியது. உடனே முன்பின் யோசியாமல் தம் உள்ளத்தில் தோன்றியதை இனிவரும் மொழிகளில் சபதமாக அவர் வௌதையிட்டார்.
1: சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் அருள்மொழிவர்மரை புத்த சமயத்தை மேற்கொள்ளும்படி நான் கோரமாட்டேன். அவரே முன் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உலகையாள பிறந்தவரும் உங்கள் அன்பை கவர்ந்தவருமான கோமகனை தலையை முட்டையடித்து காவித்துணி அளிக்கும் கைங்கரியத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். அதற்கு உடந்தையாகவும் இருக்க மாட்டேன். இவ்வாறு புத்த பகவானுடைய பத்ம சரணங்களின் மீது ஆணையாக சபதம் செய்கிறேன். புத்தம் கச்சாமி, தம்மம் கச்சாமி, சங்கம் கச்சாமி.
0: இடிமுழக்கம்.

0: போன்ற கம்பீரத்துடன் உணர்ச்சி ததும்ப கூறிய இந்த மொழிகளை கேட்டதும் அங்கே கூடியிருந்த அத்தனை மக்களின் உள்ளங்களும் ஒரு பெரிய மாறுதலை அடைந்தன. பலர் கண்களில் கண்ணீர் ததும்பியது. சிறிது நேரம் நிசப்தம் நிலவியது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: ராக்கம்மாவின் கவனம் எல்லாம் நாத்தி பூங்குழலியின் மேலேதான். முறைப்பையன் அத்தை மகன் சேந்த நமுதன் இருந்தாலும் அவ மனசு நாடுறது வந்தியத்தேவனையோ அருள்மொழிவர்மரையோன்னு பலத்த சந்தேகம். நாகைப்பட்டினத்திலிருந்து பூங்குழலி திரும்பி வந்திருந்த போது அத்தை மகனையோ அரசகுமாரனையோ கல்யாணம் செய்துக்கிட்டா எனக்கு என்ன வந்தது? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்தா, நீ அவளை பார்த்துட்டியா? மடக்கினது நினைவிருக்கும். அந்த அண்ணி இந்த கட்டத்தில் சூடாமணி விகாரத்துக்கு படையெடுத்து வந்திருப்பது வியப்பே இல்லை. நேயர்களே, ஏற்கனவே அறிந்தவற்றை இந்நெடுங்கதையின் ஓட்டத்தோடு கூடுதலான செய்திகளோடு இப்பகுதியில் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று இடம்பெற்ற கடப்பாறை என்ற கருவி பற்றி பார்க்கலாம். இரும்பாலான கனமும் நீளமும் கொண்ட இக்கருவி பாறைகளை நெம்பி பேர்க்கவும் தரையில் துளையிடவும் பயன்படுது. இலக்கியத்தில் குறிப்பாக கல்வெட்டுகளில் குந்தாளிங்கிற கருவியின் பெயர் காணப்படுது. ஏறத்தாழ கடப்பாறைக்கு இணையானது. கணிச்சி என்ற போர்க்கோட்டறிய குந்தாளி என்ற பெயரில் நூல்கள் குறிப்பிடுகின்றன. கடப்பாறை உள்ளிட்ட பல ஆயுதங்களோட விகாரத்தை முற்றுகையிட்ட மக்களை கண்டதும் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு கதி கலக்கம் ஏற்பட்டதை கேட்டோம். க இந்த ஓர் எழுத்துக்கு செல்லுவது, இயங்குவது, இருப்பது, இப்படி இடத்தை பொறுத்து பல பொருள்கள் உண்டு. கதி, நிலை, வழி. கதி கலக்கம், தற்போதைய கவலைக்கிடமான நிலை, எங்கே போய் முடியுமோங்கிற கலக்கம். அடுத்து வியாபகம் என்கிற சொல், எங்கும் பரவின, நிறைந்த, பெரும்பாலும் புகழையும் செல்வாக்கையும் உள்ளடக்கின சொல். பரந்த வெளி வியாபகம், அதில் கடல் நீர் வியாப்தி, அதில் கரைஞ்சிருக்கிற உப்பு வியாபியம். அதாவது பரம்பொருளுக்குள்ள ஜீவாத்மாக்கள் அடங்கி பிரிக்க முடியாதபடி கலந்துள்ளனங்கிறது உருவகம். சமுத்திர கோஷம், கடலின் பேரொளி. இந்த தொடர் பல்லவ மன்னன் நந்திவர்மனின் அரச சின்னங்களை வரிசையாக நினைவூட்டுது. சமுத்திர கோஷம், அவங்கிட்ட இருந்த சங்கொரியை போல முழங்கின முரசு. கடுமுக வாத்தியம், கொடிய விலங்கை போல முகம் கொண்டிருந்த இசைக்கருவி. கட்வாங்க துவஜம், மண்டையோட்டு தடி பொறித்த கொடி. ரிஷப லாஞ்சனம், நந்திமுக இலச்சினை. விடேல் விடுகு, அரசாணையை உடைய முத்திரை வாசகம். முருகையன் திரும்பி வந்து சொல்கிறத ராக்கம்மா ஒப்புக்கிட்டாலும் அவளுடைய தலைமையில் வந்திருக்கிற மற்றவங்க ஒப்புக்குவாங்களா?
0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: பட்டு சேலைகள் அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இசை ஒரு அற்புதமான விஷயம், நம்முடைய மனசை லேசாக வருடி அப்படியே மென்மையான ஒரு நிலைக்கு நம்முடைய மனசை கொண்டு போகிறதுல இசையோட பங்கு அப்படிங்கிறது மகத்தானது. இசைக்கு கூடுதலாக அந்த வலுவை சேர்க்கிற வகையில் சேரக்கூடிய குரல் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனசுக்கு இதம் தரக்கூடிய ஒரு லயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இனிமையான குரல்கள் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தமாக இருக்குது. பல பிரபல பின்னணி பாடகர்கள் அந்த குரலோட இசையோடு பின்னி பணிஞ்சு நம்முடைய மனசை மகிழ்விக்கிற அந்த தருணத்தில் இன்றைக்கி நம்ம இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகி ஜென்சி அவர்களுடைய குரலில் வெளிவந்த பாடல்களோடு நம்ம நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். 1961 அக்டோபர் 23 தேதி இவங்க கேரளாவில் பிறந்திருக்கிறாங்க. மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்களில் ஒரு பின்னணி பாடகியாக பல பாடல்களை தந்திருக்காங்க. குறிப்பாக தமிழ் திரையுலகில் இளையராஜா அவர்களுடைய இசையில் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க, ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவர் பாடிய பாடல்கள் இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக.

0: நேரம் இரவு 9:30. நேர்களை பண்பலையில் இனி உலா வருவது இசை ஊஞ்சல். இது திருவாரூர் மகாராஜா சில்ஸின் இசை ஊஞ்சலாய் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம்

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இன்றைக்கி இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஜென்சி அவர்கள் பாடிய பாடல்களோடு நம்ம நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். தமிழ் திரையுலகில் இளையராஜா அவர்கள் இசையமைக்க தொடங்கின காலம் தொட்டு நிறைய பின்னணி பாடகர்களை அறிமுகப்படுத்தும் போது ஜென்சி அவர்களை அறிமுகப்படுத்தினதும் இளையராஜா அவர்கள் தான். அவர் இசையமைச்சிக்கிட்டு இருந்த திரிபுர சுந்தரி அப்படிங்கிற படத்தில் தான் முதன் முதல்ல அந்த வானத்து பூங்கிலி அப்படிங்கிற ஒரு பாடலுக்காக ஜென்சி அவர்களை அறிமுகப்படுத்தினாங்களாம். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா முள்ளும் மலரும் பிரியா போன்ற வெற்றி படங்கள்லேயும் பாடியிருக்காங்க. இவர்களுடைய குரல் அப்படிங்கிறது எல்லோருடையும் ஈர்க்கக்கூடிய ஒரு குரலாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து வரக்கூடிய பாடலை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும்.

0: காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் நாம் இணைந்திருக்கிறோம். இது இசை ஊஞ்சல் உலா விரும்பவில்லை. பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி, மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர், வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிறிஸ்டலின் சிகோசா
7: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல்பொடி.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: பொதுவா குரல் வளம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நிறைய பின்னணி பாடகர்களை பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரியமா இசை குடும்பத்தில் வந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜென்சி அவர்களுடைய குடும்பமும் ஒரு இசை குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு இசை குடும்பத்திலேருந்து வந்ததுனால இசை மீதும் அவங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கு. ஒரு தேர்ந்த பாடகியாக, தேர்ந்த குரல் வளம், குரல் வளத்தோடு இனிமையாக பாடக்கூடிய ஒரு பாடகியாக தேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவருடைய குரல் வளத்துக்கு அடுத்த சான்று இந்த பாடல்.

0: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க?
1: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
0: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
2: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
0: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ஜென்சி அவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஜென்சி அவர்கள் பாடின படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒளிபரப்பான பாடல்கள் இல்லாமல் வட்டத்துக்குள் சதுரம், சொன்னது நீ தானா, பிரியா, அப்புறம் வந்து அன்பே சங்கீதா, கடவுள் அமைத்த மேடை, பகலில் ஓர் இரவு, அழகிய உன்னை ஆராதிக்கிறேன், முகத்தில் முகம் பார்க்கலாம், பூந்தளிர், இப்படி படங்களோட கரும்புவில் உல்லாச பறவைகள், டிக் டிக் டிக், அலைகள் ஓய்வதில்லை, அப்புறம் பனிமலர், ஈரவழி காவியங்கள், எங்கேயே கேட்ட குரல், மெட்டி, இப்படி படங்களுடைய வரிசை அப்படின்னு நீண்டுகிட்டே போகும். ஜானி படம் 80களில் வந்த அந்த ஜானி படத்தில் பாடின பாடல் அப்படிங்கிறது இன்றைக்கும் பலருடைய மனசையும் வருடக்கூடிய ஒரு பாடல். நிகழ்ச்சியின் நிறைவாக அந்த பாடல்.
1: ஜிஸ்லுக்கு

0: பன்வழியில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை ஊஞ்சல். ஜென்சி அவர்களின் குரலில் உலா வந்த பாடல்களோடு நிகழ்ச்சி அலங்கரித்தது. வானொலி வழியே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி. கூடுதலாக முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள போஸ்டருக்கு அருகில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 10க்கும் மேற்பட்ட நேர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நேர்களே, காரைப்பன் வலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இசை ஊஞ்சல் நாளை இரவு 9:30 நமது பண்பலையில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் கேட்ட இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் மகாராஜா சில்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:57.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். நேர்களை இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தரமான தார்பாய்கள், கிரீனட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கர்மா, கர்மா என்னும் சொல்லை இப்போது பெரும்பான்மையானவர்கள் உச்சரித்துக் கொண்டிருப்பதை கேட்கிறோம். கால ஓட்டத்தில் இன்று பெரும்பான்மையினர் கர்மாவை பற்றிய புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள். பொதுவாக கர்மா என்பது நாம் செய்த நல்வினை மற்றும் தீவினை பலன்களே. இவற்றின் பலன்கள் உரிய நேரத்தில் மனிதர்களை தாமாகவே வந்து சேரும். அதை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொட்டுவதும் கர்மாதான். அது நல்வினையால் கிடைத்த பலன். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் என்பதும் ஒருவர் செய்த தீவினை. இதனோடு தொடர்புடைய சொல்தான் ஊழ்வினை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிறது சிலப்பதிகாரம். கர்மா எப்படி வேலை செய்கிறது என்பதை ஒரு சம்பவத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு காரில் ஒரு குடும்பத்தினர் ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தனர். அந்த குடும்பத் தலைவர் நல்ல புண்ணியவான், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார், முடிந்த வரையில் நல்லது மட்டும்தான் செய்வார், வாழும் வரைக்கும் மற்றவர்களுக்கு பயன்படுகிற மாதிரி வாழணும் என்ற கொள்கையோடு வாழ்பவர். இவர் தன் குடும்பத்தினரோடு தன் ஆன்மீக பயணத்தை முடித்து கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். நெடுந்தொலைவு பயணத்தால் சோர்வடைந்த அனைவரும் சோர்வை நீக்கிக் கொள்ள அதிகாலை வேளையில் காரை நிறுத்திவிட்டு தேநீர் அருந்த இறங்கினர். ஆனால் ஓட்டுநர் மட்டும், எனக்கு தேநீர்

0: தேநீர் வேண்டாம் யா, நீங்கள் தேநீர் குடித்து விட்டு வாங்க என்றார். ஆனால் அந்த பெரியவர் அவரை விடுவதாக இல்லை. அட வாப்பா என்றபடி ஓட்டுநரை வற்புறுத்தி தேநீர் அருந்த அழைத்துச் சென்றார். அனைவரும் தேநீர் அருந்திக் கொண்டிருக்க அப்போது கார் நிற்பதை கவனிக்காமல் விரைந்து வந்த டேங்கர் லாரி நின்று கொண்டிருந்த காரின் மீது மோத கார் அப்பளமாய் நொறுங்கி போனது. இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தேநீர் கடைக்காரரும் இதை பார்த்த மற்றவர்களும், நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, உங்க புண்ணியம்தான் தலைக்கு வந்தது, தலைப்பாகையோடு போயிடுச்சு, நல்ல நேரத்துல ஊர் போய் சேருங்க என்றார் ஒரு பெரியவர். இதைத்தான் நம் வள்ளுவர், அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்கிறார். ஒருவருக்கு அவர் செய்த புண்ணியம் தருவதை விட மேலான நன்மைகள் தருவது வேறு எதுவும் இல்லை. அந்த அறச்செயல் செய்யாமல் விடுவதை விட மேலான கேடும் எதுவும் இல்லை என்கிறார். எனவே இதிலிருந்து நாம் உணர வேண்டியது, புண்ணியம் தரும் செயல்களையே எப்போதும் செய்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு வரவிருக்கும் துன்பங்களிலிருந்தும் நாம் விடுபடுவோம் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தரமான தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரை
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம் 10:20 நிமிடம் 20 நொடி.

0: நேர்களே, இது இரவும் மலரும் உலாவரும் நீரும். நேர்கள் இப்போது கேட்டு மகிழலாம் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியினை. நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பன்மொழியில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனிதான பாடல்கள் அணிவகுக்கப் போகின்றன. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல்

0: நேர்களை, நாம் கேட்ட இந்த பாடல் காலங்களில் அவள் வசந்தம் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நமது பண்பலையில் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர் கேட்கலாம்.
5: முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
5: ஒளித்த
4: சத்தியம் பட பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் நெஞ்சமெல்லாம் நீயே படத்திற்காக வாணிஜெயரம் பாடிய பாடல் இது.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: மேகலை நமது பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கிரீனைட் ஹோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை மயிலாடுதுறை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8:45 வேளாங்கண்ணி ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
4: விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
2: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சியையும் வழங்குவோர் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
5: தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சியையும் வழங்குவோர் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
5: தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 7:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: நேரம் 10:24 இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நேரிலே நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கிரீன் டோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை மயிலாடுதுறை.
4: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: நேர்களே நாளை காலை 8:45 வேளாங்கண்ணி போனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்
5: மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் போனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
3: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மகாராஜா சில்ஸ் திருவாரூர்.
6: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
6: தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம்.
3: நேற்றைய நாளை காலை 7:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்
4: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு

0: நவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அந்தரங்கம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை வழங்கிய இரவும் மலரும். இதுவரை உலா வந்த நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கிரீன் நெட்வொர்க்ஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை மயிலாடுதுறை.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 8:45 வேளாங்கண்ணி ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்பு சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
3: விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சியையும் வழங்குவோர் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நாளை காலை 7:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்பு சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
2: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கிரீனட் ஓஸ், நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை மயிலாடுதுறை.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நமது பண்பலையில் நாளை காலை 8:45 வேளாங்கண்ணி ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
6: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
4: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
7: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
7: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்ச

0: இந்தியாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: நாளை காலை 7:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை விளங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரை காட்சிகள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பேரும் புகழும் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிருஷ்ணலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: நேர்களை நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை பிற்பகல் 2:05 முதல் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை. தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கிரீன் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை மயிலாடுதுறை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: நாளை காலை 8:45 வேளாங்கண்ணி ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மகாராஜா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேரிலே நமது பண்பலையில் நாளை காலை 7:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: இரவு மலர் நிகழ்ச்சியில் உலாவரும் அடுத்த பாடல் தைப்பொங்கல் படத்திலிருந்து.

0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லம் அது கேட்கலாம். தார்பாய்கள் கிரீன் அட் ஹோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல் பொடி. மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர் மற்றும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேர்களை வாழ்த்தோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால், தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பார்க்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்,
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: வருமேந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இணைந்து பாடியது. இது எங்கள் வாதியார் படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 8:45 வேளாங்கண்ணி ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபோனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நாளை காலை 7:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஆடுபுலி ஆட்டம் படத்திலிருந்து.

நேர்களே, நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இரவும் மலரும். நேர்களே, காரை பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றின் நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் இனி வருவது காற்றலையில் நாளை. நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர், வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை. நேர்களை காலை 7:30 உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். காலை 7:45 சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகளை பகிர்கிறார் திரை ஆர்வலர் நெய்வேலி வாசுதேவன் அவர்கள். எட்டு சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் பகிர்கிறார் திரை ஆர்வலர் முரளி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். காலை 9:45 சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் குறித்து பகிர்ந்து கொள்பவர் திரை புள்ளியலாளர் வி ராகவேந்திரா அவர்கள். முற்பகல் 11:45 சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் பகிர்கிறார் திரை ஆர்வலர் ஆர் பார்த்தசாரதி அவர்கள். பிற்பகல் 1:55 சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் பகிர்கிறார் திரை இசை ஆர் ஆய்வாளர் உமா ரவி மாறன் அவர்கள். இனி மற்றைய நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தானம் நல்வை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. காலை 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி எஸ்ஆர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, தொடர்ந்து 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லும்போது கேட்கலாம் வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஆர் சாய் மீனா. காலை 7:00 திரை இசை, 7:25 சைவால் வழங்கும் தகவல் நீரம், 7:30 காலை காம்போ, காலை 8:05 திருவாரூர் மகாராஜா சில்ஸின் துள்ளி வரும் பாட்டு உலவரும், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு தொடரும். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை

0: அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் காலை 9:05 தொடங்கி உலாவரும். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். அதனையடுத்து 9:35 முதல் நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 மயிலாடுதுறை வம்சா மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும் காலை 10:05 இவர்கள் ஆணிவியர்கள் உலக முதியோர்கள் தினத்தை ஒட்டிய சிறப்பு சிந்தனை அரங்கம். இவர்கள் ஆணிவியர்கள் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகலில் 11 வணக்கம் தோழி மகளிர் நேரில் பங்குபெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. 12 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை கலைநீரை என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். பகல் 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:30 செவாலியை சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். மெல்லிசை கேட்கலாம் பகல் 1:55. பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜிகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் வைத்தீஸ்வரன் கோயில் பல் மருத்துவர் டாக்டர் வி லட்சுமி பிரியா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 தொடங்கி திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள் தொடரும். பிற்பகல் 3:00 முதல் மயிலாடுதுறை வம்சா மகாராஜா சில்ஸ் வழங்கும் லெக்சர் கமன். 3:30 முதல் திருவாரூர் மகாராஜா சில்ஸின் லெக்சர் கமன் தொடரும். நாளை மாலை 4:00 நாளைய உலகம். நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நாளைய உலகம் தொடரும். நாளை மாலை 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை அந்தியம் என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். மாலை 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். இசைத்தூரிகை உழவரும் நாளை மாலை 6:45. நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து. 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நாளை 8:00 மயிலாடுதுறை வம்சா மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 முதல் பண்பலை வழங்கும் காற்றில் வரும் கானம் தொடரும். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 திருவாரூர் மகாராஜா சில்ஸின் இசை ஊஞ்சல். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 10:00 இரவும் மலரும் 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலமோன். இதுவரை அறிவிக்கப்பட்டவை. காற்றலையில் நாளை நமது பண்பலை நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, today approved an increase in the minimum support price MSPs for all mandated rabi crops for the marketing season 2027-28. Briefing the media in New Delhi after the Union Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said the decision has been taken to ensure remunerative prices for farmers for their produce. He said the highest absolute increase in MSP has been announced for safflower at ₹675 per quintal, followed by rapeseed and mustard at ₹413 per quintal. The minister said the MSP for lentil or masoor has been increased by ₹390 per quintal, barley by ₹136 per quintal, gram by ₹83 per quintal and wheat by ₹25 per quintal.

0: ஹலோ.
1: ஆ வருதுல்ல,
0: ஆ வருது சார்.
1: பேசுடி. அது ஒன்று, இது டூ. வருதுல்ல? ஹலோ ஹலோ ஹலோ. ம்